நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 23 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆணி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நிலையத்தில் நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 4வது குறட்பா.

0: நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் எஸ் நித்திஷ்கா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானலையில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவுவைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 12:10 உங்கள் களம் புதிய தடம், தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற தருமபுரி பூப்பந்தாட்ட வீராங்கனை கா பிரதிஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திருக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் பற்றி புன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ ஜாக்குலின் வினோ அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்குத்து, 3:00 கர்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர விடியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 வயல்வெளி கால்நடை வளர்ப்பு அனுபவங்கள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஈச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த என் மோகன்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத எஸ்ஐ மலை, 10:00 சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Nina Arkel.

0: காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரவி கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது, எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே, வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்பு சுவை குரலில் ஆசை ததும்பி அமுதூரப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்துக் கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:15. இசைப்பாக்கல் வழியே இறைவனை வணங்கும் நேரமது பக்தி மாலை.

உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் என்கிறது பகவத்கீதை. பக்திமாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

5 ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. இறைவனின் அருளால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஆக இறைவனை பற்றிக்கொள்ளுங்கள். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது நாகூர் இஎம் அனிபா குரலில்.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

இசையால் இறைவனை வணங்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் சினத்தில் பொறுமையாயிரு, தோற்றாலும் முயற்சியுடன் இரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு. இறைவனின் கனிவு எப்போதும் நம்மீது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக வலிக்க வருகிறது சிந்து குரலில்.

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

எளிமையான வாழ்க்கை ஆனந்தத்தை கொடுக்கும். சிந்தனை தெளிவாக இருந்தால் பயம் எதுவும் இல்லை. பக்திமாலையில் அடுத்த பாடலாக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை பாடல்கள் ஒளித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெரியிட வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் வெள்ளை ஈ கட்டுப்பாடுகள் குறித்து மேனால் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமது பகுதியில் பயிரிட்டிருக்கும் காய்கறி பயிர்களான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, அது இல்லாமல் மரவள்ளி மற்றும் பருத்தி செடிகளில் நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. இயற்கை முறையில் இதை எப்படி கட்டுப்படுத்துறது என்று நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்கத்தினால செடி எப்படி தெரியுமா இருக்கும்? இலைகள் கசங்கிய தோற்றத்திலையும், பூக்கள் பூக்கும் செடிகள் பெரும்பாலும் பூக்காமையும் செடிகள் பெருகாமையும் இருக்கிற நிலையுமே பார்க்கலாங்க. இதனால செடியை பார்க்குறப்போ விவசாயினுடைய முகம் வந்து வாடிக்கா செடியும் வாடும், விவசாயியின் முகமும் வாடும். இதற்கு காரணம் சாறு உறிஞ்சி பூச்சி தாங்க. இந்த சாறு உறிஞ்சி பூச்சிய கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, கண்டும் காணாம விட்டுட்டீங்கன்னா அதிகமா பாதிக்கப்பட்டு வைரஸ் நோய் உண்டாகி அதனால நிறைய பிரச்சனைகள் ஒன்னின் பின் ஒன்னாக வந்துருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன பயிரான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, மரவள்ளி, பருத்தி போன்றவற்றில வந்து 7 நாளைக்கு ஒரு முறையோ இல்ல 10 நாளைக்கு ஒரு முறையோ நான் சொல்லக்கூடிய இந்த ரசாயன திரவங்களை செலவு கம்மிங்க, நீங்களே உங்க வீட்டுல தயார் செய்து அதை அழகா செடிகள் மேல மாலை நேரத்துல தெளிக்கலாங்க. என்னென்ன? 1, 5 இலை கசாயம். 5 இலை கசாயம் எப்படி தயார் பண்றதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2, 10 இலை கசாயம். 3, அக்னி அஸ்திரம். 4, கற்பூர கரைசல். 5, கருவேல மரப்பட்டை கரைசல். 6, வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல். இந்த 6 நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏதேனும் ஒண்ணு இந்த 6, அதாவது 5 இலை கசாயம், 10 இலை கசாயம், அக்னி அஸ்திரம், கற்பூர கரைசல், கருவேல மரப்பட்டை கரைசல், வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல், இதுல ஏதாச்சும் உரை வச்சிருந்தீங்கன்னா உங்க பயிரினுடைய, இப்ப வெண்டைன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 70 நாள்னா 10 முறை இது கண்டிப்பா தெளிச்சிட்டு வரணுங்க. இதே கத்திரியா இருந்தா 3 மாசம் 4 மாசம், அப்ப 10 நாளைக்கு ஒரு டைம், இப்படி கணக்கு போட்டீங்கன்னா 9 முறை கண்டிப்பா அடிக்கணுங்க. இப்படி கரைசல வந்து கிடைக்கிற உபபொருளோட ஏதாவது ஒரு கரைசல கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திடலாங்க. பொதுவா இந்த கரைசல வந்து 4 மணிக்கு மேல தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. தெளிக்கும் போது அளவான தண்ணீரோட கலந்து தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. அளவுகளை குறைஞ்சு செய்யும் போது இல்லது கலக்கும் போது குறைவா அடிச்சீங்கன்னா அந்த பலன் கிடைக்காம போயிடுங்க. பூச்சி மற்றும் நோய்களை தடுக்க ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் பயிர் முடியும் வரை

0: தொடர்ந்து இந்த கரைசலை கொடுப்பது இது ரொம்ப நல்லதுங்க. உடனடியா இந்த பூச்சை வந்து நம்ம சாறு உறிஞ்ச பூச்சை உடனடியா கட்டுப்படுத்த முடியாதுங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்திடலாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், வாரம் ஒரு முறை இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறை அந்த செடியினுடைய வாழ்நாள் முழுவதும் இன்டர்வல்ல 7 நாள் ஒரு முறையோ 10 நாளைக்கு ஒரு முறையோ மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை 5 இலை கசாயம் கொடுக்கலாம், இன்னொரு முறை 10 இலை கசாயம் கொடுக்கலாம், இன்னொரு முறை இதுக்கு அடுத்த முறையா கற்பூர கரைசல் கொடுக்கலாம், அக்னி அஸ்திரம் ஒரு முறை கொடுக்கலாம், ஒரு முறை வந்து கருவேலப்பட்ட மர கரைசலையும் கொடுக்கலாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமா இந்த அஸ்வினி இந்த தத்து பூச்சை வந்து நம்ம கண்டிப்பா சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் மற்ற இதர பூச்சிகளையும் நம்ம நல்லா கட்டுப்படுத்திடலாங்க. ஆகவே தான் இதை தயார் பண்றதுக்கு மேலே சொன்ன அந்த 6 கரைசலையும் உங்க நிலத்துல நீங்க செலவில்லாம செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இன்னொரு தொழில்நுட்பம் சொல்லி தராங்க. அதாவது தென்னை மரத்துல வந்து இப்ப நிறைய வெள்ளப்பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு சொல்றாங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கு மதுரை வேளாண்மை கல்லூரி பூச்சியியல் துறை ஒரு ஊன் விழுங்கி உற்பத்தியை செஞ்சிருக்காங்க. அதாவது கிரைசோபெரல்லா என்ற ஊன் விழுங்கி என்ற ஒரு பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூச்சியிற முட்டைய 1000 முட்டை அடங்கிய அட்டையை வந்து ₹300 விற்கிறாங்க. மேலும் 5000 முட்டை வாங்குவோருக்கு கூரியர் மூலமாகவும் சேவையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முட்டைய 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகளை வர பயன்படுத்தலாங்க. 1 ஏக்கருக்கு ஒரு அட்டை வாங்கி ₹300க்கு 1000 முட்டைகள் அடங்கிய ஒரு அட்டையை வாங்கி நீங்க கட்டினீங்கன்னா இதை வந்து நிச்சயமா இந்த வெள்ளை பூச்சி மேல இந்த முட்டையிலிருந்து புரிந்த சின்ன புழுக்கள் போய் அந்த வெள்ளை பூச்சி வேலை போய் உட்காந்து அதை வளர விடாம செஞ்சிருங்க. ஆகவே தான் இந்த தொழில்நுட்பத்தை மதுரை வேளாண்மை பூச்சியியல் துறை செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா ஏன்னா அது இங்க கிடைக்கிறது இல்லைங்க, இல்லைன்னா முடிஞ்ச இங்க நமது பாப்பாராப்பட்டி கேவிக்கேல கேட்டு பாருங்க, அவங்களும் இது மாதிரி தயார் பண்றாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா 0452224256 நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமா அவங்க இதை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதாவது மதுரையினுடைய பின்கோடு வந்து 0452, அவங்களுடைய நம்பர் வந்து 242 295 6. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறது 1000 முட்டைகள் அடங்கிய அட்டைகளை வந்து ₹300 கொடுக்கறாங்க. நிறைய வாங்குறவங்க 5000 முட்டைகளுக்கு மேல, அதாவது 5 அட்டை, இந்த ஒரு அட்டையில வந்து குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகள் இருக்குங்க. இந்த 1000 முட்டைகளே வந்து 1 ஏக்கராவுக்கு 2 அட்டை கட்டினா கூட ரொம்ப நல்லதுங்க. 2 அட்டைன்னா கூட 600 ரூபாய் தான் ஆகுது. ஒரு பக்கம் மூலையிலையும் இன்னொரு எதிர்பக்கம் மூலையிலையும் நம்ம வந்து இந்த அட்டையை கட்டி விட்டுட்டோம்னா அவ்வளவு நல்ல வெள்ளை பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் என கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை நாளை மற்றொரு தொழில்நுட்பத்தோட எடுத்து சொல்றாங்க. அதற்கு முன்பு இன்று ஏதேனும் கூறியதில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் 9751565615 என்ற தொலைபேசிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் உங்களது ஐயத்தை தெளிவாக எழுதி கூறினீர்கள் என்றால் பதிலளிக்க காத்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் வெள்ளை கட்டுப்பாடுகள் குறித்து மேனால் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள்.

0: நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச்சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதை பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறிபோயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94984105, புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல்

0: மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜாய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாளுக்கான அனைத்து வில்லங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம்.

0: கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை எஸ் நித்தீஷ்கா. வணக்கம் நித்தீஷ்கா.
3: வணக்கம் சார்.
2: நித்தீஷ்கா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்
2: சார். ஓ, நல்லா வந்திருக்கீங்க. மூக்கு மூலியமா அழகா அமைதியான பொண்ணா வந்திருக்கீங்க. எங்கிருந்து வரீங்க அமைதியான பொண்ணு?
3: பெரிய சோரகை.
2: பெரிய சோரகை வந்துருக்கீங்களா? மொட்டை அடிச்சிருக்கீங்க? எந்த கோயிலுக்கு மொட்டை அடிச்சீங்க?
3: பழனி.
2: பழனிக்கே போயிட்டு இருந்தீங்களா? எப்போ போனீங்க பழனிக்கு?
3: லீவ்ல.
2: லீவ்ல போனீங்க. பழனியில என்னென்ன பார்த்தீங்க, என்ன நடந்துச்சு?
3: பழனியில பொம்மை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு.
2: பொம்மை இருந்துச்சு பார்த்தீங்க. பழனியில் ஒன்று கொடுப்பாங்களே சாப்பிட்றதுக்கு, என்னது?
3: சாப்பாடு.
2: ஆமாம், அன்னதானம் போடுவாங்க. அதுக்கப்புறம்
3: பஞ்சாமரம் கொடுத்தாங்க.
2: ஊ, பஞ்சாமரம் கொடுத்தாங்களா? படி ஏறி போய் பழனி ஆண்டரை பார்த்தீங்களா நீங்கள்? எப்படி இருந்தது?
3: நல்லா இருந்துச்சு.
2: சரிங்க நித்தீஷ்கா, என்ன தெரியும் உங்களுக்கு?
3: திருக்குறள்.
2: அப்படியா, சத்தமாக சொல்லுங்க.
3: அகர முக எழுத்தெல்லாம் ஆதி பகவான், முரட்டே உலகு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய துவு மழை கற்கா கஷ்டரா கற்பவை கற்றப்பின்ஸ்காதுக்குதாக இனிய உளவாக இன்னாத கூற கணிப்ப காய்க்கவ தற்று ஒழுக்கம் இழுக்கம் தரலா முழுக்கம் உயிரின ஒம்ப பழம் எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினோ கேப்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்படு அறிவு செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செவி செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடே.
2: அடடே அருமை, பல திருக்குறள் சொல்லிட்டீங்க. திருக்குறள் மடப்படுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்கிறீங்களா?
3: சார்.
2: திருக்குறளை எழுதியது யார்?
3: திருவள்ளுவர்.
2: ஓ, திருவள்ளுவர் எழுதியதாக தான் சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர். சரி, அடுத்து தமிழ் பாடல் எதாவது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம், கேட்போம்.
3: ஒரு ஊர்ல ஒரு நாலு மாடு இருந்துச்சான். அந்த நாலு மாடும் சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சு போச்சான். ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் ஒரு மாடை பிடிச்சு தின்னுச்சான். அடுத்த நாளும் வந்துச்சான். நற்படியும் அந்த சிங்கம் பிடிச்சி தின்னுச்சான். அடுத்த நாளும் நற்படியும் நற்படி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சான். எல்லாத்தையும் தின்னு எல்லாம் காலியாச்சான் மாடு. எல்லாம் அதான் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்க.
2: அப்படியா? பாட்டு போட சொன்னா கதையை சொல்லிட்டீங்க. மாடு கதைய, மாடு வச்சிருக்கீங்களா நீங்க?
3: எஸ் சார்.
2: என்ன பண்றீங்க மாட்டுக்கிட்ட போயிட்டு?
3: புல்லு போடுவோம்.
2: அதுக்கப்புறம்
3: தண்ணி கட்டுவோம்.
2: அப்படியா? பால் எல்லாம் பீசுறது யாரு?
3: எங்க ஆயா.
2: ஆயா பால் பீசுது. சாணி எல்லாம் அள்ளுறது யாரு?
3: சாணி யாருமே அள்ள மாட்டாங்க.
2: சாணி யாருமே அள்ள மாட்டாங்களா? அப்படி எப்படி கொட்டைகள்லாம் சுத்தமா வச்சிருப்பீங்க?
3: எங்க அப்பா அள்ளி போட்டுருவாரு.
2: ஓ, பால் பீசுறதாயா, சாணி அள்ளுறது அப்பா. அருமை. சரிங்க நித்தீஷ்கா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்க, இல்லை நாளைக்கு படிச்சு பெரிய பொண்ணுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
3: நர்ஸு.
2: நர்ஸு, செவிலியர். நர்ஸா என்ன பண்ண போறீங்க?
3: எல்லாத்தையும் காப்பாத்த போறோம்.
2: காப்பாத்த போறீங்க? யாராவது இருமிக்கிட்டு வந்தா நர்ஸம்மா உடம்பு சரியில்லை டயர்டா இருக்கு என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா அவனை வந்து குணப்படுத்துவீங்களா? எப்படி குணப்படுத்துவீங்க?
3: இன்றைய
2: மழலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை எஸ் நித்தீஷ்கா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
5: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.

0: வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட், ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட், ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஜூலை 14.
3: கவிஞர், எழுத்தாளர், பொறியியல் அறிஞர் மற்றும் கல்வியலாளர் என பன்முகம் கொண்டவர்.
2: உலக அளவில் நீர்வளத்துறையில் பல குறிப்பிடத்தக்க பதவி. தமிழ் இணைய பல்கலைக்கழக நிறுவன தலைவர். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராகவும் பதவி வகித்துள்ளார்.
3: பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி விருது, தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
2: தமிழ்நாட்டை சார்ந்த வாசே குழந்தைசாமி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1929.
2: ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் தத்துவ ஞானி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் என்ற நூலின் ஆசிரியர்.
3: அமுத மொழிகளில் இவர் மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார்.
2: ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இல்லற சீடரான மகேந்திரநாத் குப்தர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1854.
2: தொழிலதிபர் மற்றும் கல்வியாளர். இந்தியாவின் பிரபலமான கணினி குழுமத்தை உருவாக்கியவர்.
3: இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையில் மாபெரும் சாதனை படைத்தவர். இவருடைய நிறுவனம் 50 நாடுகளில் இயங்கி வருகிறது.
2: பத்மபூஷன் விருது பெற்றவர். கணினி குழுமத்தின் கௌரவ தலைவராகவும் இயக்குநர் குழுவின் ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார்.
3: சிவசுப்பிரமணியம் என்ற இயற்பெயர் கொண்ட சிவ்நாடார் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1945.
3: திரைப்பட நடிகர்.
2: தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்.
3: இவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு பத்திரிகையாளராக பணிபுரிந்தவர்.
2: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 130 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். கலை மாமணி விருது மற்றும் MGR விருதையும் பெற்றவர்.
3: தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1954.

0: இசையின் அகராதியில் இன்றியமையாதவர்.
1: இந்திய இசையில் ஈடு இணை இல்லாத கலைஞன், வறுமையின் வழியையும் தன் இசை வலிமையால் வென்றவர்.
0: திகட்டாத தேனாக அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக தலைமுறைகள் பல கடந்து இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் தடையின்றி ஒலித்துக் கொண்டிருக்கும் இசையை இசைத்தவர்.
1: இசையமைப்பாளர் ராமமூர்த்தி மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகியோரை தன் இரு கரங்களாக கொண்டு எழுச்சி பெற்ற

0: தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேல் இசையமைத்து தனக்கென ஒரு இசை சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். தமிழர் கொண்டாடும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசையமைத்து வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தவர்.
1: பல இசையமைப்பாளர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த இசை சக்கரவர்த்தி, இசை பேரறிஞர் விருது, கலை மாமணி விருது ஆகிய விருதுகளையும் பெற்றவர்.
0: வாழும் காலத்திலேயே வரலாறு படைத்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 2015. பாஸ்டல் சிறையுடைப்பின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது.
0: இச்சிறையடைப்பு நிகழ்வானது நவீன கால பிரெஞ்சு தேசியத்தின் ஓர் எழுச்சியாக கருதப்பட்டது மட்டுமல்லாமல், இந்நிகழ்வு பின்னர் பிரெஞ்சு புரட்சியாக வடிவம் எடுத்து பிரான்சு ஒரு குடியரசாக மாறுவதற்கு வழிகோலியது.
1: பிரான்சில் இந்நாள் தேசிய விடுமுறை நாளாகும். இன்று பாஸ்டில் நாள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள்

0: குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜி கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
9: புதுசுதான்.
8: எப்படி வாங்கின?
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
8: அது எப்படி?
9: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
8: தங்க விலை ஏறா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
8: அப்ப விலை குறைஞ்சா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
8: ஹே சூப்பர்.
9: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம். வெண் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 797 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 454 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 682 ரூபாய்க்கும் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளாா்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
7: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சாம் சுந்தரின் ஜோதி

0: கேன்சர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம கட் இல்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு அடர்ந்த காடு ஒரு துறவி நடந்து போய் கொண்டிருந்தார். துறவி மிகவும் நல்லவர், மென்மையானவர். இது ஒரு ஜென் கதை. அந்த அடர்ந்த காட்டிலே அந்த துறவி நடந்து போய் கொண்டிருக்கும் போது எதிரிலே ஒரு சிங்கம் அவரை முறைத்து பார்த்தது. அந்த சிங்கமானது பசியோடு இருக்கிறது. தனக்கு உணவு கிடைக்காதா என ஏங்கி தவித்தது. காடு முழுவதும் சுற்றி வந்தது. எந்த விலங்குகளும் அன்று அந்த சிங்கத்திற்கு அகப்படவில்லை. எதிரிலே வந்த துறவியை பார்த்தவுடன் அந்த சிங்கத்திற்கு பெரும் ஆனந்தம். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை பார்த்தால் எவ்வளவு ஆர்வமும் ஆனந்தமும் ஏற்படுமோ அதுபோல அந்த சிங்கத்திற்கு இந்த துறவியை பார்த்தவுடன் ஆனந்தம் ஏற்பட்டு விட்டது. இந்த துறவி புரிந்து கொண்டார், ஓடத் தொடங்கினார். சிங்கம் வேகமாக ஓடியது. உயிர் பயத்தில் மிக விரைவாக ஓடினார். சிங்கம் துரத்தி கொண்டே வந்தது. வேறு வழி இல்லை, நாம் சாகப் போகிறோம் என்று நினைத்த அந்த துறவி, நாம் ஏன் ஓட வேண்டும், ஓடினால் மட்டும் இந்த சிங்கம் நம்மை விடப்போகிறதா என்று திடீரென்று மண்டியிட்டு இறைவா என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தார். அதுவும் ஊனுருகி, உள்ளமுருகி, மனமுருகி, உடலெல்லாம் உருகி இறைவனை கண்ணீரோடு வேண்டினார் அந்த துறவி. உண்மையில் இறைவனை பிரார்த்தனை செய்தார் அந்த துறவி. அந்த நிமிடங்கள் சில நகர்ந்தன. ஒரு 5 நிமிடம் ஆகியிருக்கும், 10 நிமிடம் ஆகியிருக்கும். அப்படியே உருகி இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தார் அந்த துறவி. பிறகு மெல்ல நினைவுக்கு வந்தார், சிங்கம் எங்கு போயிருக்கும், சிங்கம் வந்த வேகத்தில் இவ்வளவு நேரத்தில் நம்மை அடித்து கொன்றிருக்குமே என்று நினைத்த அந்த துறவி கண்களை திறந்து பார்க்கலாமா வேண்டாமா என்ற அச்சத்தில் மெதுவாக ஒரு கண்ணை திறந்து லேசாக ஓரமாக பார்த்தார். கண்ணுக்கு எட்டியவரை சிங்கமில்லை. பிறகு மேலே பார்த்தார், மரக்கிளைகளில் இருக்கிறதா என்று சிங்கம் இல்லை. அப்பா இறைவா என்னை காப்பாற்றி விட்டாய், நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டு பக்கத்தில் கீழே பார்த்தார். சிங்கம் படுத்து கொண்டிருந்தது பக்கத்தில். அப்போது அந்த சிங்கம் சொன்னது, மெதுவாக பிரார்த்தனை செய், நானும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது அந்த சிங்கம். இவருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. என்ன, நீயும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாயா, எதற்காக என்று கேட்டார் அந்த துறவி. ஒன்றுமில்லை, சில நாட்கள் பசியோடு இருந்தேன், இன்று எனக்கு இறையை கண்ணில் காட்டிவிட்டாயே இறைவா என்று நினைத்து உருகி நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நீ சத்தம் போட்டு நீ பிரார்த்தனை செய்து என்னுடைய பிரார்த்தனையை கெடுத்து விடாதே, இறைவா உனக்கு நன்றி என்று அந்த சிங்கம் தனக்கு இறையை வழங்கிய, இறையை தன் கண்ணுக்கு முன்னால் காட்டிய, உணவை காட்டிய இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தது பிரார்த்தனை வழியாக. இப்படி அந்த ஜென் கதையானது முடிகிறது. இந்த கதையின் முடிவில் 2 வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான ஒன்று. அந்த கதையின் வரியில், கடைசி வரியில், பாவம் இறைவன் என்று அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்களோ விலங்குகளோ எந்த உயிர்களாக இருந்தாலும் தன்னுடைய தேவைகளை பற்றி, தன்னுடைய தர்மங்களை பற்றியே சிந்திக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி அவர்கள் சிந்திப்பது மிக மிக குறைவே. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய
3: செய்திகள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

0: குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை 27ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை

காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும்

ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இன்சூரன்ஸ் அனுபவம் டிஎன்சி அப்ளை.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
5: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி,
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
5: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
7: குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
8: முதல் 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு மெயினா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து சூழ்நிலை வயிற்றுப்போக்கு, ரெண்டாவது சளி தொந்தரவு தான் வரும். ரொம்ப காமனா அவங்களுக்கு சளி தொந்தரவுல கொஞ்சம் சிவியரா வரக்கூடியதா இந்த நுரையீரல் தொற்று நான் சொன்னது, நியூமோனியான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப காமனா வரக்கூடியது. இதை தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு மெயினாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள், தண்ணியை வந்து சுத்தமாக கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. இப்போ மாலுக்கு போகிறோம், சினிமா தியேட்டருக்கு போகிறோம், சின்ன குழந்தை 4 மாத குழந்தை 6 மாத குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதில் வந்து அவங்களுக்கு வெளியே போகும்போது நிறைய பேருக்கு அந்த சளி தொந்தரவு வந்து அவங்க ஓப்பனாக இருமியிருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த கிருமிலாம் அங்கே சுற்றிட்டு இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கும். எப்போ நல்லா ஓரளவுக்கு எதிர்ப்பு சத்து வரும்னா 6 வயசு ஆகும், நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு ஒன்று டெவலப் ஆகும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். அது வரைக்கும் கொஞ்சம் அவங்கள பக்குவமாக பார்த்துக்கணும். இந்த வயிற்றுப்போக்குன்றது மெயினாக உணவு தண்ணீர், அதனால் தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். இப்போ நம்ம இட்லி தானே சொல்லியிருக்காரு டாக்டர்ன்ட்டு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கேரண்டி கிடையாது, அது இன்ஃபெக்ஷன் ஆகும் ஆகாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சட்னி இதெல்லாம் வந்து சமைக்காத உணவுகள் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சவரெல்லாம் வீட்டில் இருந்து கொடுக்கறது நல்லது, வெளியே இருந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதுதான் முக்கியமாக வரக்கூடிய நோய்கள், வயிற்றுப்போக்கு ஒன்று, சளி தொந்தரவும். இது எப்படி தடுக்கலாம்னா இது ஒன்று. ரெண்டாவது வந்து தடுப்பூசிகளை மறந்துடக்கூடாது. குழந்தை வளர்ப்பு முறைகளில் வந்து அவங்கள வந்து உடல் எடையை கண்காணிக்கணும், வளர்ச்சி படிகள் வளர்ச்சி நிலைகளை கண்காணிக்கணும், உணவு கண்காணிக்கணும், தடுப்பூசிகளை மறந்துடக்கூடாது. தடுப்பூசி வந்து அது ஒரு தனி தலைப்பு, அது பேசிக்கோங்களா. இப்போ தடுப்பூசி வந்து பிறந்த உடனே நான் சொன்னேன் இல்லைங்களா, பிறந்த உடனே தோல் ஊசி, மஞ்சள் காமாலை பியூசி, போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அப்புறம் வந்து 1.5 மாதத்தில் வந்து இப்போ பென்டாவலன்ட்னு கவர்மெண்ட்டில் போடுறாங்க, அதில் வந்து 5 மருந்து சேர்ந்துருக்கும். இப்தீரியா, பர்டுசஸ், டெட்டனஸ் அப்படின்னாக்க தொண்டையடைப்பான், கக்குவான், ரணஜன்னி தமிழ், அதெல்லாம் போலியோ இன்ஜெக்ஷனாக போடுவாங்க. ஒரு வகையான மூளை காய்ச்சலுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் ஹீமோஃப்ளஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பின்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்டீரியா, அதுக்கு வர ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி தான், அது மஞ்சள் காமாலை பி வைரஸ்க்கானது. நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து ஹெக்ஸாவேலண்ட் அப்படின்ட்டு ஒரு 6 மருந்து கலந்தே வருது, கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா இந்த வேக்சின்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா போடுறாங்க. ஆனால் அவங்க வந்து 2-3 பிரித்து போடுவாங்களா இருக்கும். இது இல்லாமல் வந்து இந்த வயிற்றுப்போக்கு சொன்னீங்களா, அது வந்து ரோட்டா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்க்காக, அதுதான் ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன் அந்த ஏஜில் இருந்ததுனால அதுக்கான ஒரு தடுப்பு மருந்து, அது வந்து வாய் வழியாக செலுத்தக்கூடியது. ஸோ இது வந்து 1.5 மாதத்தில் 1 வாட்டி, 2 மாதத்தில் 1 வாட்டி, 3 மாதத்தில் 1 வாட்டி. அப்புறம் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் தடுப்பூசிகளை பொறுத்தவரை 2 இருக்குது. ஒன்று வந்து எங்களுடைய இந்திய குழந்தைகள் நலமும், நான் சொல்லுவோம் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்திய குழந்தைகள் குழுமம் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து அரசு பரிந்துரைக்கும் தடுப்பூசி அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. இப்போ 6 மாதத்தில் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது, நாங்கள் வந்து இந்த பன்றி காய்ச்சல்னு சொல்லலாம் இல்லையா, ஸ்வைன் ஃப்ளூ, அதுக்கான தடுப்பூசி போடுறோம். 2 தவணையாக போடுறது 1 மாதம் கேப்பில். அதுக்கப்புறம் வந்து 10 மாதம் முடிஞ்ச அப்புறம் வந்து எம்எம்ஆர்னு ஒரு ஊசி, தட்டம்மை புட்டாலமே ஜெர்மன் தட்டமின்னு சொல்லுவோம், மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லா, அதுக்கானது. அப்புறம் வந்து கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க ஜெய் வேக்சின், ஜப்பானிய மூளை காய்ச்சல் தடுப்பூசி போடுறாங்க. அப்புறம் டைஃபாய்டு ஊசியும் ஒன்று போடுறோம், குடல் காய்ச்சல் சொல்லி அது டைஃபாய்டு. இந்த தடுப்பூசிலாம் 10 மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் வந்து 1 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் காமலை ஏ ஊசின்னு ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் 1.5 வயசில் இன்னொரு தரம் வந்து எம்எம்ஆர் ஊசி, நம்ம அதில் சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய சின்னம்மை தடுப்பூசி 1.5 வயசில் போடுறது. நிமோனியா காய்ச்சலுக்கான ஒரு ஊசி, அதை நான் சொல்ல மாட்டேன். அது 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் வந்து நிமோனியா காய்ச்சலுக்கான ஒரு தடுப்பூசி இருக்குது. ஸோ அது வந்து 1.5 வயசில் இல்லை 1.5 வயசில் இன்னொரு தரம் போடுவது. அப்புறம் 1.5 வயசில் வந்து ஊக்குவிப்பு மருந்து தான், இன்னொரு வாட்டி அந்த 1.5 மாதம் 2 மாதம் போட்டாலே அதே மாதிரி ஊக்குவிப்பு மருந்து வரும். அப்புறம் 2 வயசுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலோட 2வது டோஸு, டைஃபாய்டு காய்ச்சலோட 2வது டோஸு, இந்த மாதிரி சில ஊக்குவிப்பு மருந்து பூஸ்டர்னு சொல்லுவாங்க. 5 வயசில் தடுப்பூசி வரும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரப்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen.

0: அதே முத்தடுப்பூசி டிபிடின்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசி, அப்புறம் எம்எம்ஆர்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ்னு சின்னம்மை ஊசி இருக்குது 5 வயசு. இதுக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து பன்றிக்காய்ச்சல் ஊசி, நம்ம சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர்னால அதுக்கு முன்னாடி போட சொல்லுவோம். ஏன்னா அது 9 மாதம் தான் வேலை ஒர்க் பண்ணோம் அந்த மருந்து அந்த வேலை செய்யும். அதனால் வந்து வருஷம் வருஷம் போடணும். அது நம்ம போடுறது வந்து இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது அந்த 9 மாதங்களை கவர் பண்ணிக்கும்.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சந்தோஷ் சரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையில நா முத்துக்குமார் பாடல் வரியலுக்கு ராகுல் நம்பியார் மிலி நாயர் குரல்ல பூஜை திரைப்படத்திலிருந்து.

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலையறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 84882.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
10: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
9: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
11: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
12: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
11: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
13: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ 1 விலை நிலவரம்: தக்காளி 16 ரூபாய், கத்திரி 36 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய்க்கும் 55 ரூபாய்க்கும் இரண்டு விலையில் உள்ளது. பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 65 ரூபாய்.

0: பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிப்புலவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், தேங்காய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 80 ரூபாய், கற்பூரொள்ளி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
0: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:42. இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு இடம்பெறக்கூடிய புதிரி வினா. சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப்ல ஆடவர் ஈட்டி எறிதல்ல தங்கம் என்ற இந்திய வீரர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை ஏற்றுக்கிட்டே அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? விஜய் ஆண்டனி இசையில விவேக் பாடல் வரிகளுக்கு கிரீஸ், சுஜித்ரா, தினேஷ் இவங்க குரல்ல வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறலாம்.
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்ட

0: சுத்தமான ஏசி பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ரவிச்சந்தர். அனிருத் ரவிச்சந்தர் இசையில வாலியின் பாடல் வரிகளுக்கு மோகித் சௌஹான், ஸ்ரேயா ஹோசல் குரல்ல எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: குமரன் தங்க மாளிகை.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500 8420.
8: நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அறிமுக நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். சந்தோஷ் சார்ல இன்னைக்கு நாம் கேட்டிருந்த புதறிவினா அதற்கான விடை, சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கம் என்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கான சரியான விடை ஆனந்த் சிங். நேயர்கள் இதுவரை கேட்டது
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இசைத்தேன் சிந்தும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று ஜூலை 14 அயலகத்திலிருந்து தமிழ் அறிந்த ஒருவர் கைபேசியின் மூலமாக என்னை அழைத்தார். தமிழில் பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிற, தொன்மையின் துலக்கமாக விளங்குகிற சங்க இலக்கிய பாடல்களை சரிவர ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். உடனடியாக அண்மையில் மறைந்த புதுவை வாழ் கவிஞர் மாலை தங்கப்பா நினைவுக்கு வந்தார். அவர் முழுமையாக மொழிபெயர்த்து தருவதற்கு முன்னதாகவே சங்க பாடல்களை, ஏன் சமய பாடல்கள் உள்ளிட்ட ஆழ்வார்கள் உள்ளிட்ட அருந்தமிழ் பாடல்களை உலகத்தவர்களுக்கெல்லாம் உணர்த்தும்படியாக ஆங்கிலத்தில் கவிதை எழுதுவது போலவே ஆக்கி தந்திருக்கக்கூடிய ஒருவரும் என் நினைவுக்குள் மலர்ந்தார். அவர்தான் ஏ.கே. ராமானுஜம். அத்திப்பட்டு கிருஷ்ணசாமி ராமானுஜம் என்பது அவருடைய விரிவாக்கம். அவருக்கு தாய்மொழி தமிழ் என்றாலும் தந்தை மைசூரில் இருந்த காரணத்தால் மைசூரில் பிறந்த இந்த மாமனிதர் இளம் வயதிலேயே கன்னடத்தோடு தமிழையும் கைவர பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆங்கிலத்தை பயிலுகிற மொழியாக ஆக்கி கொண்டு விட்டார். ஆங்கிலம் பயின்று ஆங்கிலத்தில் நுட்பங்கள் தெளிந்து கல்லூரியில் பேராசிரியராகி படிப்படியாக முன்னேறிய போதிலும் இவருடைய உள்ளம் கவிதையில் தெளித்திருந்தது. இளம் பருவத்திலேயே ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் கவிதை எழுதுவதில் வல்லவராக இருந்தார் என்று இவர் வரலாறு குறிப்பிடுகிறது. ஆங்கில இதழ்களில் கூட இவருடைய 6 என்பதான கருத்துடைய கவிதையும் வெளிவர தொடங்கியிருக்கிறது. 1959 வாக்கில் அமெரிக்க பகுதியில் மேற்கல்விக்காக பெறப்போய் அந்த பகுதிகளில் இருந்து இவர் ஆற்றிய அரும்பணிகள் தான் தமிழுக்கு பேரடையாளமாக திகழ்ந்திருக்கின்றன. சங்க இலக்கிய பாடல்களில் தமிழில் புரிந்து கொள்வதற்கே இன்றைக்கு தடுமாறுகிற இந்த காலகட்டத்தில் அதன் நுட்பம் குறையாமல் கவித்துவம் மாறாமல் அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மூல மொழியில் இருக்கக்கூடிய அழகை போலவே தந்திருக்கக்கூடிய திறன் ஏ.கே. ராமானுஜத்தின் மொழிபெயர்ப்பு பாடல்களுக்கு உண்டு. அவர் தொகுத்து இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பாடல்களில் த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் என்கிற ஆங்கில நூல் 1999 சாகித்ய அகாடமியினுடைய விருதினை பெற்றது. 1983 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருந்தகை சங்க இலக்கிய பாடல்களின் அக உணர்வுகளை அழுத்தமாக புலப்படுத்துகிற குறுந்தொகை பாடல்களின் 76 பாடல்களை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அதுபோலவே ஆழ்வார் பாசுரங்களையும் ஆக்கி தந்த பெருமை இவருக்குண்டு. இந்திய மொழிகள் 22 மொழிகளிலும் இருந்து சுமார் 99 கதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்திருக்கக்கூடிய ஏ.கே. ராமானுஜத்தின் அந்த தொகுப்பில் 10 கதைகள் தமிழ் மரபு சார்ந்தவை என்பதையும் மறந்துவிடலாகாது. அக்காலத்தில் எல்லாம் இந்தியா என்றால் சமஸ்கிருதம்தான் என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முது மொழியாகவும் முதன்மை மொழியாகவும் சமஸ்கிருதம் ஒன்றுதான் நிலைநிறுத்தப்பட்டதாக அயலவர்கள் அறிந்து கொண்டிருக்கிற காலத்தில் அதற்கு முன்னதாக சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன என்பதை தக்க சமயத்தில் எடுத்து காட்டிய அந்த சான்றோரின் நினைவு தினம் இன்று. மறக்க முடியாத தன் பணிகளால் என்றும் நினைக்கப்படுகிற அந்த பெருந்தகையினுடைய பணிகளை எண்ணி பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் வாய்க்கிற பிறவிதான் இவருக்கும் வாய்த்திருக்கிறது. ஆனால் கிடைத்த பிறவி பயனடைய வேண்டும் என்பதற்காக முனைந்து அவர் செய்த பல நூல்களில் அரும் பணிகளாக திகழ்வது அவருடைய அன்னை தமிழின் சங்க பாடல்களின் மொழிபெயர்ப்புத்தான் என்பதை அந்த நண்பருக்கு எடுத்து சொன்ன போது, அவை எங்கே கிடைக்கும் என்றார். பட்டியலோடு என் கைவசம் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பையும் நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன். அந்த பாடலில் ஒன்றுதான் அற்றை திங்கள் அவ்வெள் நிலவில் என்று பாரி மகளிர் பாடிய பாடலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு. சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய விருதுக்காக சிக்கிம் மாநிலத்தின் காங்காக் நகரில் விருது பெற்றதன் அனுபவத்தை விவரிக்கிற பொழுது, எனக்கு மூல மொழியாக குழந்தை பாடல்களின் முன்னோடியாக பாரி மகளிரை நினைவு கூறுகிற பொழுது அந்த பாடலைத்தான் நான் சொல்லி மகிழ்ந்தேன். மறைந்தாலும் நமக்குள்ளே வாழ்கிற அந்த மகானின் நினைவு நாளில் இன்று ஒன்று நன்றி என்கிற முறையில் இந்த செய்தியை நன்றியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து

0: புரிந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: இசைத்தென்றல் வீசும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: காலை வேலையில் எல்லாருமே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த நேரம். அதை காணோம் இதை காணோம், அது எங்கே போச்சு இது எங்கே போச்சு அப்படின்னு தொலைகிட்டு இருப்பாங்க பல பேர். சில பேர் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டே வெளியே தொலைகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டுமா அப்படின்னு பொறுமையாக எடுத்து வச்சுக்காங்க. இன்றைக்கி தேவையானத பொருள்லாம் போதுமானதா அப்படின்னு பார்த்துக்காங்க. இது பொன்னியின் புதுப்புணல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுக நேயர்களுக்கான நேரம் தாங்க இந்த ஒரு மணி நேரமும். அறிமுக நேயர்கள் நீங்கள் அழைக்கலாம். 043-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். வாட்ஸ்அப்படியாக நீங்கள் அதாவது அறிமுக நேயர்கள் பாடல் கேட்க 043-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்க.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
8: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
9: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
10: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அறிமுகமாகக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
11: நான் பிரியங்கா பேசுறேன்.
1: எந்த ஊருங்க?
11: சலம்பாரம்பட்டி.
1: அது எங்க இருக்கு?
11: காரிமங்கலம்.
1: காரிமங்கலத்து பக்கத்துல இருக்கா? சரி சரி, நீங்க என்ன பண்றீங்க?
11: நான் ஸ்கூலுக்கு.
1: ஸ்கூலுக்கு போறீங்களா? எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
11: 7வது.
1: 7வது வகுப்பு போயிட்டீங்க. சரி, சாப்பிட்டீங்களா?
11: ஆ,
1: நல்லா சாப்பிடணும். சரிங்களா? சரிங்க. படிச்சு பெரிய ஆளானா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
11: நான் கலெக்டர் ஆகணும்.
1: சரி சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகணும் இல்லையா?
11: ஆமா.
1: சரிங்க, நிச்சயமா ஆயிடுங்க. நல்லா படிங்க. சரிங்களா?
11: ஆ, ஓகே.
1: உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்டறலாமா?

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறினா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
5: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
5: கான்டாக்ட் 9524936156.

0: நமது கானங்கள் அளித்தோன் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றிற்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் 12,018 ரூபாயிலிருந்து 17,319 ரூபாய் வரையும், அதேபோல கிழங்கு மஞ்சள் 11,066 ரூபாய் முதல் 15,469 ரூபாய் விலைபோகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: நிலையத்தில் நேரம் காலை 8:17. இது பொன்னியின் புதுப்புனல். அறிமு நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. இப்போது இணைப்பில் வரும் அறிமு நேயர், வணக்கம்.
9: ஹலோ,
8: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஜே பந்தாரிலிருந்து. யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
9: வெற்றிமாறன்.
8: வெற்றிமாறன், என்ன பண்றீங்க வெற்றிமாறன்? படிக்கிறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? அஞ்சாவது. போயிட்டீங்களா? எங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பந்தாரில. பந்தாரில் என்ன, எந்த ஸ்கூலு? ஓ, அங்க படிக்கிறீங்களா? சரி சரி சரிப்பா, ஓகே. உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? சரி, தொடர்ந்து நல்லா படிக்கணும், சரியா?

0: தாம்பரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: இசை தென் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8:25. இது பொன்னியின் புதுப்புனல். அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுனையர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இந்த வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகும் நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பூசாரிப்பட்டி பகுதியிலிருந்து மதி அழகன். இவர் கேட்டிருக்கிறார் சிங்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து 1 டைம்

0: டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டா டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
7: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி.
5: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். மகாபாரதத்தில் கர்ணன், கிருஷ்ணாவதாரம் எல்லாம் நமக்கு தெரியும். பலராம அவதாரம் பற்றி நம்ம சொல்கிறோம். கர்ணனுடைய அண்ணனாகிய பலராமன், நம்பி மூத்த பிரான் அப்படின்னு பேர். இப்போ நான் இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, பலராமன் கர்ணனுடைய அண்ணனாக பிறக்கிறார்னா யார் வயிற்றில் பிறந்தார்? ஏன்னா கம்சன் 8வது குழந்தை தன்னை கொல்லுங்கிற பயத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் கொள்கிறான். அப்படி இருக்கிறப்ப ஒரு குழந்தை மாற்றப்படுதுன்னு நமக்கு தெரியுது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் அவர் வந்து பிறந்த பிறகு ஆயர்பாடி கொண்டு போகப்படுறாருன்னு நமக்கு தெரியுது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் தெறிக்கி வளர்ந்த அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் ரெண்டு பெற்றோர்கள், அதாவது வசுதேவர் தேவகி, இவங்க தான் உண்மையிலே குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள். வளர்த்த பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தகோபனும் யசோதையும். அதான் யசோதை தான் எல்லா வகையான இன்பங்களையும் பெற்றாலாம். எப்படி அந்த குழந்தை வளர்கிற போது அதனுடைய அழகெல்லாம் பார்த்தவாவதானா? என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பெற பிரம்மம் அம்மா என்று அழைக்க அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு கூட கேட்குறோம். சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, கண்ணபெருமான் பிறந்த பிறகு மாற்றப்படுற செய்தியை நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்குறோம். ஆனால் பலராமன் யாருடைய வயிற்றில் இருந்தால் எப்போ மாற்றப்பட்டான் இந்த செய்தி நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை நான் நல்ல பேராசிரியர்கள், நல்லறிஞர்கள், வைணவத்தில் மூத்த சிறந்த அறிவுடைய ஐயா மாப்பை சீனிவாசன் அவர்கள் அவங்ககிட்டையும் பேசினேன். அதே போல் புலவர் ஐயா வேலாயுதனார் அவர்கள் அவர்கள்ட்டையும் இதை பற்றி பேசினோடனே பாகவதத்திலேருந்து மேற்கோள்கள் எடுத்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலராமன் 7வது குழந்தை, 8வது குழந்தை தான் கிருஷ்ணன். தேவகி வயிற்றில் அந்த குழந்தையாக உண்டாயிடுறாரு. உண்டான உடனே இன்றைக்கி பாருங்கள், விஞ்ஞானம் சில விஷயத்தை சொன்னால் ஒத்துக்கிறோம். அதாவது கர்ப்பத்தை எடுத்து அந்த உயிர் எடுத்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொன்னால் ஒத்துக்கிறோம். இதையே புராணத்தில் சொல்கிற போது இதெல்லாம் அளவுக்கு மீறி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் தேவகி வயிற்றில் இருந்த அந்த பலராமனுடைய அந்த உருவத்தை அப்படியே கர்ப்பத்திலேருந்து கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. யார் வயிற்றுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா, யசோதியினுடைய தங்கை ரோஹிணி. அந்த ரோஹிணி வந்து நந்தகோபனுடைய 2வது மனைவி. அவள் வயிற்றில் மாற்றி வைக்கிறாங்க. ரோஹிணியினுடைய மகனாகத்தான் பலராமன் பிறக்கிறான். அப்போ தாய் தந்தையர் என்று பார்த்தால் இவர்கள் தான். இப்படி மாற்றி வச்ச பிறகு அந்த கர்ப்பத்தை இங்கே கொண்டு வச்ச உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே அதை அவன் கொண்டு விடுறான். அப்போ அந்த 7வது குழந்தையும் இவங்களுடைய குழந்தை தான். யார்? யசோதை நந்தகோபனுடைய குழந்தை தான். 8வது குழந்தையும் அவங்க குழந்தை தான். அங்கேருந்த குழந்தையை தான் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அந்த குழந்தை தான் காளி மாதாவாக மேலே எழுந்து வர்றான். அப்படி பார்க்குறோம். அப்போ பலராமன் தேவகி வயிற்றில் மகனாக தோன்றி பிறகு ரோஹிணியினுடைய பிள்ளையாக பிறக்கிறார். பலராமனுக்கு

0: இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெள்ளை நிறமுடையவனா, கருத்த நிறமுடையவன் கிருஷ்ணன், கிருஷ் என்றால் கருப்பு. அதனால் அவனை வெள்ளையத்தேவன்னே கட்டுரை எழுதியிருப்பார் தோ பரமசிவனவர்கள். பலராமன் வழிபாடுங்கிற அந்த கட்டுரை படித்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கலப்பதான் ஆயுதம் யாருக்கு, பலராமனுக்கு. அதோடு மட்டுமில்லை, கண்ணன் செய்கின்ற அந்த பாலிய லீலைகள் எல்லாவற்றிலையும் பலராமன் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பாண்டவர்கள் யுத்தம் செய்கின்ற போது இந்த யுத்தத்தின் மீது எங்களை எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டு தேச யாத்திரை செல்கின்ற தன்மையுடையவனாக இருக்கின்றார். கதாயுத பயிற்சியிலே மிகச்சிறந்த வல்லமையுடையவனாக இருந்திருக்கிறான். இன்றைக்கும் கூட பலராமருக்கான கோயில்களை நம்ம பார்க்குறோம். எங்கே, வடநாட்டில் மட்டும்தான், இங்கே இல்லை. அப்போ கண்ணனுடைய அண்ணனாகிய நம்பி மூத்த பிரானாகிய பலராமன் தேவகியின் வயிற்றிலே உருவாகி ரோகியின் வயிற்றில் கண்ணனுக்கு அண்ணனாக பிறக்கின்றார். அந்த கண்ணன் அண்ணனாகிய பலராமன் தான் கலப்பிய ஆயுதத்தை உடையவராகவும் பனைக்கொடி உடையவராகவும் காட்டப்படுகின்றார். இந்த வழிபாடு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பல்வேறு இலக்கியங்களில் பார்க்கின்றோம். புதிய செய்திகளை படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியங்கள் ஏற்படுகின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: இது பொன்னியின் புதுப்புணல். அறிவுநேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக இப்பொழுது அறிமுகமாகும் நேயர் தொப்பூர் பகுதியிலிருந்து ஜமுனா இவங்க கேட்டிருக்காங்க தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இது அனைவருக்காகவும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. புதுசேனா புதுசுதான். எப்படி வாங்க? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% வீதம் சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். தங்க விலை ஏறனா? சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர், தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல. இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாள

0: Viking Bunions and Briefs.
1: சேலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம், குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 15,024 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,756 ரூபாய்க்கும், சராசரியாக 11,985 ரூபாய்க்கும் விலை போகிறது. கொப்பரை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 13,856 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,850 ரூபாய்க்கும், சராசரியாக 13,256 ரூபாய்க்கும் விலை போகிறது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 13,600 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 13,100 ரூபாய்க்கும், சராசரியாக 13,300 ரூபாய்க்கும் விலை போகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியும்?

0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
0: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டால் சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல. எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான். மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான். ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும்.

0: அப்படின்னா இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேறு யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிடுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்றோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டிங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்க?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறலாம்,
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: India's most trusted dweller, Shri Kumaran Thangamaligai.
6: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: செவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தருமபுரி மாவட்டம் மதிகோன்பாளையம் பகுதியிலிருந்து குமார் பிருந்தா. இவங்க கேட்டிருக்காங்க யூத் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இது அனைவருக்காகவும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்கின?
8: ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
8: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறனா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
8: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: பண்வளையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: ஒரு துறவி தினந்தோறும் ஆற்றங்கரைக்கு குளிக்கப் போவார்.

0: இப்போது ஆற்றங்கரைக்கு குளிக்கச் சென்ற போது ஒரு நாள் ஒரு தேள் ஆற்று நீரில் தத்தளித்தது. அந்த தேளை ஆற்று நீரிலிருந்து எடுத்து விட்டார். அவரை கொட்டியது. மீண்டும் அது தடுமாறி தண்ணீரில் விழுந்தபோது மீண்டும் அதை அந்த தேளை தண்ணீரிலிருந்து எடுத்து காப்பாற்றினார். மீண்டும் அது அவரை கொட்டியது. தேளை இவர் காப்பாற்ற காப்பாற்ற அது அவரை கொட்டி கொண்டுதான் இருந்தது. சரி கேட்டார்கள், ஏன் அந்த தேள்தான் உங்களை கொட்டி கொண்டே இருக்கிறதே, அதை ஏன் இப்படி காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள்? அதற்கு அந்த துறவி சிரித்து கொண்டே சொன்னார், கொட்டுவது தேளின் குணம், காப்பாற்றுவது என்னுடைய குணம் என்றார். இதுதான் மனித புனித உள்ளம். தான் அழிந்தாலும் பிறர் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற மனநிலை. அந்த மனநிலைதான் இன்றைக்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் தேவைப்படுகிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் அன்பனேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நீங்க கேட்க இருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலரான வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனையில் ஜூலை 16 முதல் 20 வரை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
8: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகன் ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
9: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.
0: தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை. மனிதன் கேட்கும் ஒவ்வொரு கருத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து புரிந்து கொள்வதே உண்மையான அறிவாகும். யார் கூறினார்கள் என்பதை விட அவர்கள் கூறிய கருத்து உண்மையா பயனுள்ளதா என்பதை பகுத்தறியும் திறனே அறிவு.

0: அடையாளமாக கருதப்படுகின்றது. இன்றைய தகவல் வெடிப்பு நிறைந்த உலகில் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் வழியாக ஏராளமான செய்திகள் நம்மை வந்தடைகின்றன. அவற்றை ஆராயாமல் நம்புவது தவறான புரிதல்களையும் குழப்பங்களையும் உருவாக்கும். சிந்தித்து ஆராய்ந்து உண்மையை உணர்வதே அறிவுடையோரின் பண்பாகும். சரி, இப்போ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள், ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய திருக்குறள், எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதிலிருந்து ஒரு தலைப்பு தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன அளவுக்கு உண்மையாக தகவல்களை வந்து கொடுக்குறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நேர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0343-2-244-0-3-0, 2-44-0-3-1 என்ற எண்களிலேயோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைத்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இன்னைக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சிரிப்பு அழுகை அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மனிதனுக்குள்ளார அடங்கியிருக்கு. அந்த எமோஷனில் நம்ம அறிவாக யோசிக்கிறதுமே ஒரு எமோஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியில் நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருப்பூர்லேருந்து பாலன்.
0: சொல்லுங்க ஐயா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு
1: ஆராய்ஞ்சது நம்ம பார்க்கலான்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நம்ம அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கடந்து போயிடுறீங்கம்மா.
0: கடந்து போயிடுறீங்கன்னு சொல்றீங்களா?
1: நம்ம கடந்து போகல, நம்ம அதை புரிஞ்சு தெரிஞ்சு புரிகிறதுக்குள்ள
0: அதுக்குள்ள அந்த விஷயமே முடிஞ்சிடுது.
1: நம்மளை கடந்து போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நன்மை தீமை புரிகிற மாதிரி இருக்கு. அவசர உலகம், அதனால கொஞ்சம் நம்ம புரியறது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம 100% நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துதான் நமக்கு நல்லது,
2: சொல்லுங்க. யார் எதை சொன்னாலும் நம்பாதே, உன் அறிவை கொண்டு தீவிரமாக யோசனை செய்.
0: ஆமா, அவர் அதையும் சொல்லிட்டார். நானே சொன்னா கூட நம்பாதீங்க, நானே சொன்னா கூட நம்பாதீங்க, நான் சொல்றதையே பகுத்தறிவுங்க.
2: அந்த கருத்து நீங்களே சொல்றீங்க, அந்த பெரியார் கருத்து.
0: ஆமா,
2: இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன், உண்மையே நம்ம யார் எதுனாலும் நம்ப கூடாதுமா. அவர் மனசுல ஒண்ணு வச்சு வெளியே கூட ஒரு சொல்லுவாங்க, நாம நாங்க பகுத்தறிவு கொண்டு வாசனை பாக்கணும், அவர் சொல்றது நல்லதா கெட்டதா அது சொல்லுதா நமக்கு நன்மை ஏற்படுமா, இல்ல அதனால பல வித இன்னும் ஏற்படும் மோசடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர யார் சொல்றதும் நம்ப கூடாது. ஊடகத்தை இப்ப நம்ப முடியாது போச்சு.
0: கண்டிப்பா
2: நம்ம கருத்து கூட பாத்துருக்கோம்.
0: நல்ல கருத்து, வாழ்த்துக்கள்.
2: தேர்தலில் கூட ஊடகத்துக்கு கூட தானே நம்ம நடக்கல, அது ஊடகத்தோட நம்ம நம்ப முடியாது. நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு தான் செயல்படணும்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: திங்க் பிஃபோர் யூ பிலீவ், வெரிஃபை பிஃபோர் யூ ஷேர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்புறதுக்கு முன்னாடி சிந்திங்க, பகிர்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த விஷயத்தை பகிர்றதுக்கு முன்னாடி சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துமே நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கறது ரொம்பவே நல்லது, சிறப்பு, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த நேயருடைய கருத்தை கேட்போம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்பவர்?
3: நான் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டி சென்னை விவசாயி ஏ முரண்மா.
0: சொல்லுங்க உங்களோட கருத்து. மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
3: மெய்ப்பொருள் காண்பது என்று இப்ப ஜெயசன் ஆசிரியர் சொன்னாரு, அந்த மாதிரிதான்மா. நானும் என்னுடைய கருத்தை சொல்லமா, யார் என்ன சொன்னாலும் இவ கேட்டுக்கூடாது. உனக்கு என்ன சுயன்னு உனக்கு என்னன்னு படுதோ அந்த மாதிரி போனால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியுமா. ஏன்னா பின்ன இவங்க

0: கண்ணேசன் குத்திடுவாங்க, நீ போ நீ அவனை போய் சேர்த்து அப்படின்னுவாங்க. நான் அந்த மாதிரி கேட்க கூடாது, நம்ம சுயாதிவோட நம்ம இருக்கணும் எப்பவுமே.
1: சரிங்க, நல்லது ஒரு கருத்து, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க இருந்து? யார் பேசுறீங்கன்னு கேட்க கூடாதா? சரி, இப்ப கேக்குறேன், யார் பேசுறீங்க? அங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க போன் பண்ணிட்டு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்பவர்
3: சொல்லுங்க,
1: உங்களுடைய கருத்து. மெய்ப்பொருள் காண்பதை
3: நம்ம இப்ப ஒரு செயல் செய்யறோம்னா அது ஒரு முறைக்கு பல முறை நம்மளே நல்லா சுயமா சிந்திச்சு அந்த செயலை செய்யலாமா, இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நம்மளுடைய ஒரு அறிவை கொண்டு நம்ம செயல்படலாமா, மற்றவங்க சொல்றத விட நம்ம நம்ம அறிவை வச்சு நம்ம யோசிச்சு செய்யறதாமா அது சரியான முறையில இருக்குன்றது என்னோட கருத்துங்கம்மா.
1: சரிங்கம்மா, நல்லது ஒரு கருத்து, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். இது வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்ட் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 இஎம்ஐ Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
12: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: 9:15, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆவது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை. இன்னைக்கு நிகழ்ச்சியில மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். சாக்ரடிஸ் ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, ஆராயப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது அப்படிங்கிற ஒரு பொன்மொழி. ரொம்ப அருமையான விஷயம். நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு படிக்கிறோம், அந்த படிக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு ஆராயிரும், அந்த அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு ஆராய்ஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சீராக சிறப்பாக செல்லும் அப்படிங்கிற கருத்தை முன்னிறுத்தி அந்த பொன்மொழியை சொல்லியிருக்காரு. இந்த வகையில் நீங்கள் என்ன கருத்தை பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். அடுத்த நியர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
1: யார் இங்கிருந்து?
13: தருமபுரி மாவட்டம், காரிமங்கலம் வட்டம், கோயிலூர் ஊராட்சி, சிவகாமி பேசுகிறேங்க மேடம்.
1: சொல்லுங்கள் சிவகாமி அம்மா. மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
13: நம்ம மனுஷுக்கு என்ன தோடுதோ அதை செஞ்சுட்டு போகணும் மேடம். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு டென்ஷனாக கிடக்கூடாது பாரு. வீடான மாடு ஆடு ஜான்சன் புகழ் ஆட்டி எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் போகணும். மற்ற இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னா நம்ம டென்ஷன் பிபிஏன்னு போய் மாத்திர முடியுன்னு தான் டென்ஷனா கிடக்கணுங்க மேடம்.
1: சரி சரி, ஆராயவே வேணாம், அமைதியே போங்க அப்படிங்கிறீங்க நீங்க.
13: ஆமாங்க மேடம், பாரு எப்பவும் போட்டு எங்கிட்ட தேங்காய் மரம் பாரு.

0: எட்டு மரங்கள் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து அது என்ஜாய் எப்பவும் கேட்டுக்கிறேங்க மேடம்.
1: ஜாலிதான்
0: அடுத்த
1: நெய்யர் வணக்கம்.
2: வணக்கங்கம்மா,
1: பேசுறீங்கம்மா?
2: மணிமேகலை.
1: மணிமேகலை எங்க இருந்து பேசுறீங்க?
2: அங்கனாமுத்தூர்.
1: சொல்லுங்க மணிமேகலை.
2: தாவது பாத்தீங்கன்னா அதாவது ஆராயாமல் ஆராய்ந்து அப்படின்னு நம்ம ரெண்டு கிராமம் சொல்லிட்டு இருந்த மாதிரிதான். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செயலும் நிறைய கருத்துக்களை வந்து நம்ம முன்னோர்கள் பெரியவங்க நம்ம பண்பில் இருக்க நிறைய மூத்தோர்கள் பேரறிஞர்கள் பேராசிரியர்கள்லாம் நமக்கு நிறைய தகவல் பகிர்ந்துக்குவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில நடந்தவையாக்கரும் ஒரு சிலர் கற்பனை கதைகளாக்கரும் இருக்கலாம். அதை ஆராய்ந்து நம்ம வந்து செயல்படணும்ன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு முன்னோருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கும் போது ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதமா இருக்கட்டும் உண்மை சம்பவம் உண்மை கதைகள் அந்த கதைகளை அடுத்த சந்ததிக்கு நம்ம கொண்டு செல்லணும். ஏன்னா கற்பனை கதைகளுக்கும் நிஜ கதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு பலாப்பழம் இருக்கு, அது நிறைய சொலைகள் இருக்கு, வேஸ்டான பொருள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பலாப்பழத்தை நம்ம எடுத்து சாப்பிடறோம்ல அந்த மாதிரி ஆராய்ந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுமா.
1: ரொம்ப அருமையா பதிவு பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்கு.
2: நன்றிமா.
1: நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். இது வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம்.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
8: வசந்த் அன்கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வழங்கும் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய நம் பண்பலை எண்கள் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரு எண் 24 40 31 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர் ஸ்கூலுக்கு போனாங்க. கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு கல் எடுத்து, ஒரு பெருசாக ஒரு கல் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. கிளாஸ் ரூம் போகிறப்போ அந்த கல் எடுத்து நடு வகுப்பறையோடைய நடுவில் வச்சுட்டு, இந்த கல்லை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாராம். அதுக்கு ஒருத்தர் சொன்னாராம், ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாராம், இது ரொம்ப கனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்களாம், இது பாதையை மறைக்கும் தடைக்கல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தவங்க, இதனால் யாராச்சும் இடறி கூட விழலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் அவங்களுக்கு தோணக்கூடிய கருத்தை அந்த கல்லை பார்த்ததும், அதாவது மேல்புறத்தில் அந்த கல்லை பார்த்ததும் என்ன தோணுச்சோ அதை அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாரோடைய பதிலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை கொஞ்சம் புரட்டி வச்சாராம் டீச்சர்.

0: புரட்டி வச்ச உடனே அந்த கல்லை கீழே ஒரு அழகான செடி முளைச்சிருந்துருக்கு. அப்போது அந்த டீச்சர் வந்து சொன்னாராம், நீங்கள் எல்லாருமே கல்லுடைய வெளிப்புறத்தை தான் பார்த்தீங்க, அதாவது ஒரு சைடை தான் பார்த்தீங்க, ஆனால் கீழே ஒரு உயிர் துளிர்த்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிக்கவே இல்லை. வெளிப்படையாக தெரியக்கூடிய தோற்றத்தை மட்டும் வச்சு முடிவு செய்யாமல் அதனுடைய உண்மையான தன்மையையும் மறைந்திருக்கும் பொருளையும் ஆராய்ஞ்சு உணர்வதே சரியான அறிவு, சரியான புரிதல். அதுதான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராம். ரொம்ப அழகான கதை, கதை அப்படிங்கிறத விட நமக்கு தேவையான ஒரு சிந்தனையையும் விதைச்சிருக்காரு அந்த ஆசிரியர் அந்த மாணவர்கள்கிட்ட, நமக்கும் விதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் அந்த திருக்குறள் நமக்கு ஞாபகம் வருது, எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறள் என்றைக்குமே தோத்து போகாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நிலைநிறுத்தியிருக்கிறாரு ஆசிரியர். இதே மாதிரி தாங்க இப்போ இருக்கக்கூடிய நிறைய சோஷியல் மீடியாவில் எடுத்தோன்னா நம்ம பார்க்குறோம், ஒரு நியூஸோ சோஷியல் மீடியாலேயும் சரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அதனுடைய மறுபக்கம் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலுமே அது ஆராயறதுக்கு நமக்கு நேரம் போதுமானதாக இருக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் எல்லா விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு இந்த ஒரு தருணத்தில் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். அடுத்த நேயருடைய கருத்தை என்ன இருக்கு கேட்போம். வணக்கம், யாரேங்கிறது? 9:30 சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: மெய்ப்பொருள் காண்பது என்ன சொல்லி கேட்டிருக்கிறீங்க கூட பாருங்க, அருமையான கருத்துக்களை வந்து விதைச்சாரு. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், ஏன் எதற்கு என்று கேள். அப்படி கேட்டதால் தான் இந்த சிலை வடிக்கும் சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொன்னாலும் அதனை உந்தன் இயல்பால் பகுத்தறிவால் எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
0: அருமையா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
2: தொலைக்காட்சியிலேயே ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒவ்வொரு செய்தி வித்தியாசம் படுது. தொலைக்காட்சி பார்க்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப தகுந்த மாதிரி இல்ல, இருந்தாலும் கண்ணால் பார்ப்பது
3: வேலை செய்யணும். எதிர்பாராத ஒரு திடீர்னு ஒரு நிகழ்வு, ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட், ஒரு அடிச்சு அந்த இடத்துல வந்து இருவருமே நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கூடுதலான தேவைகளை ஏற்படுத்துக்காக ஒண்ணு. அதனால வந்து நம்ம என்ன சொல்றது, மனிதனுக்கு ஆரோக்கியப்படி நம்ம அதை வந்து பேசி தீர்த்துக்கணும். சண்டை போட்டு சாதி தீர்த்துல ஒண்ணு பெருசா இல்லை, நான் சமாதானம் போல நல்லா இருக்கும்னு சொல்லுங்க.
0: நல்லது ஒரு கருத்து, உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர் யார்?
4: நாமக்கல் மாவட்டம் மங்கபர் ராசியருமா.
0: சொல்லுங்க.
4: ஆனா அதுல வந்து ஏற்படக்கூடிய விபரீதங்களை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்குள்ள அது வந்து பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். ஆனா அதை வந்து ஃபார்வர்டு பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம், அது மிக மிக ஆபத்துக்குமா?
0: கண்டிப்பா, நிறைய அசம்பாவிதங்கள் கூட இந்த மாதிரி தெரியாம நம்ம ஷேர் பண்ணி அதை ஒரு பேசும் பொருளாக ஆக்கும் போது அசம்பாவிதங்கள் கூட நடக்கிறதா நாம் அதை கூட பார்க்க முடியுது. அது ரொம்ப வேதனையான விஷயம்தான். நல்லதொரு பதிவு செய்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம், சுகந்தி அன்பகன் பேசுறேன் மேம். கவியர் மேம், மேம்

0: வணக்கம் சும சுகந்தி அன்பழகன். சொல்லுங்க
1: மேம். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க மேம். எதையுமே சிந்திச்சு பல முறை, ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி தான் மேம் செய்யணும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதல் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் வாங்க மேம். அதே போல எதையும் ஆராய்ஞ்சுதான் மேம் செயல்படுத்தணும். இருக்கிறது இப்ப நாகரிகன்ற பேர்ல அவங்க அதை வாங்கிட்டா நம்ம இதையே வாங்கியே ஆகணும். கடன்பட்டுனா கூட வாங்குறோன்ற இந்த ஒரு நாகரிகம்ன்ற பேர்ல தன்னை இரிட்டேட் பண்ணிக்கிறாங்க மேம் ஜனங்க.
0: அது என்னன்னா, நம்மளுடைய கரெக்ட் தான் நீங்க சொன்னது. சொல்லுங்க.
1: இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசை வைக்க கூடாது மேம். இருக்கிறத வச்சு நிறைவான வாழ்க்கை வாழ கத்துக்கணும் மேம். அதே போல மேம், ஒரு ஒரு டிரெஸ் கூட இன்னைக்கு இதை போடலாமா அதை போடலாம்னு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இப்ப இருக்கிற உலகம் போயிட்டு நகர்ந்துகிட்டு இருக்குது மேம். அதனால தீர நம்மளுக்கு ஒரு முறை பல முறை ஆலோசிச்சு நம்மளே சிந்தித்து முடிவெடுக்கணும் மேம்.
0: அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்னதுலயே என்னன்னா, நம்மளை பத்தி நாமளே ஆராயறது இல்ல. நமக்கு இந்த நமக்கு இதை வாங்குறதுக்கோ இல்ல வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காசை நம்ம அடைக்கிறதுக்கோ, ஒரு கடன் வாங்கி நம்ம வாங்கினோம்னா அது நமக்கு இருக்கா, நமக்கு அடுத்து நமக்கு வருமா வராதா அப்படின்றது இல்லாம மத்தவங்களை பார்த்து செய்யறது ரொம்ப சங்கடமா, நமக்கே அது கடைசியில சங்கடமான ஒரு விஷயத்த போய் தள்ளிடும், இழப்பு தான் ஏற்படுத்தும். நல்லது ஒரு கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. நேரம் 9:35. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626-5583.
12: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
13: புதுசுதான்.
12: எப்படி வாங்கின?
13: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
12: அது எப்படி?
13: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
12: தங்க விலை ஏறலாம்,
13: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
12: அப்ப விலை குறைஞ்சா?
13: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
12: ஹே சூப்பர்.
13: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
12: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
14: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவின்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். இன்னைக்கு நிகழ்ச்சியில மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: இருக்குமா
2: அவசரப்பட்டு பொறுமையா பார்த்து அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு எந்த காரியத்தையும் செஞ்சா நன்மையே நடக்கும்.
0: சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்கு. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சொல்பவர். ஐயா, உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல, இணைப்பு கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க. கொஞ்சம் கேக்குது, பேசுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சரிங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? இணைப்புல இருந்து விடுபட்டுறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க. மெய்ப்பொருள் காண்பதை
3: வந்து சொல்றத கேட்க கூடாது நம்ம. அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சி பார்த்துதாங்க பதில் சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்.
0: சரிங்க, உங்களுடைய கருத்துக்கு வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கி கொண்டிருக்கும் வானலையில் வசந்தம். நேரம் 9:40 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
9: புதுசுதான்.
8: எப்படி வாங்க?
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
8: அது எப்படி?
9: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டு
8: தங்க விலையறா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
8: அப்ப விலை குறைஞ்சா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
8: ஹே சூப்பர்,
9: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
12: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
11: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
13: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
14: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
13: செம்ம டேஸ்ட்.
14: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
15: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட்

0: நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. நிகழ்ச்சியில இன்னைக்கு மெய்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
7: வணக்கம், பன்னந்தூர்ல
6: சொல்லுங்கம்மா. மெய்பொருள் காண்பது அறிவு,
7: அதாவது
6: சாட்சிக்கார கால விழுறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு
7: பண்ணணும்.
6: எதுக்கு தேவையில்லாம நடுவுல ஒரு ஆளுங்களை வச்சுட்டு நம்ம இது பண்ணணும், நேரா ஏதோ ஒண்ணு பேசிடும், பேசி தீக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்கு. அடுத்த நேயர் வணக்கம், நேரம் 9:50. வணக்கம், யார் எங்கிருந்து?
8: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முருகேசன்.
6: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்து.
8: கைப்பொருள் காண்பது எல்லா செயல்களுக்குமே வந்து உண்மைத்தன்மை கண்டறிஞ்சு நாம் செயல்பட்டோம்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுக்கு
6: உங்களுடைய கருத்தை பதிவு செய்றீங்க. சரிங்க, வாழ்த்துக்கள் நினைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
9: மேம் வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
6: சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
9: மேம், எது யாரு சொன்னாலும் உடனே கண்ண மூடி நம்ப கூடாது மேம். அது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவர் ஒருத்தரை பத்தி உங்களை பத்தி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அபத்தமா அப்படியே நம்ப கூடாது. வேற நம்ப அவங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பார்த்து மெய்ப்பொருள் பார்த்து அதன் பிறகு ஒரு க்ளோஷருக்கு வரணும் மேம். அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய காலத்துல ரொம்ப காமனா இருக்கு இல்லைங்களா. அதுல நிறைய தகவல்கள் நமக்கு வருது மேம், நல்லதும் வருது கெட்டதும் வருது. ஒன்னு ஒரு விஷயத்த அப்படியே அபத்தமா நம்ம நம்பி அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வராத, அது ஒரு 4 பேர்கிட்ட விசாரிச்சு ஆலோசிச்சு நமக்கே அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணோம்னா நம்மளும் மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கற மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏமாறாம ஒருவரை பத்தி அல்லது ஒரு விஷயத்த பத்தி தவறான ப்ரொஜெக்ஷனுக்கு வராம இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும்.
6: சரிங்க, உங்களுடைய கருத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
10: ஹலோ,
6: வணக்கம்.
10: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
6: சொல்லுங்க நவீன், உங்களுடைய கருத்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
10: இல்ல, அதாவது நானும் சோசியல் மீடியாவிலதான் சொல்றேன். அதாவது
6: என்னன்னா,
10: இப்ப கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நிறைய வரும்.
6: சரி,
10: ஆனா அதை மாத்தி போடுவாங்க யூடியூப்ல. ஆனா கவர்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அபிஷியலான வெப்சைட்ட பாருங்க, எங்களுக்கான வெப்சைட் என்ன இருக்கோ அதுல பாருங்க
6: அப்படின்னு
10: சொல்லுவாங்க. இந்த சைபர் கிரைம்ல வந்து வந்து அன்வான்ட் லிங்க் எல்லாம் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப நானே எனக்கே டெலிகிராம்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் போலியான குரூப் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு, வன்முறை தூண்ட மாதிரி எல்லாம். நானும் அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துருவேன். அதை பத்தி அது அந்த லிங்க் ஏதாவது அன்வான்ட் லிங்க் வந்தாலும் கட்
6: பண்ணிட்டேன்.
10: ஆன்லைன்ல பணம் கட்டி கேம் விளையாடக்கூடாது. யாராவது ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கலாம்னு ஷேர் மார்க்கெட்ல

0: சம்பாதிக்கலாம் அதெல்லாம் சம்பாதிக்கலாம் சொன்னா அதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கால்ஸே நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாலே டிஸ்கனெக்ட் பண்ணிருந்தோம், இல்லைன்னா சைபர் கிரைம்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அவங்க கிட்ட ரொம்ப எல்லாம் நம்ம பேசவே இருக்காது. பேஸ்புக்ல நம்ம நம்பர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சவங்க நம்பர்ல இருந்தே சேட் பண்ற மாதிரி பேர் வரும், ஆனா பார்த்தா அது வேற யாரோ ஒருத்தர். நான் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதனால பேஸ்புக்ல இருந்து யாராவது நம்ம கிட்ட காசு வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க நம்பர் மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நேரடியா போன் பண்ணி கேட்டுருக்கோம். அதுதான் வந்து
1: சரி கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப இப்ப இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் எனக்கு போன வாரம் ஒரு விழிப்புணர்வா நீங்க சொல்லிருக்கீங்க நவீன், வாழ்த்துக்கள். ஒரு போன வாரம் நடந்த என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பர் தோழிக்காக தோழிக்கு நடந்த ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. அவங்க டாக்டரும் கூட என்னன்னா இன்னொரு டாக்டரு ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எனக்கு ஒரு 100,000 திடீர்னு தேவை, ஒரு டிரான்சாக்ஷனுக்காக தேவைப்படுது, நான் இன்னும் ஒரு 3 hours அதை உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நம்பகமான ஒரு டாக்டர். டாக்டரே வந்து கேட்கும் போது இவங்க என்ன நினச்சாங்க, சரி இவங்களே கேட்குறாங்களே அப்படின்னு அவங்க அனுப்பிட்டாங்க. 95,000 அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒரு 2 hours கழித்து ஃபோன் பண்ணி கேட்டால் நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த 95,000 அப்படியே போயிடுச்சு அவங்களுக்கு.
0: இப்ப கூட இந்த மெட்டால இருந்து சொல்றாங்கல்ல போன் நம்பரே போட யூசர் ஐடியில இருந்தே சேட் பண்ணலாம் அப்படிங்கறதுனாலதான் கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுங்க, அது எப்படி பண்ண முடியும், போன் நம்பர் இல்லாத யூசர் ஐடியில இதுல ஃபேக் கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் வந்து மெட்டாவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட்
1: பண்ணுங்க,
0: ஆன்சர் பண்ணுங்க. அதனால வந்து கேட்டுக்கங்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, போன் நம்பர் இல்லாத ஃபேக்கான ஐடி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம்
1: விழிப்புணர்வா ஒரு விஷயம் கருத்தை பதிவு பண்ணீங்க நவீன், வாழ்த்துக்கள்.
2: ஹே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
3: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க
5: மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வானலில் வசந்தம், இன்னைக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்புல அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம் சொல்பவர்
9: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டு கோபாலுமா.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
9: எதுவுமே 6000 செய்யறது தப்புதாமா? அதே நம்ம பண்பலைகளை பாத்தீங்கன்னா நீங்களே விளம்பரம் பண்றீங்க, நானே பாத்துருக்கேன். மெசேஜ் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இது மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சா அது மாதிரி இது போயிட்டு ஐயோ போயிட்டுறீங்க, அதெல்லாம் கேட்டுதான் இருக்கும். இதே மாதிரிதான் நான் ஒரு டைம் எங்க ஊட போன நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் கடையில. எங்களை என்ன பண்ணாங்க, சைபர் கிரைம்ல கூப்பிடாதே அவங்க என்ன பண்ணாங்க, ரீசார்ஜ் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பர்சன்டேஜ் கம்மியா வருது, அங்க ரீசார்ஜ் பர்சன்டேஜ் ஜாஸ்தி தரோம், நீங்க இந்த நம்பர்ல இருந்து ஒரு செண்டப் பண்ணுங்க. நாங்க நான் செண்டப் பண்ண எனக்கு 8000 ரூபாய் அப்பவே காலிக்கும். அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த காலுக்கு அந்த போன கால் பண்ணா நாட் ரீச்சபிள். இப்ப ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுமா அந்த மாதிரி நான்
1: ஏமாந்துட்டேன்.
9: ஆனா நம்ம பண்பலையிலே நிறைய விஷயம் சொல்றீங்கம்மா, இத பத்தி
1: சொல்லுங்க.

0: ஆனா நம்பினார் கெடுவதில் இது நான்கு மறை தீர்ப்புன்னு சொல்லி வச்சாங்க. எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கறதாங்க நம்ம பகுத்தறிவு வேலை செய்யணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டு நம்மளோட வச்சுக்கணும், அதை பிறர்கிட்ட பரப்ப கூடாது.
1: கண்டிப்பா
0: இது வந்து உண்மையா பொய்யான்னு சரி, அப்பத்திக்கு நம்ம நமக்கு நெருங்கியவங்க ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்ம மனசுல வச்சுக்கிட்டு சரியா இல்லையான்னு தேர்வு செஞ்சு தீர ஆராய்ந்துதான் அடுத்தவங்க கிட்ட இதை சொல்லணும். தன் மனைவியா இருந்தாலும் தன் குழந்தைகளா கூட இருக்கும். இத வந்து நாம ஒண்ணு ஒண்ணு சொல்லும் போது அதை மிகைப்படுத்தி சேர்த்து சொல்லப்படும், இதெல்லாம் குறைத்து சொல்லப்படும். ஒரு விஷயத்த நேரடியா சொல்றதுக்கும் மறைமுகமா சொல்றதுக்கும் குறைத்து சொல்றதுக்கும் கூட்டி சொல்றதுக்கு இந்த ரூமர் குரலி, இந்த குரலி தான் பல விஷயங்கள்ல மனிதனை வந்து நம்ம மட்டமா ஊடகங்கள்ல கூட இந்த ஏஐ டெக்னாலஜின்னு ஒண்ணு வந்திருக்கு. இது வந்து மனிதனை அப்படியே நம்புற மாதிரி என்னன்னா படங்களை பார்த்து பார்த்து நம்பி நம்பியே காலத்தை ஓட்டிட்டு எம்ஜிஆர் சிவாஜி கமல் பார்த்து பார்த்து நம்பி வாழ்த்து ஓட்டிட்டோம். இன்னைக்கு அதை வந்து அந்த காட்சி படமா பார்க்கும் போது அது உண்மையை அதை வந்து நம்ப வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு பெரும்பாலானவங்க இருக்காங்க. நானும் ஒரு காலத்துல இப்ப ஒரு 6 மாசம் நம்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் போய் எது அந்த டெக்னாலஜி வந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத கண்டுகிட்டோம்.
1: சரிங்க, நல்லதொரு கருத்தை பதிவு செய்தமைக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் இருக்கிறோம். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்காக, அந்த குட்டி கதையோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். ஒரு மன்னர் இருந்தார். ஒரு அவருடைய அரண்மனையில் ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு வைரக்கல் ஒன்று இருந்தது. அது ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. மன்னர் ரொம்ப கோபம் அடைஞ்சு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரண்மனை ஃபுல்லாக தேடியிருக்காங்க. அப்போ தான் புதுசாக ஒரு நபர் அங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் ஏழை இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏழை இளைஞராக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் ஏழை, அவனுக்கு காசு தேவை, அதனால அவன் திருடியிருப்பான் அப்படின்னு எல்லாருமே அவன் மேலே பழி போட்டாங்க. இந்த மன்னரும் அதை நம்பிட்டு அவனுக்கு தண்டனையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு அமைச்சர் வந்து இல்லை இல்லை நம்ம தீர விசாரிக்கணும் அப்படின்னு விசாரித்து அந்த ரூம்லாம் போய் பார்க்குறாங்க. செக் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு கிளி கூண்டு இருக்குது. மன்னரே, அந்த கிளி கூண்டில் போய் பார்த்தீங்களா நீங்கள் அந்த வைரம் அப்படின்னு கேட்டார். என்ன கிளி கூண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிளி கூண்டில் அந்த வைரக்கல் இருந்தது. அதை எடுத்தார். அப்போது கிளி, அப்போது உங்கள் கிட்ட இருக்கிற கிளி வந்து அது வைரம் அதை மின்னறதை பார்த்து அதை எடுத்து அதை கொண்டு போய் வச்சுருந்துருக்கு. அது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, சாப்பிட்ற பொருளோ என்னவோ அப்படின்னு சொல்லி கிளி தான் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கு. இப்படி தெரியாமல் ஒரு தப்பான முடிவை சொல்ல இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மன்னர் வருந்தி அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு சன்மானம் கொடுத்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது இதிலிருந்து மன்னர் அவருடைய தவறு உணர்ந்த மாதிரி நம்ம ஏதாவது யாருக்காவதும் தீங்கு விளைவிச்சிருந்தா அந்த மன்னிப்பு வந்து அந்த இடத்துல ஒரு ஒர்க் அவுட் ஆகாமலேயே போயிருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம எதுவுமே தீர விசாரிக்காமல் ஒரு சொல்யூஷன் சொல்கிறதையோ, தீர விசாரிக்காமல் நம்மளுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுலையோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த திருக்குறள் எப்போவுமே உணர்த்திக்கிட்டே இருக்குது. நமக்கு தோன்றதை மட்டும் நம்புறது அறிவை இல்லை, ஆராய்ஞ்சு உண்மையை அறிந்து செயல்படுவதே ஒரு சிறந்த அறிவு, அறிவாளிக்கான ஒரு சிறந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். சந்தேகத்தோடைய அடிப்படையில் மட்டும் கிடையாது நம்மளுடைய நீதி, சான்றின் அடிப்படையில் தான் நம்மளுடைய நீதி. அதை நம்மளுடைய கோர்ட் எப்பவுமே நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு நல்ல தடயம், நல்ல ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்க மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம இந்திய சட்ட ஒழுங்கு அந்த கோர்ட் ரூமில் நம்ம இதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் மக்களாகிய நாம்களும் சோஷியல் மீடியா செய்தி நிறைய மெசேஜ் நம்மளுக்கு வர்றது, இதை பண்ணுங்கள், நீங்கள் ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி காசு வரும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ளேயும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது பேசாமையே அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வந்து பெருசாகும். இது நம்பிக்கிட்டு யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை சொன்னாங்க அப்படின்னு அந்த மாதிரி பெருசாக வளர்ந்து ஒரு புதாகரமாக அந்த உறவுகளே பிரிகிற அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சிரும். அதே மாதிரி கடைசியாக இப்போ ஒரு நேயர் சேலம் தண்டமணி அவங்க சொன்ன மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நடக்காத விஷயத்த உண்மையாகவே தத்ரூபமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் ஆராய்ஞ்சு இது பண்ணுற அளவுக்கு தான், ஏன்னா இப்போ மனித அறிவு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த மனித அறிவை கொண்டு நம்ம ஆராய்ந்து அது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமாக, இந்த நிகழ்ச்சியோட நிறைவின் கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களும். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில்

0: சொந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்டு அருகில் தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: இந்த காலத்து இளவட்டங்களை எப்படி சொல்லி திருத்துறதுனே தெரியல. காலம் கலிகாலமா போச்சு என்று புலம்பிக் கொண்டே வந்தார் ஒரு நண்பர். ஏன் என்னாச்சு அவரிடம் கேட்டேன். அந்த கால சினிமாவையும் இந்த கால சினிமாவையும் பார்த்தாலே வித்தியாசம் புரியும் என்றார் அவர். எனக்கு புரியவில்லை. அவர் மேலும் சொன்னார், அந்த கால சினிமாவில் பார்த்தா கணவனையோ காதலனையோ பெண்கள் பிராணநாதா சுவாமி என்று அழைப்பார்கள். இந்த கால சினிமாவில் பெண்கள் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டே வாடா போடா என்று டா போட்டு கூப்பிடுகிறார்கள். சினிமாவில் தான் இப்படி என்றால் நடைமுறை வாழ்வில் கூட படித்த பெண்கள் கட்டிய கணவனை காதலனை வாடா ரமேசு போடா சுரேசு என்று கூறத் தொடங்கி விடுகிறார்கள். புரிந்து தள்ளிவிட்டார் நண்பர். ரொம்பத்தான் இந்த கால பெண்கள் மேலே வருத்தமாக இருக்குங்க போல் இருக்கு. அதெல்லாம் இந்த காலத்தில் காதலனை கணவனை செல்லமாக கூப்பிட்றது நண்பரே. நம்ம முன்னோர்கள் காலத்தில் எல்லாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நிறைய இடைவெளி இருந்துச்சு. இப்போ அந்யோன்யம் பெருகி போச்சு, அன்பும் அதிகமாகிருச்சு. அதனால தான் செல்லமாக வாடா போடா வாடி போடி எல்லாம் என்றேன் நான். நண்பர் சமாதானமானதாய் தெரியவில்லை. கோகுலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. காலை 11 மணி இருக்கும். கண்ணன் படுக்கையறையில் துடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி. சுற்றிலும் சுற்றத்தாரும் பக்தர்களும் வைத்தியர்களும் கூடிவிட்டனர். மருத்துவர் கண்ணனின் கைகளை தொட்டு பார்த்தார், நெற்றி போட்டை அழுத்தி பார்த்தார், தலைவலிக்கு என்னென்ன தைலங்கள் இருக்கின்றனவோ அத்தனையையும் தடவி பார்த்தார். கண்ணனின் தலைவலி தீர்ந்த பாடில்லை. சுற்றி நின்றவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று கைக்கு கிட்டிய மூலிகை செடிகளையெல்லாம் பறித்து கொண்டு வந்தனர். அதில் ஒரு சில பெண்கள் கண்ணனின் தலையில் ஒற்றடம் கொடுத்தனர். தலைவலி எதற்கும் மசிந்த பாடில்லை. கண்ணன் தலைவலியின் கடுமையில் துடித்து கொண்டுதான் இருந்தான். சுற்றி நின்ற அனைவரும் கூடி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தனர். கண்ணனின் தலைவலி தீர என்னென்னவோ வைத்தியம் செய்தோம், முடியவில்லை. தலைவலிக்கான மருந்தை அவனிடமே கேட்டு விடுவோம் என்று முடிவெடுத்தனர். கண்ணனே, அனைத்தும் அறிந்தவன் நீ. உன் தலைவலி தீர என்னென்னவோ முயற்சித்தோம், முடியவில்லை. உன்னுடைய தலைவலிக்கான மருந்தை நீயே சொன்னால்தான் உண்டு. தயவு செய்து சொல்லிவிடு, எங்களை இனிமேலும் சோதிக்காதே என்று வேண்டுகோள் வைத்தனர். கமுக்கமாய் ஒரு புன்னகை செய்த கண்ணன் நெற்றி போட்டை அழுத்தி கொண்டே சொன்னான், என்னுடைய தலைவலி தீர வேண்டுமென்றால் என் மீது அயராத பக்தி கொண்டுள்ள ஒரு பக்தர் தன்னுடைய காலால் என் நெற்றியை தொட வேண்டும், தலைவலி தீர்ந்து போகும் என்றான். சுற்றி நின்றவர்கள் அதிர்ந்து போயினர். எல்லாரும் கண்ணன் மீது மாறாத அன்பும் அயராத பக்தியும் உடையவர்கள்தாம், அதில் ஐயமில்லை. ஆனால் யார் கண்ணன் தலையில் கால் வைப்பது? எல்லாரும் பின்வாங்கினர். விஷயம் ராதையின் காதுகளுக்கு சென்றது. விரைந்தோடி வந்தார் ராதை. தன்னுடைய கால் கொண்டு கண்ணனின் தலை தொட்டார். பறந்தோடி விட்டது தலைவலி. கோகுலத்தில் ஆசை காதலியே அருமை மனையாளே கணவனின் தலை மீது கால் வைக்கும் போது நம் இளம் பெண்கள் வாடா போடா என்று கணவனை செல்லமாக கூப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது? நண்பரிடம் கேட்டேன். அழைப்பு அன்பில் இருக்கும் வரை பரவாயில்லை, ஆணவத்தில் அது மாறிவிடக்கூடாது என்றார். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, முடிந்தவரை நாமும் மாறிக்கொள்வதே நல்லது. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN

0: மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: வணக்கம் நேயர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அனுபவம். TNC அப்ளை. ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
7: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500 8420.
10: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
11: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
10: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காற்றில் கானம் பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து குரல் பதிவாக கேட்கலாம். 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடலை காற்றலையில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
12: நான் தர்மபுரி வந்து வனிதா பேசுறேன். சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் இருந்து ஆலிசூல் உலகிலே சாங் மேட்டடிக்கிற போல தம்பி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
7: இசையமதம் வீசும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:17. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC apply.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: கடலெண்ணை தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: இசைமலை புளியும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
9: தர்மபுரி கிருஷ்ணமூர்த்தி. படம் சில்லுன்னு ஒரு சந்திப்பு. சாங் அடியாத்தி.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேரிலே இன்று 12:10 உங்கள் களம் புதிய தடம் நிகழ்ச்சியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற தருமபுரி பூப்பந்தாட்ட வீராங்கனை கா பிரதிஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டவர்

0: நீங்கள் கேட்டவையில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: பண்பலைக்கு காலை வணக்கம். நான் மேட்டூர் வட்டம் பணமாத்தூர்லேருந்து அம்பிகா பேசுகிறேன். எனக்கு வந்து காசி படத்துலேருந்து நான் காணும் உலகம் அந்த பாட்டு எனக்கு

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.

0: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு. படம் சூரக்கோட்டை சிங்ககுட்டி, பாடல் காளிதாசன்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்.
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நிலையத்தில் நேரம் 10:46. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
7: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். அந்த பாலை முதல் சனி சேர்ந்தது முத்துலட்சுமி பேசுறேன். நினைத்தேன் வந்தாய் படம் பாடல் மனித

0: நாட்டின் நரம்புகளில் நாதங்களை மீட்டிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: வணக்கம், நான் பென்னாகரத்திலிருந்து திவ்யா பேசுகிறேன். படம் மூவேந்தர், பாடல் நான் வானவில்லையே பார்த்தேன், அனைவருக்காகவும் வழங்கவும்.

0: நீங்கள் கேட்டவையில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: சேலம் கருங்கல்பட்டியிலிருந்து சண்முகம் பேசுகிறேன். தருமபுரி பண்பலை அனைத்து நிகழ்ச்சிகளும் சூப்பர். எனக்கு பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து சாலையோரம் சோலை ஒன்று பாடல் போடுங்க.

ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். தொடர்ந்து கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். செவிச்சுவையாம் கேட்டால் வைக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலா செய்ய போறோம்னா, நமக்கு இப்போ எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய பலாக்காய் வச்சுதான் ஒரு ரெசிபி செய்ய போறோம். பலாக்காய் வச்சு நம்ம அல்வா செஞ்சிருப்போம், பிரியாணி செஞ்சிருப்போம், பாயசம் கூட செஞ்சிருப்போம். அதுவே ஈரலோட பலாக்காயை சேர்த்து சுக்கா செஞ்சா எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு நம்ம செஞ்சு பார்க்கலாமா? முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு எடுத்து வச்சுக்கலாம். ஆட்டு ஈரல் 250 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, இளம் பலாக்காய் 2 கப்பு சிறு துண்டுகளாக நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம், தக்காளி 1, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2, மிளகு 1 டீஸ்பூன்,

0: சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்ப எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, நம்ம எப்படி செய்யலாம்னு கேட்கலாமா? பலாக்காய நம்ம சிறு சிறு துண்டா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூளும் உப்பும் சேர்த்து அரை வேக்காடு வரைக்கும் வேக வச்சுக்கணும். அதே மாதிரி ஈரல நல்லா கழுவி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு கடாய் எடுத்து அந்த கடாய் சூடேறியதும் அதுல எண்ணெயை ஊத்தி சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பொன்னிறமா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அதுல ஈரலை கலந்து ஈரல் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அந்த ஈரல் வெந்ததும் நம்ம பலாக்காயை சேர்த்து நல்லா கலக்கி விடணும். இந்த ஈரலும் பலாக்காயும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அது சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கணும்னா நமக்கு சுவையான இந்த ஈரல் பலாக்காய் சுக்கா ரெடி ஆயிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டுல கொடுத்து பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரோ சூப்பர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இதனால என்னென்ன நன்மை இருக்குன்னா, இந்த ஈரல் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்கு, அதனால ரத்த சோகைக்கு உதவும், விட்டமின்கள் நிறைந்தது, பலாக்காயும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது. அதனால நம்ம குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும் போது அவங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகி நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் தானே நமக்கு முக்கியம். ஸோ அவங்களுக்கு இந்த ஈரல் பலாக்காய் சுக்காவை நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்த ஈரல் பலாக்காய் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் சோழராணி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் தோழிகளுக்கு ஸ்பெஷல் வணக்கம். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் இதை கேளு.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
8: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி
11: தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
10: அது எப்படி?
11: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம்

0: ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலை ஏறினா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச இருக்கிறோம், என்ன விளையாட இருக்கோம் அப்படின்னு பெண் தோழிகள்லாம் ஆர்வமா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் போன் நம்பர் சொல்றேன், அதை குறிச்சிக்கோங்க, போன் பண்ண தயாரா இருங்க. போன் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன விளையாட இருக்கோம் அப்படிங்கறத சொல்றேன். போன் நம்பர் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரு 24 40 31 என்ற எண்களிலையும், அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைத்து நீங்கள் பேசலாம். என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விளையாட்டை விளையாட போகிறோம். என்ன விளையாட்டுனா, சொல்லு சொல்லு தவறா சொல்லு, தாரம் மாறா தாளம் கேளு. தலைப்பே இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. விளையாட்டு ரொம்ப சின்னது தான். என்னன்னா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் தவறாக பதில் சொல்லணும். உதாரணமாக, கடலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, மீன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் இல்லாத விஷயத்த நீங்கள் தவறாக சொல்லணும். கடலில் இல்லாத விஷயம், கடலில் தங்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தப்பான தகவல்கள், அதாவது தப்பாக நீங்கள் சொல்லணும், நம்ம தாளம் தாறுமாற கேட்போம் இந்த நிகழ்ச்சியில். நேரம் 11:10, இது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் முதல் பெண் தோழி யார் எங்கிருந்து அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், வீட்டிலேருந்து விடுபட்டுட்டாங்க. விளையாட்டு கேட்ட உடனே ஐயோ எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்களோ. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
3: சாந்தி அம்மா,
4: நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கும் அனைவருமே. உங்களுக்கான கேள்வி ஏதாவது, இந்த விளையாட்டு என்னன்னு புரிஞ்சதா நான் சொல்றது கேட்டிங்களா?
4: ஏதோ சொன்னீங்க, முடிஞ்ச வரைக்கும் விளையாடலாம் வாங்க.
3: ஏதோ சொன்னீங்க, நீங்க சொன்னது ஏதோ காதுல விழுந்துச்சு. சரி, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க தவறா பதில் சொல்லணும், ஓகேவா?
4: சொல்லுங்க.
3: என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
4: இன்னைக்கு ரோட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
3: பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா?
4: இப்பதான் சனியில எல்லாம் முடிச்சிட்டு வந்தேன்.
3: பசங்க ஸ்கூல்ல, ஸ்கூலுக்கு எதுல போனாங்க?
4: பேங்க்கு போயிட்டு இப்பதாங்க வர்றேன்.
3: பேங்க்ல என்ன சொன்னாங்க?
4: வீட்ல இப்பதான் சாப்பாடு எங்க வீட்டுக்கு யாரக்க எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன்.
3: என்ன சாப்பாடு எடுத்து வச்சிருக்கீங்க?
4: ஸ்கூலுக்கு இப்பதான்
3: டைம் எடுத்துட்டீங்க.
4: அப்பமா வரேன்னு சொல்லிருக்கீங்க.
3: யோசிச்சு பதில் சொல்லக்கூடாது. யோசிச்சு பதில் சொன்னீங்க, நல்லா விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள் சாந்தி அம்மா. அடுத்த பெண் தோழி, வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நாமக்கல் மாவட்டத்துல மணிமேகலை பேசுறேன்.
3: மணிமேகலை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணிமேகலை? நீங்க
5: வீட்டுலதான்
3: இருக்கீங்களா? சமைச்சாச்சா?
5: சமைச்சாச்சா?
3: சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் விளையாட ஆரம்பிக்கல. நீங்க தவறா பதில் சொல்லணும், சரியா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது?
5: பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
3: என்ன ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க?
5: இனிமேல் தான் ஊருக்கு போகணும்.
3: எந்த ஊருக்கு போக போறீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலா நான் கேக்கு

0: கேள்வி, இந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க. விளையாட்டு ஆரம்பிச்சுக்க ஒரு யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்றீங்க.
1: கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு.
0: பரவாயில்ல, சும்மா ஜாலிக்கு தானே. சரிம்மா, வாழ்த்துக்கள். இதை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா நீங்க பண்பலையே? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் மணிமேகலை. தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பூவே பெண் பூவே ரொம்ப பிடிக்கும்.
0: வேற
1: மெயினா அதுதான்.
0: அதுதான் கேப்பீங்க? எத்தனை, எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம்?
1: நான் இப்ப ஒரு 1 மந்தா தான் கேக்குறேன்.
0: சரிம்மா, தொடர்ந்து கேளுங்க. நம்ம பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, பெண்களுக்கான நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சிகள், எல்லாருமே எல்லா நிகழ்ச்சியுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாடல்களும் நிறைய ஒளிபரப்பப்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி கேட்க சொல்லுங்க. சரிங்கம்மா, நன்றி இனிப்பில் வந்த மைக்.
1: நன்றி.
0: நேரம் 11:15. இது தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இன்னைக்கு சொல்லு சொல்லு தவறா சொல்லு, தாறுமாறா தாளம் கேளு.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: பேசல்சின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறினா
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen நான்காம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஏத்துக்கிறாங்க.

0: போதும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேரம் 11:25. இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லு சொல்லு தவறா சொல்லு தாறுமாறா தாளம் கேளு நிகழ்ச்சியில அடுத்த பெண் தோழி யாருங்கிறது அப்படிங்கறது கேட்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேம், முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேங்க மேம்.
0: முத்தூர்ல இருந்து சுதா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா சுதா, இல்ல ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
1: இல்ல மேம், நான் நிறைய டைம்
0: பேசி நிறைய டைம் பேசிருக்கீங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுதா?
1: நான் கட்டிட்டா இருக்கேன்.
0: சரிமா, சரி இன்னைக்கு விளையாட்டுக்கு போலாமா நேரா? சரி, ரெடி ஸ்டார்ட், 1 2 3. என்ன சாப்பாடு செஞ்சீங்க இன்னைக்கு?
1: இப்போதான் மேம் காய் எடுக்க வந்திருக்கோம்.
0: என்ன காய் மா வச்சிருக்கீங்க தோட்டத்துல?
1: துணி துவைக்கிறேங்க மேம்.
0: என்ன துணி?
1: இன்னும் சாப்பிடலங்க மேம்.
0: ஏன் சாப்பிடல இன்னும்? இவ்வளவு நேரம் ஆகுது,
1: டைம் இல்லங்க மேம்.
0: டைம் இல்லையா? டைம் தான் நிறைய இருக்கே.
1: வேலை இருக்கு மேம்.
0: நிறைய யோசிக்கிறீங்க. முயற்சி செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள், நல்ல விளையாடுங்க. இனிப்பில் வந்தமைக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், அடுத்த தோழி யார் எங்க இருந்து? வணக்கம், சொல்பவர் சொல்லுங்கம்மா. சுமதி அம்மா, உங்க டிஃபன் கடைலாம் முடிஞ்சதா இன்னைக்கு, இல்ல இன்னும் இருக்கா?
1: இன்னும்
0: போட்டு இருக்கீங்க. என்னென்ன டிஃபன் போடுறீங்க நீங்க உங்க கடையில?
1: எங்க கடையிலங்களாமா? தப்பா தான் சொல்லணும் இல்லீங்களா?
0: இல்ல இல்ல, நான் இன்னும் விளையாட்டு ஆரம்பிக்கவே இல்ல.
1: அப்படிங்களா? அப்படினா இட்லி போடுறோமா காலையில? இட்லி தோசை முட்டை பிளைன் ஆம்லெட் ஆஃப் ஆயில் போடுறோம், அதுக்கப்புறம் வடை போடுறோம், அப்புறம் சாதம் வைக்கிறோம், மதியத்துக்கு களி செய்யறோம், கருவாட்டு குழம்பு வைக்கிறோம், கீரை குழம்பு வைக்கிறோம், சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை வைக்கிறோம், அப்புறம் பணியாரம், ஈவினிங் மறுபடியும் டிஃபன்.
0: ஐயோ, நான் வேற காலையில இருந்து சாப்பிடவே இல்லையே. காதுல தேனா வந்து பாயுது.
1: வடையும் இருக்கு, முருங்கைக்கீரை போட்டு சும்மா மறுமுறைன்னு சொர சொரன்னு இருக்கும் சாப்பிட்டா.
0: ஓ சூப்பர் சூப்பர். சரிம்மா, நீங்க கூப்பிட்டதே நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சரி, விளையாட்டுக்குள்ளார போலாமா?
1: கண்டிப்பா போயிடலாமா.
0: சுமதி அம்மா, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இது?
1: சரியான விளையாட்டு யோசிக்க கூடாது.
0: சரி சரி, நீங்க ரொம்ப அருமையா பங்கு கொண்டீங்க, வாழ்த்துக்கள் சுமதி அம்மா. நன்றி இணைப்பில் வந்த மீக்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவை பெண் பூவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தோழி யார் எங்கிருந்து அப்படிங்கறது கேட்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வரகூர்லேருந்து ரஞ்சிதா மேம்.
0: ரஞ்சிதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரஞ்சிதா? நீங்க
1: பூ அறுக்குறீங்க மேம்?
0: பூ அறுத்து என்ன பூ? அங்க அந்த சைட்ல என்ன பூ அதிகம்?
1: சன்னமல்லி, ஊசி மல்லி.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ.
1: அப்படிங்களா? வாங்க.
0: அது எப்படி காலையிலேயே எடுத்துருவீங்களா? அஞ்சு மணிக்கு நேரமா?
1: இல்லை மேம், ஆறு மணிக்கு வருவோங்க இன்னைக்கு. அப்ப இருந்து மூணு மணி
0: இப்ப இவ்வளவு நேரம் வரைக்கும் இருப்பீங்களா?
1: ஆமாங்க மேம், பத்து மணிக்கு ஒரு சிங்கிள் குடுத்துருவோங்க மேம்.
0: ஓ,
1: ரெண்டாவது சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 1:30 போவாங்க.
0: சரி சரி. அப்ப சாயந்தரமும் அது
1: மூணு மணிக்கு
0: சாயந்தரமும் இருக்கு, மூணு மணிக்கு இருக்குது. சரி, எவ்வளவு ஏக்கர்ல வச்சிருக்கீங்க?
1: ஏக்கர் இல்ல மேம், ஒரு 10 சென்ட் தான் மேம் இருக்கு. அதே ஒரு 200 செடி 100 குழி வச்சிருக்கேன் மேம்.
0: சரி சரி சரி சரிம்மா. ஓகேவா? உங்களுக்கு பூ இதெல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது? பூவோட ரேட் எவ்வளோ? இப்போ ஒரு கிலோ எவ்வளோ போகுது?
1: ஒரு கிலோ மேம் 200 ரூபாய் இல்லை 220 ரூபா போகுது மேம்.
0: போகுதா? சரி சரி. வேற ஏதாவது நீங்க ஆடு மாடு விவசாயம் பண்றீங்களா வேற ஏதாவது?
1: ஆமாங்க மேம், மாடு 5 இருக்கு, ஆடு 5 இருக்கு. தட்டு வச்சிருக்கேன் மேம் சைடில்.
0: இப்போ இதுக்கே சரியா போயிடும் நேரம் உங்களுக்கு எந்திரிச்சா?
1: ஆமா, ஃபுல்லா டைம் ஆயிடு சரியா போயிடும் மேம்.
0: சரிம்மா சரி. நம்ம இப்போ விளையாட்டுக்குள்ளே போகலாமா?
1: ஆ, போகலாம்.
0: சரி, இப்போ விளையாட்டுக்குள்ளே நம்ம போயாச்சு. சரி, இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவீங்க ரஞ்சிதா?
1: காலையில இன்னைக்கு சாரி போட்டு கோலம் போட்டேன்.
0: என்ன கோலம் போட்டீங்க?
1: இன்னைக்கு இட்லி செஞ்சேன் மேம்.
0: இட்லி எப்படி, சன்னமல்லி மாதிரி செஞ்சீங்களா இல்ல குண்டுமல்லி மாதிரி செஞ்சீங்களா?
1: காவே தண்ணி வந்து மேம், தண்ணி பிடிச்சேன் மேம்.
0: எத்தனை குடம் தண்ணி பிடிச்சீங்க?
1: பூ வர்க்க வயலுக்கு வந்துட்டேன் மேம்.
0: அது சொல்லிட்டீங்களே, ஏற்கனவே பூ அறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு.
1: இது கொஸ்டின்ல சொன்னவா?
0: தப்பா நான் சொல்லிட்டீங்களே, நான் அதுக்கு நீங்க வேற ஏதாவது பதில் சொல்லிருக்கணும்.
1: அப்படிங்களா?
0: சரி சரி, ரொம்ப அருமையா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் மா இனிப்பில் வந்தமைக்கு.
1: சரி,
0: தொடர்ந்து இனிப்புக்கு வாங்க.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 இஎம்ஐ ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz.

தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தருமபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தருமபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: விரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்னர்
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: நேரம் 11:40. இது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த தோழி யார் எங்கிறது அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிறது?
12: வணக்கம்.
11: வணக்கம் சொல்பவர்?
12: தருமபுரி மாவட்டம் அதகபடியிலிருந்து கிளியம்மாள்.
11: யாரு, என்ன அம்மாள்?
12: கிளியம்மாள்.
11: கிளியம்மாள்.
12: ஆமாங்க.
11: யார் உங்களுக்கு பேர் வச்சாங்க? அழகா இருக்கு. கிளி மாதிரி பேசுவீங்களா நீங்க? பாட்டியா? அவங்க பேர் என்ன?
12: அவங்க பேர் வந்து பெரியாயி.
11: பெரியாயி, சூப்பர். அருமையா இருக்கு பேரு. சொல்லிருக்காங்களா யாராச்சும் வித்தியாசமா வச்சிருக்கீங்களே பேரு
12: அப்படின்னு?
11: நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளி?
12: நாங்க வந்து வீட்டுலதான்
11: இருக்கிறோங்க. ஏதாவது கூப்பிடணும்னா, ஏ கிளி இங்க வா, கிளி அங்க போ அப்படின்னு சொல்லுவாங்களா?
12: ஆமா.
11: கிளி எங்க போச்சு? இது வெளியில இருந்து யாராவது வந்து கேட்டாங்க, என்னடா கிளியே இப்படி கூப்பிடுறாங்களே, கிளி பேசுமா, வருமா, போமா அப்படின்னு கேப்பாங்களா?
12: ஆமா ஆமா, கேக்குறாங்க.
11: சரி சரி, அருமையா இருக்கு. சரிம்மா, என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
12: வந்து டிஃபன் செஞ்சோம்.
11: டிஃபன் தான், தோசை இட்லி அந்த மாதிரி.
12: ஆமா.
11: சரிம்மா, சரி விளையாட்டுக்குள்ளர போலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா?
12: ஆமா கேட்டேன்.
11: சரி, நீங்க விளையாட்டுக்குள்ளர இப்ப போயாச்சு. நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க மாத்தி வேற ஏதாவது பதில் சொல்லணும், சரிங்களா?
12: சரிங்க.
11: கிளி என்ன பண்ணது இப்போ?
12: நான் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறேன்.
11: கிளி, இதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்களே, அதாவது ஆன்சர் மாதிரி சொல்லிட்டீங்களே. இதுக்கு என்ன பண்ணதுன்னா கோயிலுக்கு போயிட்டு
12: இருக்கேன்னு.
11: ஓ சரி சரி. கிளி பாடுமா? கிளி பேசு இல்ல, நீங்க பாடுவீங்களா? விளையாட்டு முடிஞ்சிருச்சு, நீங்க பாடுவீங்களான்னு
12: கேக்குறேன்.
11: பாட்டுலாம் வராதா? ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுங்க. கிளி பாடினா நல்லா இருக்கும்ல.
12: நிகழ்ச்சியில
11: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். இது பூவே பெண் பூவே.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேரம் 11:50 கிட்ட ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை நிகழ்ச்சியில. அடுத்த தோழி யார் எங்கிறது அப்படிங்கறத கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்பவர்
4: தர்மபுரி மாவட்டம் ஈரத்தில் முருகம்மாள்.
3: முருகம்மாள், நம்ம விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா? சரிங்கம்மா. என்ன சமைச்சீங்க முருகம்மாள் இன்னைக்கு?
4: சாப்பிடலாம்.
3: ஏன் சாப்பிடல?
4: கை நாள் போயிட்டு இருந்தா.
3: ஏன் சாப்பிடலன்னா கை நாள் போயிட்டேன்னா அதுவும் பதில் தானே? அங்க போயிட்டேன் அதனால சாப்பிடல அப்படின்ற மாதிரி வருது இல்ல. சரி மேம். சரி, என்ன சாப்பிட்டீங்க? நிஜமாவே என்ன சாப்பிட்டீங்க? விளையாட்டு முடிஞ்சிச்சு, பதில் சொல்லுங்க. இப்ப நார்மலாவே கத்திரிக்காய் முருங்கா புளி எல்லாம் போட்டு செஞ்சீங்களா இல்ல தக்காளி மட்டும்? பருப்பு குழம்பு. சரி சரி சரி. இப்ப யூஷுவலா என்ன செய்வீங்க? ரெகுலரா என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் நல்லா செய்வீங்க? உங்களுக்கு பெஸ்ட் ஃபுட்னா என்ன சொல்வீங்க? சூப்பரா சொல்றீங்களே. இது இது இப்படிதான் இருக்கணும். நாமளே கரெக்டா சொல்லிக்கணும். நமக்கும் வராது, இங்கேயும் வராது.
4: சரி சரி.
3: நிகழ்ச்சி தான் தெரியும், சாப்பாடு எல்லாம் தெரியாது. சாப்பிட வேணா தெரியும். சரிம்மா, நீங்க என்ன விவசாயம் பண்றீங்களா? எப்படி வாங்கிட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துருவாங்களா இல்ல நீங்க எடுத்துட்டு போய் வைக்கணுமா?
4: இல்ல மேம், அவங்களே வருவாங்க, குட்டியே வாங்கிட்டு
3: போறாங்க.
4: அவங்களே வருவாங்க, நம்ம விக்கிறோம் சொன்னோம்னா போன் பண்ணி சொன்னா வருவாங்க.
3: வருவாங்க. சரி சரி. இப்போ இந்த சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, அதுக்கும் அந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட வாங்கலாமா இல்லை வென் பண்ணுறில வாங்குறது இல்லையா? ஒன்று ரெண்டு வாங்குவாங்க. சரி சரி. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்கள் இந்த தொழில? கிருஷ்ணகிரி மாவட்டமா நீங்கள்?
4: தருமபுரி மாவட்டம்.
3: தருமபுரி மாவட்டம் எங்கே இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
4: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் புலிகர கிராமம்.
3: புளிக்கரையில இருந்தா? சரி சரி சரி. மார்மியா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு முருகம்மா. அடுத்த தோழி வணக்கம், யார் இங்கிருந்து?
5: தர்மபுரி மாவட்டம்
3: பொன்னியம்மாள். பொன்னி நதி பாக்கணுமே அவங்களா? என்னது?
5: பொட்டியம்மாள்.
3: பொட்டியம்மாள்,
5: கிளியம்மாளுக்கு அடுத்தது பொட்டி.
3: என்னது ஒரு கிளி பொட்டி? தங்க பெட்டியா? தங்க பொட்டியா இது? எப்படி

0: சாப்பிட்டீங்களா?
1: ஆ, நாங்கள் சாப்பிட்டோம். இது சொல்லுங்க, நீங்கள் தங்க பொட்டியா வைர பொட்டியா?
0: நார்மல் பொட்டி.
1: நார்மல் தகரமாப்பா. எல்லாமே போட்டு வைக்கிறது தான் சூப்பர். தங்க, நாம தங்கம் தான், நம்மளுக்கு தங்கம் தான் பிடிக்கும் பெண்களுக்குனா, அதனால நம்ம தங்க பொட்டினே வச்சுக்கலாம்.
0: தங்கமும் போடலாம், பணமும்
1: போடலாம். எப்படி வச்சாங்க உங்களுக்கு பேரு? ஏதாவது காரணம் இருக்கா? தாத்தா பாட்டி வச்சுட்டாங்க. என்ன, ஒருவேளை அவங்க பொட்டி எங்க வச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்களோ?
0: வாழ்த்துக்கள்.
1: உங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு மனசு வரல.
0: என்ன
1: சமைச்சீங்க பொட்டியம்மாள்? என்ன பதில் சொல்றீங்க? விளையாட்டு இது.
0: விளையாட்டு
1: நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ பதில் சொல்லணும். விளையாட்டு முடிஞ்சிச்சு. இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. சரி பொட்டியம்மாள், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
1: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. ரொம்ப அருமையா சாந்தி, மணிமேகலை, சுதா, சுமதி, ரஞ்சிதா, கிளியம்மாள், முருகம்மாள், பொட்டியம்மாள்னு ரொம்ப அழகா எல்லாருமே பேசி அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையில் இனி ஒலி உலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 12:10 உங்கள் களம் இன்று புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற தருமபுரி பூப்பந்தாட்ட வீராங்கனை கா பிரதீக்ஷா அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ ஜாக்லின் வீனோ அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து இருபட பாடல்கள் நிகழ்ச்சி. 3:00 கச்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை சென்னையில். 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஈச்சம்பாடி என் மோகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல். இன்று என் பாட்டு இசப்பாட்டு. 9:00 அங்கடத்தில் செய்தி அறிக்கை. 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலியுலா வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 11:10 நாளை நிகழ்ச்சி குறிப்பு, காந்திய சிந்தனை ஆகியன இடம்பெறும். இவையாவும் இனி தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 ஒலியுலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஈச்சம்பாடி என் மோகன்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதே போல இன்று பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில

அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ. ஜாக்லின் வினோ அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது 0434224444 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: Abbas Bush Shaher Chabahar Jaskin Konarak, targeting Iranian coastal defense systems, missile and drone sites, and maritime capabilities. Iran acknowledged the strikes but did not report any casualties or damage. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian Standard Time. The Indian men's cricket team will take on hosts England in the first one-day international of a three-match series at Edgbaston in Birmingham today. The match will begin at 3:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற தருமபுரி பூப்பந்தாட்ட வீராங்கனை பிரதீக்ஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: பொதுவாக நம்மளுடைய பெண்கள் நிறைய இப்போலாம் பேப்பர் படிக்கிறோம் இல்லைன்னா நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சாதனை செய்யக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமரிச்சு போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்தமாரி பூப்பந்தாட்டம்னு சொல்லக்கூடிய அந்த பேட்மின் கடந்த 4 வருடங்களாக தமிழக அளவில் சப் ஜூனியர் சீனியர் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவில் தங்கப்பதக்கம் என்ற நம்ம தருமபுரி தகடூர் மண்ணை சார்ந்த இளம் வீராங்கனை, அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவி, இப்போ தான் 12வது வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இளம் வயதில் எட்டி பிடிக்காத அளவுக்கு பல சாதனைகள் செய்திருக்கிற செல்விக்கா பிரதீக்ஷா அவங்க நம்மோடு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவங்களோட பேசுவோம், நிறைய விஷயங்கள் விவாதிப்போம். வணக்கம்மா.
6: வணக்கம்
5: பிரதீக்ஷா. எந்த ஊர் பிரதீக்ஷா?
6: நான் பாப்பாரப்பட்டியில், கானாப்பட்டி.
5: கானாப்பட்டி, சரிங்க. என்ன வயசாகுது?
6: 17 வயசாகுது.
5: ஆனால் உங்களுடைய சாதனை பட்டியில் அந்த அவார்டை பார்க்கும்போதும் 17 கூட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த பூப்பந்தாட்டத்தின் மீது?
6: அப்பா.
5: அப்பா, சரி. அப்பா என்ன வென்றாரு?
6: அப்பா வந்து பேசிக்கா ஒரு பிளேயர். ஆனா வந்து அவர் எப்படின்னா, ஒரு கரெக்டான, அவருக்கு வழி இல்லை, ஒரு கோச் இல்லை, யாருமே இல்லை. என்ன வந்து அவர் ட்ரெயின் பண்ணாரு.
5: அப்படிங்களா? என்ன, அவர் என்ன விளையாட்டு
6: விளையாடுவாரு?
5: கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுவாரா? இப்ப கூட விளையாடுவாரா?
6: விளையாடுவார்.
5: அப்போட பேர் என்னங்க?
6: கன்னியப்பன்.
5: கன்னியப்பனா, சரிங்க. அவர் என்ன வேலை செய்யறாரு?
6: போட்டோகிராஃபர்.
5: ஃபோட்டோகிராஃபர், சரி. இப்போ எப்படிங்க நீங்கள் இந்த பேட்மிண்டன் வந்து, அப்பா வந்து கிரிக்கெட் விளையாடுற, நீங்கள் பேட்மிண்டன் அப்போ உங்களுக்கு சொல்லி தான் தெரிஞ்சது இல்லை நீங்களே ஏதாவது பார்த்து கற்றுக்குவீங்களா? அப்பா தான், சரிங்க. அவர் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? ப்ராக்டிஸ் மாதிரி செய்வார்,
6: சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துலேயுமே.
5: இப்போ தான் 12வது முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க?
6: செந்தில் மெட்ரிக் ஸ்கூலில், இங்கே டவுன் உள்ள இருக்குல்ல.
5: எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, என்ன மார்க்கு?
6: 456.
5: என்ன ஜாயின் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது?
6: மெடிசன், MBBS.
5: நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க?
6: எழுதியிருக்கேன்.
5: சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். நீட்டு தென் பார்த்தீங்கன்னா இப்போது பேட்மிண்டன் வீராங்கனை இருக்கேன். நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் என்ன ஏஜில், இல்லை எந்த கிளாஸ் படிக்கும் போதும் நீங்கள் ஆரம்பிச்சிங்க விளையாடுறதுக்கு?
6: கரெக்டாக செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
5: ம்,
6: 10 இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்கும் விளையாடிட்டு தான்
5: இருக்கேன். ம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பேட் சைஸ் கூட இருந்திருக்க மாட்டேமே,
6: கம்மியாக தான் இருந்தேன்.
5: எப்படி தூக்கி அடிச்சிங்க அந்த இதில்?
6: என்னோடய கோச் தான், அவர் வந்து எப்படின்னா ஃபீஸ் கிடையாது எங்களுக்கு. அவருக்கு வந்து எப்படின்னா பிள்ளைங்க வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், கேமை வச்சு அவருக்கு வந்து ஏழையாக இருக்கவங்க, அப்புறம் காசு இல்லாதவங்க, அவங்களுக்குலாம் வந்து சொல்லி தருவார். அவர் வந்து 5 டாக்டர்ஸ் வரைக்கும் உருவாக்கியிருக்காரு.
5: பேட்மிண்டன் 7 வயசில் விளையாட ஆரம்பிச்சிங்க, எங்கே விளையாடுனீங்க? வீட்டில் விளையாடுனீங்களா இல்லை பள்ளிக்கூடத்தில்? அந்த மாதிரி
6: வேறு ஸ்கூலில், இது கிரவுண்ட் மட்டும் நான் போய் விளையாடுவாங்க, செல்லியம்பட்டியில் இருக்கிற சேக்ரட்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ரைவேட்டாக ட்ரைனிங் போனேன்.
5: எவ்வளோ உங்கள் வீட்டுக்கும் அந்த கிரவுண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்?
6: ஹாஃப் அன் அவர்
5: விளையாட ஆரம்பிச்சீங்க.
6: அதுக்காக ஸ்கூல்ஸ் மாறினேன், நிறைய ஸ்கூல்ஸ் மாறினேன். அப்புறம் கிளாஸ்க்கே போக மாட்டேன்.

0: நிறைய கிளாஸஸ் மிஸ் ஆச்சு. அப்பயுமே தனியாக தான் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
1: இப்போ என்னென்ன போட்டிகள்லாம் நீங்கள் கலந்துக்கினீங்க, எந்த வருஷம் அங்கே கலந்துக்கினீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
0: நான் வந்து 9th தான் ஃபர்ஸ்ட் நேஷ்னல்ஸ் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி எந்த கேம்லையும் நான் வின் பண்ணதும் இல்லை.
1: இப்போ 9th படிக்கும்போது எங்கே போய் விளையாட ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட்டு?
0: அதாவது அங்கே சென்னையில் செலெக்ஷன் கமிட்டி நடக்கும், தர்மபுரியில் ஃபர்ஸ்ட்டு செலெக்ஷன் நடந்துச்சு, அதில் செலக்ட் ஆகி சென்னை போனேன். அங்கேருந்து தமிழ்நாடு டீமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆனேன்.
1: அப்படிங்களா. முதல்ல ஆரம்பத்தில் எங்கே போய் ஆட ஆரம்பிச்சிங்க?
0: நான் வந்து இங்கே கேர்ள்ஸ் டீம் கிடையாது, நான் ஒரே பசங்க கூட தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அங்கே எப்படின்னா வேறு வேறு டீமுக்குள்ளே எங்கள் சார் போட்டு நான் ட்ரெயின் பண்ணார். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளே வெளியே மேட்ச் வந்து ப்ரைவேட்டாக போவேன், அப்புறமா நான் நேஷ்னல்ஸ் ட்ரை பண்ணேன்.
1: அப்படிங்களா. இப்போது நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, 2023 தொடர்ந்து கன்சர்டிவாக 3 வருஷம் வாங்கியிருக்கீங்க இல்லையா. என்ன ஏஜ் குரூப் அதுதான் அந்த
0: வந்திருந்தாங்க. ஃபைனல்ஸ்ல ஆந்திரா வந்திருந்தாங்க.
1: மொத்தம் எத்தனை டீம் அந்த கலந்துக்கிறீங்க அந்த போட்டியில?
0: டீம்னா 10 பேர். தமிழ்நாட்டுக்காக கேர்ள்ஸ் டீம்ல 10 பேர், பாய்ஸ் டீம்ல 10 பேர், அவ்வளவுதான். டோட்டல் தமிழ்நாட்டுல 10 பிளேயர்ஸ், அவ்வளவுதான்.
1: இப்போ நீங்க 10 பேர்ல நீங்க எப்படி செலக்ட் ஆவீங்க? அது பெரிய விஷயம் இல்ல. ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு லெவலில் 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் எப்படிங்க அது உங்களுடைய விடாமுயற்சி எப்படி அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது இது பண்ணுறதுக்கு?
0: நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தவனால செலக்ட் ஆகலை, 2 செலக்ட் ஆகலை, 3rd டூ ஆர் டை இருக்கும் போது தான் செலக்ட் ஆனேன்.
1: சரிங்க. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டேட் பிளேயர் விளையாட சார்ங்க, எப்படி இந்த 10 பேரில் முதல்ல எப்படி நீங்கள் 10 பேரில் ஒருத்தராக எப்படி செலக்ட் ஆனீங்க?
0: 10 பேரில் ஒருத்தர்னா ரொம்ப கஷ்டம்தான். அது ட்ரைனிங் இருக்கிறது, அங்கே போய் விளையாடணும், அங்கே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அதையும் தாண்டி மெரிட்ல வாங்கணும்.
1: இப்போ 2022 நீங்கள் ஆந்திராவுக்கு எகென்ஸ்டாக வந்து ஜெயிச்சிங்களே, எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு ஜெயிச்ச முதல்ல ஒரு சப் ஜூனியரில்? அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கானாப்பட்டின்ற ஒரு சின்ன வில்லேஜ் கிராமத்துலேருந்து போன நீங்கள் ஒரு நேஷ்னல் லெவலுக்காக விளையாடி மிகப்பெரிய ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க?
0: அவங்க என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க.
1: அது தொடர்ந்து அடுத்த வருஷமும் 2023-2024 அவடும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க. அப்போ எப்படி எங்க விளையாடுனீங்க, எங்க நடந்துச்சு டோர்னமெண்ட்?
0: பீகார்ல
1: விளையாடுறீங்க. சரி, இப்போ நீங்க போவீங்க இல்லைங்களா ஒவ்வொரு நேஷனல் லெவல் விளையாடுறதுக்கு இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளையாடுறதுக்கு? இப்போ அந்த 10 பேருக்கும் உங்க கூட பேரண்ட்ஸ்ல வருவாங்களா இல்ல கோச் மட்டும் தான் வருவாங்களா அப்படிங்கிறது?
0: யாருக்கும் வரமாட்டாங்க, எனக்கு மட்டும் வருவாங்க.
1: அப்போ அவர் கூட
0: அப்போ
1: இங்கே எந்த ஸ்டேடியம்லேயும் போல வருவார் இல்லைங்களா? அப்போ கிரவுண்டில் உங்களை நீங்கள் விளையாடுறத பார்ப்பார் இல்லைங்களா?
0: பார்ப்பார்.
1: எப்படி அப்போ அப்போ மோட்டிவேட் என்ன பண்ணுவாருங்களா, எப்படி என்ன சொல்லுவார்?
0: உன் கேமை நீ விளையாடு, உன் கேம் உங்களுக்கு தெரியும், அவள் தான் சொல்லுவார்.
1: சரிங்க. அடுத்த வருஷமும் 2024 கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்களா? இப்போ அது எப்படி எங்கே விளையாடுனீங்க?
0: அது ஹரியானாவில் விளையாடிருந்தோம்.
1: ஹரியானா போயிருந்தேன். இப்போ தொடர்ந்து இப்படி 9th, 10th, 11th, 12th போயிருக்கீங்களா, இப்போ எப்படி இங்கே பேலன்ஸ் பண்ணீங்க? எஜுகேஷன் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரும் செய்யுமா, அது எப்படி இங்கே பேலன்ஸ் பண்ணீங்க?
0: அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு. அவங்க வந்து இதெல்லாம் படிவுனால முடியும்னு சொன்னாங்க, உட்கார வச்சு படிக்க வச்சாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதனால் படிக்க முடிஞ்சது.
1: பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும் ரொம்ப சின்சியராக படித்தோம் அப்படின்னா மார்க்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த சின்சியராக படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நீங்களும் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களே, அது எப்படிங்க ரெண்டுமே எப்படி பண்ண முடிஞ்சது உங்களால்? இதுவும் செய்யணும், ப்ராக்டிஸ் போகணும், கிளாஸ்க்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, எக்ஸாம் படிக்கணும், அது எப்படி டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
0: டைம் அதிகமாக எடுத்துப்போம், நார்மல் டைமிங் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கணும்,
1: நிறைய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நிறைய அந்த ஸ்பெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய வசதிகளாக இருக்கும் அவங்களுக்கு. பர்டிகுலர் அந்த கிரவுண்டாக இருக்கட்டும், இல்லை விளையாடக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அவங்க போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங்கில் நமக்கு பேட், இதுமாதிரி நிறைய அட்வான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுமாதிரி கோச் நிறைய சொல்லி கொடுப்பாங்க, இன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி விளையாடக்கூடிய

0: மாணவிகளோடு நான் சாதாரணமான ஒரு கிராமப்புறங்கள்னு போகிற மாணவி, எப்படி உங்களால் அதை காமெடிட் பண்ண முடிஞ்சது?
1: ஸ்கில் தாங்க அந்த இடத்துல பேசும். நம்ம கையில் இருக்க பேட்டோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ அந்த இடத்துல வேல்யூ கிடையாது, நம்மளோட அங்கே ஸ்கில் தான் பேசும். இப்போ அவங்களே என்ன நிற்க வச்சிங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க, அங்கே ஸ்கில் தான் பேசும்.
0: இப்போ அது முழுக்க முழுக்க திறமையின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இப்போ வேறு ஸ்டேட் போகிறீங்க, அப்போலாம் அங்கே லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், அப்படி எப்படி நீங்கள் அதை இது பண்ணுவீங்க, யூட்டிலைஸ் பண்ணுவீங்க?
1: இங்கிலீஷ் இருக்குல்ல, பேசிக் இங்கிலீஷ் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் வெளியிலாம் போகிறீங்க, ஒவ்வொரு ஸ்டேட் போகிறீங்க, இல்லை விளையாடுறீங்க, அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப ஃபுட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம என்ன மாதிரி ஃபுட்டெலாம் எடுத்துக்கிறோன்றது அது நம்ம மனம் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்களை வந்து நமக்கு இது பண்ணோம். நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு விளையாடும் போதும் எந்த மாதிரி ஃபுட்டெலாம் எடுத்துப்பீங்க, இல்லை நார்மல் டைமில் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துப்பீங்க, இல்லை காமனாக ஒரே மாதிரி எடுத்துப்பீங்களா?
1: இல்லை, அந்த நேஷனல்ஸ் டைம்லாம் வந்து சுத்தமாக வந்து சாப்பாடு செட் ஆகாது, உடம்பு சரியில்லாமல் போயிடும். அங்கே வந்து இங்கே சாப்பிட்றதுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கூறம் சிங்கே ஆகாது. நாம் இங்கே சாப்பிட்ற மாதிரி அங்கே இன்னும் டபுள் மடங்கு தான் அங்கே சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அங்கே, சாப்பாடு செட் ஆகாது அங்கே. அங்கே நம்ம சாப்பாடுலாம் கிடைக்காது, அது ரேட் அதிகம் அங்கே. இங்கே தோசை 30 ரூபானா அங்கே 130 ரூபா
0: இருக்கும். இப்போ யார் இப்போ வெளியில் போகிறீங்களே, இந்த மாதிரி போகிறீங்களே டோர்னமெண்ட்டுக்கு போகிறீங்களா, போட்டிங்களா, நேஷனல் லெவல் கேமில் விளையாட போகிறீங்க, அப்போ அவங்களுக்கு அதை செலவெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்துக்குங்களா, இல்லை எப்படி நீங்கள்?
1: இங்கே வந்து அசோசியேஷன் இருக்குது, பால் பேட்மிண்டன் அசோசியேஷன், அவங்க தான் பார்த்துப்பாங்க.
0: இப்போ உங்களுக்கு இப்போ விளையாடு, இப்போ ஆரம்பத்தில் நார்மலாக ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சுபிக் ஸ்டார் இருக்கட்டும், இல்லைன்னா 5th அந்த 8th வரை இருக்கக்கூடிய சுபிக்ஷா வேறு லெவல். ஸோ அவங்க வேறு, அவங்க வேறு. பட் 9th ஒரு நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் வாங்கின சுபிக்ஸ், எப்படி உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி இருந்தது ஆரம்பத்தில், பிஃபோர் அந்த 2022 முன்னாடியும் அதுக்கு பின்னாடி உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுச்சு, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடச்சிச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இதுக்காக தான் அத்தனை வருஷமும் உழைச்சது, அதனால் ஒரு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் அத்தனை வருஷமும் இருந்தோம்.
0: இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் ஸ்பான்சர்ஸ்லாம் வருவாங்களா, அது எப்படி கிடைச்சதுங்களா, எப்படிங்க?
1: ஸ்பான்சர்ஸ் கிடையாது,
0: முழுக்க முழுக்க நீங்கள் அப்பாவோட ஹோன் இது. அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க நீ? இப்போது எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறதுக்கூடிய வாய்ப்புகள், எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் கிடைச்சா நான் இன்னும் சூப்பராக வந்து பிரதிபலிப்பேன், அப்படின்னா என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்?
1: கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட்டு, பேட் அது எக்யூப்மெண்ட்ஸ் கூட வேறு, ஆனால் வந்து கிரவுண்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வேணும்.
0: இப்போ நம்ம தருமபுரி மாவட்டங்களில் எனக்கு பேட்மிண்டன் விளையாடக்கூடிய கிரவுண்ட் அதிகமாக இல்லைங்களா?
1: ஷெட்டில் அதிகமாக இருக்குது, டர்ஃப் அதிகமாக இருக்குது, ஆனால் பால் பேட்மிண்டனுக்கு கிடையாது.
0: இப்போ நீங்கள் போய் எடுத்துக்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெரு நகரங்களில் எங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி?
1: மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும்தான் இல்லை.
0: சரிங்க, இப்போது ஒரு சில பேர் இந்த மாதிரி நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டில் வின் பண்ணுற பிறகு அவங்களுடைய மைக்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க, ஏன்னா எங்கே வசதிகள் அது கூடுதலாக இருக்கோ, நமக்கு வெற்றி கொண்டன வாய்ப்புகள் இருக்கோ, அந்த இடத்துல நகர ஆரம்பிப்பாங்கள்ல, அந்தமாரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிச்சா, இல்லை நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்களா? அப்படிங்கிறது
1: வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு, அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் 3rd அந்த மீன் டைம்ல எனக்கு வந்துச்சு நிறைய. ஆனால் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும், நம்ம ஊரில் இருக்கணும், நம்ம இடத்துல நாம் போகணும். அவங்களுக்காக போனால் அவங்களுக்கு தானே எல்லா பெருமையும், அவங்க டீம்ல தானே பேர் வருது, நம்ம ஊரோட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தது.

ஒரு நகரத்து ஒரு கிராமப்புறங்கள்லேருந்து ஒரு எப்பவுமே சொல்லுவோம், ஒரு விருட்சமாக நம்ம முளைக்கிறோம், விதையை போகிற விருட்சமாக முளைக்கிறோம் அப்படின்னா அந்த மரங்களை சுற்றி நிறைய பறவைகள் தங்களுடைய

0: ஓய்வெடுக்க வரும், இல்லை நிறைய உதவிகள் நாடி வரும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போது நீங்கள் மிகப்பெரிய ஓரளவு தேசிய அளவில் சாதனை பெண்மணி இருக்கீங்களா, உங்கள்கிட்ட உங்கள் பகுதியை சார்ந்த முன்ன மாதிரி இருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கட்டும் இல்லை இளம் வயது மாணவர்களாக இருக்கட்டும், அவங்க எந்த மாதிரி ஹெல்ப்லாம் கேட்டு வராங்களா, இல்லை அவங்களுக்கும் ஒரு இது இந்த விளையாட்டின் மீது ஒரு ஆர்வம் வந்து அவங்க விளையாட வராங்களா அப்படிங்கிறது?
1: ஜூனியர்ஸ் வராங்க,
0: ம்
1: என்னோடய ஸ்கூல்லே வந்து ஜூனியர்ஸ் வராங்க. நான் விளையாடுற பார்த்துட்டு
0: ம்
1: நெக்ஸ்ட் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் எங்கள் கோச்சை வந்து.
0: ம்
1: ஃபீஸ் கிடையாது உங்களை, நான் அதிகமாக அப்படின்னா ஏழையாக இருக்க பிள்ளைங்களை தான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அதிகமாக காசு இருக்கவங்களாம் வந்து அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இருக்கு,
0: ம்
1: அதனால அவங்கள ரெஃபர் பண்ணுவேன்.
0: சரிங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஒரு எய்ம் இருக்கும், கோல் இருக்குல்ல, நான் இது வந்து செய்யணும் இது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, அது என்னவா இருக்கணும் அப்படின்றது?
1: மெடிசன் படிக்கணும்,
0: ம்
1: சர்வீஸ் பண்ணணும்.
0: இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணீங்க, இப்போ பேட்மிண்டன் விளையாடிட்டீங்களா, இதில் என்ன பெருசாக சாதிக்கணும் நினைக்கிறீங்க?
1: இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளேயர்ஸை கிரியேட் பண்ணணும்.
0: இப்போ நான் நம்ம பண்ணுறத கூட ஸோ மற்றவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ இன்னொன்று பண்ண, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பால் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது 2025-26 இந்த அகாடமியிலேருந்து கோல்டு மெடல் வைக்கிறீங்களா, அது எங்கே விளையாடுங்க, அது என்ன, அது போட்டி பற்றி சில சொல்லி?
1: திருநெல்வேலி, அதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்கூல் பொண்ணு, அதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருந்தேன் அந்த டீமில்.
0: ஓ, காலேஜ் மாணவர்களோட போட்டி போடக்கூடிய இதுக்கு விளையாடி இருக்கீங்க இல்லைங்களா? சரிங்க. இப்போது பேட்மிண்டன்

0: மெடிசன் படிக்கணும், சர்வீஸ் பண்ணணும்.
1: இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணுறீங்க? இப்போ பேட்மிண்டன் விளையாடிட்டீங்களே, இதில் என்ன பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளேயர்ஸை கிரியேட் பண்ணணும்.
1: இப்போ நான் நம்ம பண்ணுறத கூட ஸோ மற்றவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ இன்னொன்று பண்ண, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பால் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்னு வந்து பார்த்தீங்கன்னா அது 2025-26 இந்த அகாடமியிலேருந்து கோல்டு மெடல் வைக்கிறீங்களா, அது எங்கே விளையாடுங்க, அது என்ன, அது போட்டி பற்றி சில சொல்லி?
0: திருநெல்வேலி. அதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்கூல் பொண்ணு, அதில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருந்தேன் அந்த டீமில்.
1: ஓ, காலேஜ் மாணவர்களோட போட்டி போடக்கூடிய இதுக்கு விளையாடி இருக்கீங்க இல்லைங்களா? சரிங்க. இப்போது பேட்மிண்டன், இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு வச்சுக்கோ, அது என்னங்க பால் பேட்மிண்டன், அது என்னங்க?
0: பூப்பந்து. ஷட்டில் கார்க் வந்து பேட்மிண்டன்னா ஷட்டில் அந்த இறக வச்சு விளையாடுவாங்க.
1: சரிங்க.
0: பால் பேட்மிண்டன்னா எல்லோ கலரில் ஒரு பால் இருக்கும், அதை வச்சு விளையாடுறது.
1: ரெண்டுக்கும் இப்போது எது நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஒலிம்பிக்கில் விளையாடுற ரெண்டுமே கேம் இருக்குது அப்படிங்கிறதுங்க?
0: பேட்மிண்டன் தான் ஒலிம்பிக்கில் இருக்குது. இப்போது பால் பேட்மிண்டன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே தான் அதை வந்து இன்னும் க்ரோட் பண்ணுவாங்க.
1: முக்கியமாக மேஜரான வித்தியாசங்கள் அப்படின்னு என்ன, பால் பேட்மிண்டன் இருக்கணும், அந்த இறுக்கு பந்துக்குள்ள பேட்மிண்டனுக்கு
0: ஷட்டிலில் வந்து பவர் அதிகம் கொடுக்கணும். இதில் வந்து பவரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம விளையாடணும். அங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, ஃபுல்லாக பவர் கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி விளையாடணும்.
1: இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இப்போ பால் பேட்மிண்டன் இல்லை ஷெட்டில் இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வீரர் இருக்கட்டும் இல்லை வீராங்கனை கிட்டும், இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அது யார் இருக்கும் அப்படிங்க?
0: என்னோட கோச் தான்.
1: கோச்சு தான் ரொம்ப. அப்போ நீங்கள் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி இங்கே கோச்சு கோச்சு அப்படின்னு ரொம்ப அவங்கள இது பண்ணிட்டுருக்கேன். அவங்களோட பேர் என்ன, ஸோ அவங்க எப்படி உங்களுக்கு அறிமுகம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அவர் பேர் வந்து துரை. அவர் வந்து எப்படின்னா இந்த கேமுக்காகவே, பசங்களுக்காகவே மேரேஜ் பண்ணிக்கல, இந்த கேமுக்காகவே. அவர் வந்து யார் மூலியமானா அப்பா மூலியமாக தான் அறிமுகமானார்.
1: பொதுவாக விளையாட்டுல இப்போ பேட்மிண்டன்லாம் என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க, விதிமுறைகள்னு இருக்குல்ல, அது இந்த பால் மேட்மெண்ட் என்ன மாதிரி விதிகள், பேசிக்கான விதிமுறை என்ன இருக்கும்?
0: பேசிக் வந்து அதுக்கு பாயிண்ட் வந்து 35 points டோட்டலாக, 3 sets இருக்கும். ஒரு மேட்ச்னா 3 sets இருக்கும். 2 matches வின் பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வின் பண்ணிடலாம். அதே ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு ஒரு டீமும் ஒரு ஒரு செட் வின் பண்ணாங்கன்னா டிசைடிங் ஒரு மேட்ச் நடக்கும். சர்வீஸ் போடும் போது லெக் தூக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நெட்டை வந்து டச் பண்ணால் ஃபவுல், அந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும்.
1: இப்போ அந்த ரூல்ஸ்ன்றது பொதுவாக நமக்கு இந்த நேஷனல் லெவல், இன்னொரு ஸ்டேட் லெவலு, சர்வதேச லெவலில் எல்லாருக்கும் எல்லா போட்டிகளும் சேமாக இருக்குமா இல்லை மாறுமா?
0: சேம் தான்,
1: ஒரே மாதிரி இருக்கும்.
0: இப்போ
1: நிறைய பேர் உங்கள் மாரி விளையாட்டு வீராங்கனைகள்லாம் இருக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் அந்த விளையாடக்கூடிய போட்டிகளில் நம்ம உச்சபட்ச நிலையை அடையணும், ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களே. இப்போ நீங்கள் விளையாட்டு சொல்கிறத விட நாங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் சொல்கிறீங்களே, டாக்டர் ஆகணும், நான் இப்போ எக்ஸாம் வச்சுருங்களே, இப்போ டாக்டர் ஆகிட்டிங்கன்னா எப்படி கண்டினியூ பண்ணுவீங்களா?
0: செல்வங்கள்
1: பணம் இது இருந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் தான் நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவாக. அதுமாரி பேரண்ட்ஸும் அப்படி தான், குழந்தைங்களுக்கு செல்வத்தை இல்லாத பணம் வீடு நிலம் இதுமாரி சேர்த்து வைக்கிறத விட நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்தா அதை பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே. சரிங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா அப்பாவை பற்றி சொன்னீங்க, அம்மா பற்றி சொல்லியிருக்கீங்க, மற்றவங்க யார் இருக்காங்க, அவங்க எப்படி உங்களுக்கு இது பண்ணுறாங்க?
0: எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களையுமே இந்த ஸ்போர்ட்ஸில் தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது நாங்கள் மொத்தம் 5 பேர், 5 பேருமே சப்போர்ட்டிங் தான் எல்லா இடத்துலையுமே, அப்பாவும் அம்மாவும் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க.
1: இப்போ பொதுவாக அம்மாக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெண் குழந்தை மீது அதிகமான அன்பின் காரணமாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சமைக்க தெரிஞ்சுக்கணும், அதில் துணி துவைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க. அதில் அம்மா எப்படிங்க அது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்?
0: அவங்க எல்லா இடத்துலையுமே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, எந்தெந்த நேரத்தில் எது கற்றுக்கணுமோ அது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க.
1: பொதுவாக படிக்கிறீங்க விளையாடுறீங்க, இது வந்து இதை தாண்டி வேறு என்ன மாதிரி உங்களுக்கு பொழுதுபோக்குலாம் இருக்கும்?
0: அங்கே டைம் இருக்காதே, இதுக்கே சரியாக போய்டும்ல.
1: இல்லை நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் எப்படிங்க அதை பண்ணுவீங்க? ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு விஷயம், மனுஷங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 24 hours ஓடிட்டு இருக்க முடியாது. ரிலாக்ஸ் நமக்குன்னு சில சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், இல்லை மகிழ்ச்சி தரக்கூடிய சில இதெல்லாம் இருக்கும், அது என்ன உங்களுக்கு பொறுத்த உங்களுக்கு என்ன? அதை பார்த்து
0: வீட்டில் அப்புறம் வெளியே போவோம், ஊரில் இருப்போம், தாத்தா பாட்டி கூட.

0: அந்த மாதிரி இருப்போம், ஒன்றா இருப்போம்.
1: இவ்வளோ நீங்கள் மெடல் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ போட்டிகளாக வெற்றி பெற்றிருக்கீங்க, உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணங்கள்? நான் இத்தனை வருஷம் விளையாட்டு போட்டிகளை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் விளையாடிட்டுருக்கேன்னா, என்னால் மறக்க முடியாத ஒரு தருணங்கள், அந்த நிகழ்வு இன்னும் நினச்சா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, என்ன நிகழ்வு, அது எப்போ நடந்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: என்னோடய ஃபஸ்ட் நேஷ்னல்ஸ் தான் அப்போது. அவங்க வந்து நேஷ்னல்லாம் செலக்ட் ஆகிட்டு அந்த இடத்துல போய் ஃபைனல்ஸில் நிற்கிறோம். அங்கே உள்ள டீமுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்த டிஸ்ட்ரிக் பொண்ணை வந்து உள்ளே இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து என்னை இறக்கி விட்டு நான் விளையாடி கொடுத்தேன். அப்போ வின் பண்ணும் போது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: ஓகே, எந்த இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுமோ அந்த இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றது, அது அதுதான் மிகப்பெரிய ஒரு நிராகரிக்கப்பட்ட இடத்தில் அங்கீகாரம் என்பது பெரிய பெருமை இருக்கு இல்லையா? சரிங்க, இன்னும் கூட இப்போ நம்ம ஒளிப்பதிவு செய்யும் போதும் கூட பார்த்தீங்கன்னா, அப்போ உங்க கூடிய பயணிக்கிறாருல்ல, அவர் என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வந்து கைட் பண்ணார், இப்படிலாம் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நமக்கு வாழ்க்கை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை விளையாட்டு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார்?
0: எல்லாமே சொல்லுவார், எதுவுமே கண்டிப்பாக சொல்ல மாட்டார், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லிட்டுருவார்.
1: பொதுவாக பெண்களை வந்து படிக்கிறது அமைச்சு விடுறது ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்து அனுப்பிச்சு விட மாட்டாங்க, பட் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டு இல்லை வெளியூர் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விளையாட்டில் பங்கேற்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. அது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ பெண்கள் வந்து விளையாட்டிற்கு அதிகமாக வராதற்கு என்ன காரணம்? இப்போ நான் நகர்ப்புறத்தில் வராங்க, ஆனால் கிராமப்புறங்களில் ரொம்ப ரேராக இருக்காங்க, அதுக்கு என்ன உங்களுடைய பார்வையில் என்ன காரணமாக நினைக்கிறீங்க?
0: தெரியல அவங்களுக்கு, இன்னும் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, வெளியே போகலாம், இதில் ஸ்கோப் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியலை. தெரிஞ்சாலும் பொண்ணுங்களாம் அப்படி போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கும். இன்னுமே அந்த சைட்லாம் அவங்களாம் அப்படிதான் இருக்காங்க, அது போச்சுன்னா கண்டிப்பாக வருவாங்க.
1: ஒரு அவேர்னஸ் இருக்கணும்ல, விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு. இப்போ நிறைய விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள்லாம் இடஒதுக்கீடு இருக்குது, அவங்களுக்குன்னு சில நிறைய உதவி சலுகைகள் அவருக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா, வாங்கியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லி சொல்லுங்கள்.
0: இப்போ தான் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கு, இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது, ஆனால் ஸ்கூல்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க.
1: சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு பள்ளி நிர்வாகன்றது மாரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா, அது உங்களுக்கு எப்படி இருந்து சப்போர்ட் பண்ணாங்க பள்ளிக்கூடம் உங்களுக்கு?
0: என்னோடய 11th 12th ஸ்டடிஸ் அப்போ வந்து ஸ்டடி டைமிங் ரொம்ப முக்கியம், அதுவும் செந்தில் ஸ்கூல்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஒரு ஒரு வாட்டியும் ஓடி தர்றது, லீவ் தர்றது, அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
1: உங்களுக்கு வேறு என்ன ஃபீல்டு இப்போது படிப்பு, ஒரு நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, பேட்மிண்டன் போட்டி சர்வதேச நேஷ்னல் லெவல்லலாம் விளையாடி இருக்கீங்க, இதை தவிர உங்களுக்கு என்ன ஃபீல்டில் எந்த மாதிரியான கலையில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்? நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் நல்ல ட்ராயிங்லாம் வரைவீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எப்படிங்க அந்த இன்ட்ரெஸ்டோடய வந்துச்சிங்க?
0: அது வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஸ்கூல் டைமிங்கில் போனது, அது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அது வந்து நான் ஃப்ரீ டைமிங்கில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக வரைவேன், அதுவே கொஞ்சம் நல்லா கிளாஸஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன், அது மூலயமா இது பண்ணிட்டேன்.
1: பொதுவாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராயிங் வரையவங்களுக்கு ரொம்ப பொறுமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நேரம் உங்களை பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப அமைதியாக தான் வந்து இது பண்ணுறீங்க, ரொம்ப அமைதியாக தான் வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, ரொம்ப காமாகவே இருக்கீங்க,
0: இடத்துக்கு தகுந்த மாதிரி
1: அப்படிங்களா? அதே வந்து ஸ்டேடியம் தான் வேறு மாதிரி இல்லைங்களா, நமக்கு ஜான்சி ராணி மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக விளையாடக்கூடிய பெண்களை ரொம்ப. சரிங்க, இப்போ நீங்கள் ட்ராயிங் வரையின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், என்னமாரி ட்ராயிங்லாம் வரைவீங்க?
0: எல்லா விதமாகவும் வரைவேன், இன்னும் கொஞ்சம் இந்த 3D ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரிலாம் வரைவேன், கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரிலாம் வரைவேன்.
1: அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா, இவரை சந்தித்தோம் இல்லை இவருக்கு நாங்கள் ப்ரைஸ் வாங்க ரொம்ப மறக்க முடியாத தருணம் அப்படின்னு ஏதாவது நிகழ்வுகள் இருக்குங்களா?
0: எனக்கு அவ்வளோ ப்ரைஸ்லாம் இல்லை, நான் வந்து செலெக்ஷன் காப்பி வாங்கி எங்கள் சார்கிட்ட இருந்தேன், அதுதான் எனக்கு.
1: வீடு முழுக்க நிறைய மெடல்களை மாட்டி வச்சுருப்பீங்களா? இப்போ எந்திரிச்சோடனே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வலது கையில் முழிங்க இல்லைன்னா நிறைய முகத்தில் முழிங்க சொல்லுவாங்க, நீங்கள் எந்திரிச்சோடனே வெறும் மடல் முடிஞ்சு தான் முழிப்பீங்க இல்லையா, அது எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும்?
0: இன்னும்
1: நிறைய வேணும், இப்போ இது பத்தாது, இது போதாது அப்படின்னு அம்மா என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது? அம்மா அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க?
0: சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் தெரியும் இன்னும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரிங்க, இப்போது நம்ம வீட்டில் வரையணும் வச்சுக்க, பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,

0: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பெரிய பையன் இல்லை பெரிய பொண்ணு இருந்தால் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் சின்ன குழந்தைங்க செய்வாங்களே. இப்போ நீங்கள் செய்கிறத பார்த்து உங்கள் ரெண்டு பாப்பாங்களை விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்களா இல்லை ட்ராயிங் வரைத்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க?
1: எல்லாமே பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அது அவங்களும் செஞ்சு ஆகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னா நான் மெடல் வாங்குறேன்னா அவங்களோட வே அதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகணும் அந்த மாதிரி போட்டி போட்டு என் கூட இருப்பாங்க. அது வந்து எங்கள் மம்மி பூஸ்ட் அப் பண்ணி விடுவாங்க, பொறாமையை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க, நல்ல நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுவாள். எங்கள் சின்ன பாப்பா வந்து அவள் ஸ்போர்ட்ஸில், ரெண்டு பேருமே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஸ்டடீஸ் நல்லா பண்ணுவாள். அதனால
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப அழகாக வந்து நிறைய உங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறீங்க. அதுவும் ஒரு சாதாரணமான தருமபுரி மாவட்டத்தில் சின்ன கிராமத்துலேருந்து புறப்பட்ட நீங்கள் ஒரு நேஷனல் லெவலில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய எங்கள் நம்ம தருமபுரி மாவட்டத்திற்கு இந்த பெருமை நிறைய பெருமைகள்லாம் சேர்த்து கொடுக்க வாழ்த்துக்கிறதுங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இல்லை அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னா என்னங்க?
1: இப்போதைக்கு எனக்கு MBBS
0: டாக்டர் ஆகணும்.
1: டாக்டர் ஆகணும்,
0: டாக்டர் வித் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் விளையாடும் போது உங்களுடைய உடலை நீங்கள் வலிமைப்படுத்துகிறீங்க, டாக்டரை மற்றவங்களுடைய உடலை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுடைய இந்த வெற்றி பயணம் லட்சிய பயணம் இனிமையாக தொடர்வதற்கும் அல்லது நல்ல உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5 அன்போடு வாழ்த்துக்கிறதுங்க. நன்றிங்க.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற தருமபுரி பூப்பந்தாட்ட வீராங்கனை க. பிரதீஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி இருக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க

கொண்டாடப்படவுள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்படவுள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரகாராவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதி உதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 ஆண்டு நவம்பர் 22 தேதி சந்த்வா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரூ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: நேயர்கள் இன்னி கேட்கலாம் சூழல் காப்போம்.
5: பிரியா, பிரியா, என்ன இது? நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், இவ காதுல விழாம அது மாதிரி போயிட்டே இருக்காளே, என்னாச்சு இவளுக்கு? பிரியா, உன்னதான் கூப்பிடுறேன்.
6: சொல்லு நிஷா, கூப்பிட்டியா?
5: உன்னதான் கூப்பிட்டேன், என்ன யோசனை? கூப்பிட்டது கூட காதில் இல்லாம உனக்கு எதை பத்தி யோசிச்சுட்டே போற?
6: அதுவா, இன்னைக்கு காலையிலே தண்ணி பிடிக்க போனனா அங்க தண்ணீர் பாக்குறதுக்கே மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சுடி.
5: அப்படி அந்த ஏரியில தண்ணி எவ்வளோ சுத்தமா இருக்கும் தெரியுமா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல அங்கதான் விளையாடுவோம். ரொம்ப சுத்தமா இருக்கும் தண்ணீர். இப்ப என்னடானா என்ன கலர்ல ஓடுதுன்னே தெரியல.
6: அந்த நிலைமையெல்லாம் இல்லையே, எங்க பார்த்தாலும் ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலும் குப்பையுமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது சுத்தமா தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் தண்ணிக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நிலைமை.
5: சரியா சொன்ன நிஷா. சில பேர் என்ன பண்றாங்கன்னா குப்பைய நேரா குளத்திலையும் ஓடையிலையும் கொட்டுறாங்க. அது தண்ணீரை மட்டும் இல்ல, அங்க வாழ்ற மீன்களையும் பறவைகளையும் தானே பாதிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
6: ஆமா, நான் கூட போன வாரம் செய்தியில பார்த்தேன், மாசுபட்ட தண்ணியை குடிச்சதுனால நிறைய பேருக்கு உடம்பே சரியில்லாம போச்சாண்டி.

0: நாள் கூட நம்மளால இருக்க முடியாது, ஆனா அதை பாதுகாக்கிறதுல நம்ம ரொம்ப அலட்சியமா தான் இருக்கோம்னு நினைக்கிறேன்.
1: உண்மைதான், தண்ணி இருக்கிற நேரத்துல அதை நல்லாவே நம்ம வேஸ்ட் பண்ணோம். நம்ம தண்ணியே ஊத்திட்டு இருந்தா கூட அந்த டேப் ஆஃப் பண்ண மாட்டோம்டி. ஆனா இப்ப தண்ணிக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற நிலைமை வந்துருச்சு.
0: ஆமா பிரியா, அதான் சொல்வாங்க, நீரின்றி அமையாது உலகுன்ட்டு. நீரை காப்போம் நம் வாழ்விற்காக. ஒரு துளியை இன்று சேமித்தால் ஒரு தலைமுறை நாளை வாழும்.
1: அருமையா சொன்னடி. என்ன அருமையான வரிகள் தெரியுமா இது?
0: இது அருமையான வரிகள் மட்டும் இல்ல பிரியா, இது நிஜமும் கூட தான். நம்ம குழந்தைகளுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கணும்னா இப்பவே நம்ம நம்மளோட செயல்பாடுகளை மாத்திக்கணும்.
1: வானிஷா, இன்னைக்கு இருந்தே நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும்.
0: நீரை மாசுபடுத்த மாட்டோம்,
1: உயிரை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அறிவிப்புகள். முதலாவதாக, தர்மபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி வரும் ஜூலை 15 பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரி குடும்பநல செயலகத்தின் புள்ளியியல் உதவியாளர் திருமதி அம்பிகா அவர்கள் விடுத்துள்ள செய்தி.
6: உலக மக்கள் தொகை தினம் குறித்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. 1987 ஜூலை 11 உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது. ஐக்கிய நாடுகள் சபை அனைத்து மக்களும் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை உணரும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளுடன் இந்த உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும், திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும், கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளியை பேணுவோம் என்பதாகும். இதன் பொருள் ஹெல்தி டைமிங் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன். அதாவது, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் போதுமான கால இடைவெளியை பேணுதல் தாய்க்கும் சேய்க்கும் நலன் என்பதாகும். இந்த வருடம் நமது தர்மபுரி மாவட்ட ஆட்சியகத்தில் ஜூலை 15 மாவட்ட ஆட்சியர் அவர்களால் விழிப்புணர்வு பேரணி துவக்கி வைக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை பெருக்க

0: மக்களுக்கால் ஏற்படும் விளைவுகளை அனைத்து மக்களும் உணரும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகள் ஆட்சியரகத்தில் நடைபெற உள்ளன. மேலும் ஆண் மற்றும் பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாம்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற உள்ளன. இந்த முகாம்களை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.
1: அடுத்ததாக, அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற உள்ளதால் தகுதி வாய்ந்த 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +1 +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றோர் பெறாதோர் தொழில் பயிற்சியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வயது வரம்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பம் மாதம் ₹750 உதவித்தொகையும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000 இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியன வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ளோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தொலைபேசி எண்கள் தருமபுரியில் உள் ளோர் 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூரை சேர்ந்தோர் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலத்தை சேர்ந்தோர் 70 10 86 52 77 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நடத்தும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி. இப்பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி துவங்கும் நாள் இம்மாதம் 16ஆம் தேதியாகும். இப்பயிற்சிக்கு விண்ணப்பிப்போரின் கவனத்திற்கு வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை நடைபெறும். இப்பயிற்சி காலத்தில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் காலை சிற்றுன்றி மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி மற்றும் அரசு சான்றிதழும் வழங்கப்படும். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகியன தேவைப்படும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, கிறிஸ்துவ தேவாலய பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள். 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட கிறிஸ்துவ தேவாலய பணியாளர்கள் கிறிஸ்துவ நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து அரசின் நலத்திட்ட உதவிகளான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல் ஆகிய நலத்திட்ட உதவிகளை பெற விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க www.cwb.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிறைவு பெற்றது மெல்லிசை, கேட்டது தேசபக்தி பாடல்கள். நேர்களை இன்று பகல் 3 மணிக்கு கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது 0434224443 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊராகின டைப் செய்து அனுப்பி வைங்க. 3 மணிக்கு கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நண்பர்கள் வணக்கம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:10 இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: கடிதங்களை போட்டு யதார்த்தமாக காத்திக் கொண்டிருக்கும் நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நேயர் விருப்பம் பகுதி இது. நிகழ்ச்சியில முதலாவது பாடலாக இடம்பெறுவது வத்தல்மழை பகுதியை சேர்ந்த சௌதாமணி அவர்களின் விருப்ப பாடல். கடித வழியாக வந்திருக்கு. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆண் பாவம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் சென்னை சில்க்ஸ்.
1: டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்திருந்தாலும் நம்ம பேர் சொல்லி ஊர் சொல்லி நமக்காக நம்ம விருப்பத்துக்கு வானொலியில் ஒரு பாட்டு போட்டால் அலாதியான இன்பமாக இருக்கும் இல்லையா? தொடர்ந்து கடிதங்களை போட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க ஏராளமான ரசிகர்கள் அவங்களோட விருப்ப பாடலை. இதே போல் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. சரிங்க நேயர்களே, நம்ம நேயர் விருப்பம் பகுதியில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் ஒளிபரப்ப போகுதுன்னு பார்த்துருவோமா? இவங்க நாத்தம்பட்டி பகுதியை சேர்ந்த என்ஆர் முத்துமல்லிகா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலோ பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: பண்பலையோடு உறவாடும் நேய உள்ளங்களே, நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா இடம்பெறும் அன்பு நேயரின் விருப்ப பாடல் நல்லவன்.

வாழ்வான் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் சேலம் அமானி கொண்டலம்பட்டி காட்டூர் பகுதியை சேர்ந்த கே கே கணேசன், ஜி மல்லிகா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் குடும்பமா சேர்த்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு சேர்ந்து அந்த பாடலை ரசிப்போம்.

0: தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கு.

0: தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்ய தகவல் வேணுமா? தகவல்களை அறிந்து தாராளமா விவசாயம் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான நிகழ்ச்சி தான் விவசாய அரங்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 2 மணிக்கு கேட்க தவறவே கூடாதுங்க. இன்னைக்கு கூட 2 மணிக்கு அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். அதனால தவறாம விவசாய அரங்க நிகழ்ச்சியை கேட்டு விவசாய மக்கள் பயன்பெறுங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:30 இணைந்திருக்கிறோம். நேர்கள் இனி கேட்க

0: லாம் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பல்மண் நிலையர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புரதம் எவ்வளவு தேவை, ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ இருக்குது, ஏன் நம்ம அதை சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எந்த டைமில் சாப்பிடணும், இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் விளையாடியே பார்த்துட்டு வந்து செஞ்சோம் பண்ணோம். இந்த புரதத்தில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சோர்ஸு, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது நிலக்கடலை. அதை மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. கடலையில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் கடலை நம்ம சாப்பிட்ட செஞ்சு பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 23-24 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ கடலையில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் கடலை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 50 கிலோ இருக்கிற ஒரு ஆள் 200 கிராம் கடலை எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து வேணுங்கிற புறதான் அதில் மட்டுமே கிடைச்சிருக்கு. அவ்வளோ வந்து ஒரு சத்தான ஒரு பொருள், அனைவருக்கும் பிடித்த ஒரு பொருள். அதனால வந்து கடலையை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. கடலை, அதே மாதிரி இந்த முக்கடலை, அதெல்லாம் வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் டயட்டு, இது இல்லாத அதில் வேணுங்கிற நல்ல கொழுப்புகளும் வந்து நமக்கு வேணுங்கிற அளவு நமக்கு இளைஞருக்கு செய்து பண்ணுது. இந்த இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த புரதச்சத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து நார் சத்துன்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்னு ரெண்டு வகையான ஃபைபர்ஸ் இருக்குது நமக்கு. இதில் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் தான் வந்து போயிட்டு வந்து நம்ம உடம்புல வந்து அந்த பெருங்குடல்லாம் வந்து கரையாது, அப்படியே திம்முன்னு உக்காந்துட்டு வேணுங்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து அந்த உணவில் இருக்கிற தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி செஞ்சு பண்ணி நமக்கு வந்து இந்த மலச்சிக்கலை வந்து நம்ம கிளியர் பண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் தான். இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் எது இதில் இருக்குது, காய்கறி, கீரை, இது ரெண்டுத்தில் தான் வந்து நமக்கு நிறைய இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது, அதில் வந்து பல வகைராக்களில் இருக்கிறது பூராமே வந்து இந்த தானியம் சிறுதானியத்தில் இருக்கிறதும் பல வகைராவில் இருக்கிறதும் சாலிபிள் ஃபைபர்ஸ். அது கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணிட்டு போயிடும். அது வந்து நல்லது கெட்டதுன்னு கிடையாது, பட் வந்து அதுவும் நமக்கு வந்து தேவை. பட் வந்து இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் தான் வந்து நமக்கு குடலில் ரொம்ப நேரம் தங்கியிருந்து அந்த வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால் வந்து நம்ம காய்கறி கீரைகளை வந்து நம்ம அதிக அளவில் எடுத்துக்கணும். பல வகைராக்கள் எடுத்துக்கிறத விட நம்ம காய்கறி கீரைகள் வந்து நம்ம நிறைய எடுக்கணும் செய்யணும் பண்ணு. ஏன்னா பல வகைராக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு சில இதெல்லாம் எடுக்கக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், பப்பாளி பழம் எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இந்த 3 வகையான பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீசனில் பாருங்கள் நிறைய இந்த நாகப்பழம் வரும், ஜம்பு நாகம், அது தயவுசெய்து வந்து இந்த சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய எடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது சீசனல் ஃப்ரூட்டு, ஒரு செட்டன் பீரியடில் தான் கிடைக்கும், அது வந்து நிறைய வந்து கிடைக்கிறது செய்து பண்ணுது. அதே மாதிரி இந்த ஆவாரம்பூ இருக்கும் பாருங்கள், ஆவாரம்பூ எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆவாரம்பூவை வந்து பொடி பண்ணி சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. இதை பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் நல்ல விளையாடுறையே பேசணும் செய்யணும் ஒன்று, ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அனுபவத்தில் இருக்கிறாங்க. நான் பேசுகிறேன், நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: நேரம் 1:34 இணைந்திருக்கிறோம் பண்பலையோடு. பண்பலையில் வளம் பெறும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பற்றிய விவரங்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 63-6807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. அடுத்ததா யாரு எங்கிருந்து கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. சரி, யாருன்னு தெரிஞ்சுப்போமா? இவர் வந்து கரூர் பகுதி தான் தோன்றி மலையை சேர்ந்த செல்வராஜு. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இது அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்ம பூங்குத்து நிகழ்ச்சியோட பாடல்களும். நேயர்களோட ரசனைக்கு 2 அல்லது 3 திரைப்படத்தின் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபலிக்கப்படும். ஸோ என்றைக்குமே மதியம் 2:30 மணிக்கு பூங்குத்து நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த இனிய நேரத்தில் இனிமையான பாடல்களோடு பயணம் செஞ்சிட்ருக்கோம். இவை யாவும் நேயர்களான உங்களுடைய விருப்ப பாடல்கள். ஆமாம், இது நேயர் விருப்பம் பகுதி. நேர் விருப்பம் பகுதியில் அடுத்ததாக யார் கடிதம் போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கு கூட ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யாருன்னு பார்த்துருவோம். இவங்க வந்து சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியை சேர்ந்த 3 பேர் கேட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாதன், சித்ரா, ராஜா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து. நாமும் கேட்டு மகிழ்வோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி.
4: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒலித்த அனைத்து பாடல்களுமே இனிமையாகவும் உத்வேகம் அளிக்கும் விதமாகவும் இருந்தது. இன்னைக்கு நேர் விருப்பம் பகுதியில் இடம்பெற்ற நேர்களோட விருப்ப பாடல் யார் யார் அப்படின்றத கடைசியாக ஒரு வாட்டி கேட்டுருலாமா? வத்தல்மலை பகுதியிலிருந்து சௌதாமணி, நார்த்தம்பட்டி பகுதியிலிருந்து என்ஆர் முத்துமல்லிகா, அப்புறம் சேலம் அமானிக்கொண்டலம்பட்டி காட்டூர் பகுதியை சேர்ந்த கே கே கணேசன், ஜி மல்லிகா அவங்களுடைய குடும்பமாக சேர்ந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரூர் தான்தோன்றி மலையிலிருந்து செல்வராஜ் ஒரு அழகான பாடல் கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் குளத்தூர் பகுதியை சேர்ந்த குருநாதன், சித்ரா ராஜா இவங்களும் பலே பாண்டிய படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருந்தாங்க. இவங்களுடைய ரசனைகள் அப்புறம் இவங்க கேட்டிருந்த எல்லா பாடலுக்குமே இன்னைக்கு நம்ம நேயர் விருப்பம் பகுதியை சிறப்பாக அலங்கரிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். வானொலி வழியாக பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள். நீங்களும் இந்த மாதிரி கேட்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். பாடலை கேட்க என்ன செய்யணும்? உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி பண்பலை, அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லமல்லி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். மறக்காதீங்க, நேயர் விருப்பம் பகுதியில் நாளைக்கு உங்களுடைய விருப்ப பாடலும் ஒளிபரப்பு செய்யப்படலாம். எளிதாக நிறைவு பெற்றதோ நேயர் விருப்பம் நிகழ்ச்சி பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: தமிழகத்தில் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் டிஎன் இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் டிஎன் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத் தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால் வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனிப்பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்

0: குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். எண்ணூர் வடசென்னை அனல்மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28 தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1 தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான July 23 தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2,144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 1:56.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு சின்கோனா, கோயம்புத்தூர் பகுதியில் 2 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவான குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 41 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ் செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலையாக நீலகிரி மாவட்டத்தில் 4.1 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்து பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்து பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு திண்டுக்கல், நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாக 5.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையம், கரூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. சென்னை, நுங்கம்பாக்கம், கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை விட அதிகமாக 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலை -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகின்ற 15 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவான வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 16 தேதியிலிருந்து 19 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். வருகின்ற 16 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். 17 தேதி அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. வருகின்ற 16 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். வருகின்ற 17 தேதி அன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும். வருகின்ற 15 தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வருகின்ற 17 தேதி வரை தமிழக கடலோர பகுதி மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பண்பலை பாடும் நேரம் 2 மணி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல நம்ம.

0: Volkswagen Virtus உடன் 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: பண்பலையில் தொடர்வது விவசாய அரங்கம்.
2: இந்த மீன் தொட்டிய கழுவுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.
3: என்ன மாதிரிதானே வேலையில மும்மரமா இறங்கிருக்க போலயே.
2: வாசம்பருத்தி, காலையில ஆரம்பிச்ச இந்த வேலைய இன்னும் முடிய மாட்டேங்குது.
3: நான் வேணா ஒத்தாசைக்கு வரவா?
2: உனக்கு எதுக்கு புள்ள சிரமோ, இன்னும் 2 தொட்டி தான் இருக்கு, நானே முடிச்சிடுறேன். நீ அங்க உட்காரு.
3: ஏ புள்ள மாதிரிதானே, இந்த வண்ண மீன் வளர்ப்புல நல்ல வருமானம் வருதா?
2: ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீதான் நான் அப்ப கூப்பிட்டப்ப சேர மாட்டேன்ட்ட.
3: நான் வேற டவுன்ல இருக்கேன், இதை எப்படி செய்யணும்னு தயங்கிக்கிட்டே விட்டுட்டேன்.
2: டவுன்லதான் இந்த வண்ண மீனுக்கு மவுசே, நல்ல விலைக்கு விக்கலாம்.
3: வாஸ்தவம் தான், ஆனா விவரம் தெரியாம வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறேன்.
2: செம்பருத்தி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பார்க்காம அது தோல்விய தரும்னு முன்னாடியே தீர்மானம் பண்றது சரியா இருக்காது. அந்த காரியத்துக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கிட்டு தைரியமா இறங்கி வேலையை செய்யணும், அப்பதான் எல்லாம் கை கூடும்.
3: வசனம் எல்லாம் சரிதான், விவரம் தெரிஞ்சாதானே முடிவெடுக்க முடியும். அதுக்கு என்ன வழி?
2: வழி நான் சொல்றேன், என் கூட வா.
3: மருதாணி, இது என்ன இடம்? நிறைய நிறைய வண்ண மீன்கள்லாம் இருக்கே.
2: செம்பருத்தி, இது வண்ண மீன் வளர்ப்பு பயிற்சி மையம்.
3: அப்படியா, அது சரி. இங்க யாரு என்ன தகவல் சொல்றாங்க?
4: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்குலின் வினோ அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
5: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த தொழில சிறிய பண்ண அளவிலோ இல்லது பெரிய பண்ண அளவிலோ மேற்கொள்ளலாம். ஆரம்ப காலத்துல அலங்கார மீன்கள் வந்துட்டு பொழுதுபோக்குக்காக சிறிய பாட்டில் இல்லைன்னா சிறிய கண்ணாடி தொட்டில்களை மட்டும் வளர்த்துட்டு வந்தாங்க. சோ காலப்போக்குல அதன் முக்கியத்துவத்தை அறிஞ்சு பண்ண முறைகள்ல நிறைய பெரிய அளவுல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கியத்துவம் எப்படின்னா, மிகவும் லாபம் தரக்கூடிய அலங்கார மீன் வளர்ப்பு துறையாக இன்றைக்கு விளங்கி வருகிறது. 150 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய அளவுல உலக அளவுல இந்த அலங்கார மீன் உற்பத்தி இருக்குது. இந்த தொழிலை மேற்கொள்றது ரொம்ப ஈஸியானது. இந்த தொழில முழு நேர பண்ண தொழிலாக இல்லாமல் பகுதி நேரமாகவும் நம்ம ஸ்கூல் குழந்தைகள்ல இருந்து இல்ல நம்மளுக்கு வீட்டுல இருக்கிற மகளிர் முதற்கொண்டு இந்த அலங்கார மீன் வளர்ப்பு முறையை மேற்கொள்ளலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பு முறையானது நம் வீட்டுல பின்புறத்துல சும்மா காலியான இடத்துல ஒரு தொட்டி அமைச்சோ ஈஸியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த வகை அலங்கார மீன் வளர்ப்புக்கு குறைந்தபட்சம் 2 to 3 cents நிலப்பரப்பு நம்மளுக்கு இடம் தேவை. 5 to 10 cents நிலப்பரப்புலயும் நல்ல பெரிய அளவுல மேற்கொள்ளலாம். சோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி இட வசதி எல்லாம் விட்டு நம்ம காய்கறி நம்மளுக்கு தேவையான பயிர்களை நாமளே உற்பத்தி செஞ்சு சாப்பிடற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ணி கட்டுறோம். அதே மாதிரிதான், சோ இதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பின்னாடி எல்லாம் கொஞ்சம் காலி இடம் விட்டோம்னா அந்த இடமே நம்மளுக்கு போதுமான அளவா இருக்கும் நம்ம இந்த அலங்கார மீனை உற்பத்தி செய்யறதுக்கு. தொட்டி அமைப்பு பாத்தீங்கன்னா, காலியாக உள்ள இடத்திற்கு ஏற்ற போல வண்ண மீன் தொட்டி அமைக்கணும். இந்த வண்ண மீன்கள் வளர்ப்புக்கு சிமெண்ட் தொட்டி அல்லது FRP தொட்டின்னு சொல்லுவோம், ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக் தொட்டி. சோ இந்த தொட்டியை வந்துட்டு நம்ம அமைக்கிறது மூலியமா ஈஸியான அளவுக்கு நம்ம இனப்பெருக்கம் செய்யலாம் இந்த அலங்கார மீன்களை. இந்த சிமெண்ட் தொட்டியோட அளவு எவ்வளவு இருக்கணும்னா, 3 feet விட்டோம் 2 feet உயரம் இருக்கிறதாகவோ இல்லனா 5 feet விட்டோம் 2 feet உயரம் கொண்டதாகவோ சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பெரிய மீன் விடணும்னா கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன மீன்கள்னா கொஞ்சம் சின்ன சைஸா நம்ம விட்டு வளர்க்கலாம். சோ தொட்டியோட அடிப்பகுதி நன்றாக சிமெண்ட் கலவையை கொண்டு மூடி இருக்க வேணும். தொட்டி நீர் வந்துட்டு வெளியேற தொட்டியோட அடிப்பகுதியில தொட்டியோட அளவுக்கு ஏற்ப 1.5 to 1.25 inches ஒரு இன்ச் விட்டமுள்ள ஒரு பைப்பு துண்டுகளை நம்ம நீரை வந்துட்டு வெளியேற்றத்துக்கு நம்ம வச்சுக்கணும். இந்த அமைப்புல இருந்து நீர் வெளியேற இருக்க பொருத்தப்பட்டுள்ள துண்டுகளுக்கு ஒரு மூடிய வந்துட்டு அடைக்கணும். இது மட்டும் இல்லாமல் செவ்வக தொட்டியோ இல்ல சர்க்குலர் தொட்டியோ நம்ம வந்துட்டு மீன்களோட தரத்திற்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கம்பி மற்றும் இரும்பு வலைகளையுமே நல்லா அது கூட மூடிய வந்துட்டு சரியான அளவுல நம்ம தேர்ந்தெடுக்க வேணும். தொட்டியோட அளவானது இருக்கும் இடத்திற்கு கொஞ்சம் வந்துட்டு உயரமா இருக்கிற மாதிரி அமைக்கணும். ஒரு தொட்டியோட அளவு 3 feet அகலம் 3 feet

ஆறு அடி நீளம் அப்படிங்கறது மாதிரி நிறைய நம்ம அமைக்கலாம். அதே மாதிரி நம்ம கடைகள்லயுமே இப்ப நம்மளுக்கு ஏற்றாற போல நம்ம தான் செய்யணும்னு இல்ல, அதை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிமெண்ட் தொட்டிகளையுமே சரி இல்லனா எஃப்ஆர்பி தொட்டிகளையும் சரி நம்ம வந்துட்டு விற்பனை நிலையத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தொட்டியை வந்துட்டு கட்டி ரொம்ப முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தொட்டியில நீரை நிரப்பி 7 நாட்கள் வந்துட்டு நல்ல அந்த தொட்டியோட நீருமே அப்படின்னா அனைத்து நீர்த்தர காரணிகளையும் செக் பண்ணி நம்ம வந்துட்டு நீரை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்துட்டு நிரப்பணும். 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொட்டியில நீரை நிரப்பி 4 நாட்கள் வந்து தொட்டியுள்ள நீரை வந்துட்டு வெளியேற்றாமல் அப்படியே வைக்கணும். ஸோ அதற்கு பிறகுதான் தொட்டியுள்ள நீரை நிரப்பி 1-2 நாள் கழிச்சு மீனை விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புதிய தொட்டியில உடனே நம்ம டேங்கை கட்டி உடனே தண்ணியை ஊற்றி உடனே மீன்களை இருப்பு செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தொட்டியில வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனும் இருக்காது, அதே மாதிரி மீன்களுக்கு தேவையான உயிர் உணவுகளும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காது. அதனாலதான் நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எல்லா நீர்த்தர காரணிகளையும் பார்த்து 7-10 நாட்கள் தொட்டியில வந்துட்டு நீரோட வச்சிருந்தோம்னா பயோஃபிலிம் உருவாகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மீன்களை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ தொட்டியில ஸ்டாக் பண்றப்போ 75% நீரை தான் நம்ம ஸ்டாக் பண்ணணும். அப்படியே தொட்டி நிரம்ப நிரம்ப வழிய வழிய தண்ணி வந்துட்டு தேக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு வளர்ப்புக்கேற்ற மீன் இனங்களை நம்ம வந்துட்டு தேர்வு செய்யற முறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ வண்ண மீன்களை அலங்கார மீன்கள் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன், அதே மாதிரி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன். அதோட இனப்பெருக்க முறைகள்ல குட்டியிட்டு இனப்பெருக்கிற செய்யற மீன்கள் வந்துட்டு வளர்க்கறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்துட்டு தேவையான வந்துட்டு அந்த மீன்களை வந்துட்டு கப்பி, மோலி, பிளாட்டி, வால், வவ்வால் போன்ற மீன்களை வந்துட்டு வளர்க்கலாம். ஸோ அதே போல முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன்களில் நிறைய வகை இருக்கு. இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம டேக் கேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பொன்மீன், கொய்கெண்டை, கோல்டு ஃபிஷ் நம்ம வந்துட்டு குழந்தைகள்கிட்டலாம் ரொம்ப வந்துட்டு விருப்பமான மீன். கொய்கெண்டை, சிச்லீட், ஏஞ்சல் மீன், நம்ம பார்பு, டானியோ வகைகள் எல்லாம் இதில் வளர்க்கலாம். இதுலேயும் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன் இறைகளும் ஒன்று. நம்ம விருப்பம் அல்லது கன்சியூமர் நம்ம எந்த இடத்துல இருக்கமோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைகள் பள்ளி இடமா இருந்துச்சுன்னா நல்ல இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா வளர்க்கலாம். அதே மாதிரி கப்பி மூலையும் ஈஸியாக நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்ற வகையான மீன். அதனால வணிக ரீதியில் அதிக தேவைப்படும் மீன்களை அறிஞ்சு நம்ம தேர்வை செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தொட்டியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் நீர்த்தாவரங்கள் தேவைப்படும். அலங்கார மீன் வளர்ப்பில் நீர்த்தாவரங்களில் பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீர்த்தாவரங்கள் வந்துட்டு மீன் தொட்டிகளை அழகுபடுத்துறது மட்டும் இல்லை, ஒரு மீன் வந்துட்டு இயற்கையான சூழ்நிலை அதோட வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அது கொடுக்கும். அதனால நம்ம வந்துட்டு செடிகளில் வந்துட்டு வளர்க்குறோம். முக்கியமாக நீரோட மேற்பகுதியில் வந்துட்டு மிதக்கு நீர் தாவரங்கள் ரொம்ப வந்துட்டு ரொம்ப முக்கியம். செரட்டோஃபைலம், அதே மாதிரி பாசி, இந்த மாதிரி தாவரங்கள் வந்துட்டு அலங்கார மீன் வளர்ப்பு இனப்பெருக்கத்திற்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வந்துட்டு நம்ம ஆக்சிஜனையும் இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சின்னதாக குட்டிகள் வந்துட்டு முட்டையிட்டு குட்டி பொறிக்கிறதா இருந்தாலும் சரி, குட்டி போடுற மீனாக இருந்தாலும் சரி, ஒரு மறைவிடமாகவும் இந்த தாவரங்கள் இருக்கு. அதே மாதிரி நீர் தாவரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உபகரணங்களும் ரொம்ப முக்கியம். வண்ண மீன் வளர்ப்பில் முக்கியமானது தொட்டியில் பயன்படுத்தப்படும் ஏரேட்டர், காற்று பூத்தி சொல்லுவோம், ஒரு மோட்டர். இப்போ நம்ம கடையிலேயே நம்ம ஒரு டேங்க் வாங்க போறோம்னா அதோடையே கொடுத்துருவாங்க, நம்ம காற்று புகுத்தின்னு சொல்லுவோம், ஏரேட்டர் போடணும். ஸோ அதில் பயன்படுத்துறது பிராணவாயு, டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லுவோம், அந்த அளவு வந்துட்டு அதிகரிக்கிறது. ஏன்னா அது வந்துட்டு மீன்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வலைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொட்டிக்கு அடிப்பகுதியில் வந்து நிறைய கூழாங்கல், அதே மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ எப்படி வளர்க்கலாம்னா, தொட்டிகளில் 75-80% நீர் நிரப்பி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஏற்ற மீன் வகைகளையும் நம்ம தேர்வு செஞ்சாச்சு. முட்டையிட்டு வளர்க்குற மீனா இல்லை குட்டியிட்டு வளர்க்குற மீனா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்க போகிற மீன் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா குட்டி போடுற மீனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்களை நம்ம தேர்வு செய்யலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மீனை நம்ம தேர்விடலாம். குட்டியிடும் மீன் வகைகளை வந்துட்டு 1 மாதம் வளர்ந்த குட்டிகளை கூட நம்ம வந்துட்டு கடைகளில் வாங்கியோ இல்லை மீன் வள கல்லூரிகளில் இருந்து வாங்கியோ நம்ம இருப்பு செஞ்சு 2 மாசத்துல நம்ம வந்துட்டு இனமுதிர்ச்சி அடைஞ்சலாம். ஏன்னா குட்டியிடும் மீன்கள் சீக்கிரமா இனமுதிர்ச்சி அடைஞ்சு குட்டி போட்டுரும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, இனப்பெருக்க முறைன்னா குட்டியிடும் மீன்களை வந்து தொட்டிகளில் வந்துட்டு ஆண்மீனும் பெண்மீனும் ஒன்றா இருக்கும்போது ஆண்மீனோட வந்துட்டு நம்ம விந்துப்பால் வந்துட்டு பெண் மீனுக்கு செலுத்தப்படும். ஸோ கருவுற்ற மீன்களை தனியாக பிரித்து 4 மீனுக்கு 1 ஆண்மீன் என்ற விகிதத்தில் தொட்டியில் இருப்பு செய்யணும். 1 வாரம் உணவளிச்சு வரும்போது நல்ல சத்தான உணவு அளிக்கணும். அதே மாதிரி உயிர் உணவும் அளிக்கணும். டாஃப்னியா, மொயினா, அதே மாதிரி பிளட் வார்ம்ஸ் அப்படிங்கிற உயிர் உணவையும் நம்ம அளிக்கணும். இவ்வாறு இந்த கருத்தரித்த மீன்களை ஆண்மீன் உதவியின்றி 8-10 முறை

குட்டிகளை வந்துட்டு வெளியிட்டுரும். நம்ம நல்ல சத்துள்ள உணவுகள் எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு பெண் மீனானது ஒரு 30 நாள் இடைவெளியில ஒரு முறைக்கு குட்டியில வெளியிடும். சோ இந்த இனப்பெருக்க காலத்துல ஆண் மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியிலேயே ஒரு பெண் மீனோட நம்ம விட்டு வைக்கணும். கண்டிப்பா வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியில கொடிப்பாசியை வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா குட்டியிடுற மீன்கள்ல சில மீன்கள் வந்துட்டு தான் ஏனும் மீன்களை வந்துட்டு தானே உண்ணும், கேனிபாலிசம் இயல்புடையது என்பதா இந்த குட்டிகளை மறைஞ்சு கொள்வதற்கு இப்பாசிகள் வந்துட்டு பயன்படுத்தப்படணும். பெண் மீனானது பொதுவாக இரவு நேரங்கள்ல தான் குட்டியிடும் தன்மை இருக்கும். அதே மாதிரி இனப்பெருக்க நேரம் வந்துட்டு மாலை நேரமாக நம்ம இருக்கணும். அதனால இந்த வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நீர்த்தர காரணிகளை சரியான அளவுல நம்ம பராமரிக்கணும். டெம்பரேச்சர் ஒவ்வொரு மீன்களுக்கும் மாறுபடும். அதே மாதிரி வெப்பநிலை ஒரு நம்மளுக்கு 28-32 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் 5 mg/L இல்லைன்னா 5 ppm மோர் தென் 5 ppm சொல்லலாம். அந்த ஆக்சிஜனோட கரைதிறன் தன்மையும் இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டான மாலை நேரத்திலயோ இல்ல நைட்டு நேரத்திலயோ அது குட்டிகளை ஈனும். நம்ம உடனே காலையில வந்து நம்ம வந்துட்டு கை வளைய அதாவது ஹேண்ட் நெட்னு சொல்லுவோம், அதை கொண்டு இந்த நம்ம குட்டிகள் எல்லாம் பிரிச்சு தனியா ஒரு தொட்டியில வச்சு வளர்த்தரணும். அலங்கார மீன் வளர்ப்போர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதான், ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும். இந்த முட்டையிட இனப்பெருக்கம் செய்யும் மீன் வகைகள்ல ஏதாவது 2 ஈஸியாக இனப்பெருக்கம் செய்யறது, அதாவது பொன் மீனா இருக்கட்டும் இல்ல சிச்சிரிட் வகையா இருக்கட்டும், அந்த மாதிரி மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்கள் வந்துட்டு குறைந்தது இனப்பெருக்கம் அடைய 6 மாத காலங்கள் தேவைப்படும். அதனால சோ இந்த வகை மீன்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அழுது பண்ணணும்னா, ஆண் மீன்களுக்கு 1 பெண் மீன், குட்டியிடு மீன்களுக்கு 3, பெண் மீன்களுக்கு 1 ஆண் மீன் தேவைப்படும். முட்டையிட்டு பொறிக்கும் அலங்கார மீன்களுக்கு ஆண் மீனுக்கு 1 பெண் மீன் தேவைப்படும். ஒட்டும் தன்மையுள்ள அதாவது நம்ம அத்தசிவ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த முட்டையிட்டு பொறிக்கிற இதுலயுமே அத்தசிவ் எக்ஸ் நான் அத்தசிவ் ஒட்டும் தன்மையுள்ள முட்டைகள் ஒட்டாத தன்மையுள்ள முட்டைகள் 2 முட்டையிடும் மீன் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒட்டும் தன்மையுடைய மீன்களுக்கு வந்துட்டு கேர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த முட்டை ஒட்டிக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரேட் அடிப்பாகங்களை வைக்கணும், அப்பதான் அந்த முட்டை போய் கரெக்டான அளவுல ஒட்டிக்கும். இப்ப ஏஞ்சல் ஃபிஷ்க்கா இருக்கலாம், நிறைய வந்துட்டு நம்ம செங்கல் வைக்கலாம், ஒரு ஸ்லாப் கல் வைக்கலாம், எஃப்ஆர்பி பைப் துண்டுகளை வைக்கலாம். அதே மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ்லயும் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கண்ணாடியில இதையே விட்டு வளர்க்கலாம். சோ இது எப்ப வந்துட்டு இனப்பெருக்கம் அடைஞ்ச காலத்துலன்னா அதோட வாயில வந்துட்டு பபிள்ஸ் விடும். நம்ம அப்ப வந்துட்டு பெண் மீனை வந்துட்டு இதனோட சேர்த்து இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 பிரிச்சு வச்சிடலாம். சோ இதே மாதிரி ரொம்ப இந்த போராளி மீன்கள்ல ஆண் மீன்கள் வந்துட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாவும் பெரிய துடுப்புடன் இருக்கும். பெண் மீனை விட ஆண் மீன்களுக்கு இங்க வந்துட்டு கொஞ்சம் வணிக ரீதியான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்க அதிகம். சோ இனப்பெருக்கத்துக்கு செவ்வக வடிவ சிறிய கண்ணாடி தொட்டிய வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு பயன்படுத்தலாம். போராளி இன மீன் பெருக்கத்துல வந்துட்டு ஆண் மற்றும் பெண் மீன்களை தனித்தனி தொட்டியில வச்சு எப்ப வந்துட்டு அதோட பபிள்ஸ் அதிகமா விடுகுதோ அப்ப வந்துட்டு நம்ம பெண் மீனை அதுல வந்துட்டு தொட்டியில விடலாம். ஏஞ்சல் மீன் இதை வந்து தேவதை மீனு சொல்லலாம், இதை பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதோட இனப்பெருக்கத்திற்கு 2 அடி நீளம் 1 அடி அகலம் கொண்ட கண்ணாடி தொட்டியை பயன்படுத்தலாம். சோ ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்திற்கு கண்ணாடி தொட்டிகள்ல கடப்பாக்கல் துண்டுகள், ஏன்னா அது வந்துட்டு ஒட்டக்கூடிய முட்டைகளை இடும். அதனால நம்மளுக்கு இந்த துண்டோ இல்ல செங்கல் துண்டோ அதெல்லாம் நம்ம போடலாம். ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்துல ஆண் பெண் மீன்கள் இன முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தானாக தனித்தனியா பிரிஞ்சு வாழும் தன்மையோட இருக்கும். சோ இதன் மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஆண் மீன் பெண் மீன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதற்கு ஊட்டச்சத்தான உணவு அளிச்சு நம்ம முட்டையை பொறிக்க வைக்கலாம். இந்த இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது மீன் உணவு. வளர்க்கப்படும் அலங்கார மீன்களுக்கு 25%-35% வரைக்கும் நம்மளுக்கு புரதம் கொண்ட குறுநை உணவு நம்ம தேவை, அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாம நம்மளுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுக்கு பிளட் வார்ம்ஸ் சொல்லு உயிர் உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளட் வார்ம்ஸ், ஆர்டிமியா, டாஃப்னியா இந்த மாதிரி உயிர் உணவுகளை நம்ம கொடுத்தாலும் சீக்கிரமா இந்த மீன்கள் இனப்பெருக்கம் அடையறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் ஃபீட் அதாவது 25%-35% கொண்ட குறுநை உணவும் நம்ம கொடுக்கலாம், அதோட சப்ளிமெண்டா நம்மளுக்கு இந்த உயிர் உள்ள உணவும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசி தவிடு, புண்ணாக்கு, மீன் தூள், இந்த கோதுமை தவிடு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு கடைகள்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வண்ண மீன் உயிர் உணவும் வந்துட்டு நம்மளுக்கு வெளியவும் கிடைக்கும், அதாவது ப்ராசஸ்டு இல்லைன்னா ஃப்ரீஸ்டு ஆர்டிமியா, ஃப்ரீஸ்டு பிளட் வார்ம்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிறிய முதலீடே போதுமானது. 50,000 முதல் 1,00,000 முதலீடு செஞ்சா மாத வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஒரு 3,000-5,000 வரைக்கும் நம்ம பெற முடியும்.
முடியும். அந்த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். உங்க அந்த இடத்துல நம்ம வளர்த்தோம்னா அந்த மீனை வாங்குறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இப்ப நம்ம கடை போடலாம், இப்ப பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியோ இல்ல வந்துட்டு கல்லூரிகளுக்கு முன்னாடியோ நம்ம போட்டோம்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மீன்களை பார்த்தா ஒரு ஆர்வம் வரும்.

0: வாங்குவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப ஷாப்லயும் நம்ம விற்கலாம், அந்த அலங்கார மீன் வளர்ப்பு மையத்திலயும் நம்ம போய் கொடுக்கலாம். அதே மாதிரி 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணோம்னா ஒரு 8000 10000 வரைக்கும் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமா வராது. ஒரு பண்ண ஆரம்பிச்சு 4 மாசம் கழிச்சுதான் ஒரு வண்ண மீன் வளர்ப்புல லாபம் காண முடியும். படிப்படியா அதோட வந்துட்டு குணாதிசயங்களையுமே, வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்றது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம்னா இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. அதே மாதிரி இந்த வண்ண மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப இப்ப வந்துட்டு எல்லா மக்களிடையுமே அதிகரிச்சு வருது. அதே மாதிரி பெண்கள் சுய உதவிக்குழுக்களாகவும் இணைஞ்சு மேற்கொள்ளலாம். ஏன் இதை வந்துட்டு குழந்தைகள் கூட அதை ஆர்வமா பண்றாங்க. ஸோ இந்த வண்ண மீன் வளர்ப்புக்கான பயிற்சி வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட அங்கமான கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள்ல வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப எளிமையானது மற்றும் வந்துட்டு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கு.
1: என்ன செம்பருத்தி, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: உனக்கு புரிஞ்சுதா?
3: தெளிவா புரிஞ்சது மாதிரிதானே. இப்பதான் இந்த வண்ண மீன் வளர்க்கறதுல எனக்கு தைரியம் வந்திருக்கு.
1: என்னோட சேர்ந்து நீயும் இப்ப தொழில் கூட்டாளியா மாற போற அப்படிதானே?
3: அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, இங்க நிறைய வண்ண மீன் எல்லாம் தொட்டில அழகா இருக்கு. நான் ஒரு வண்ண மீன் வாங்க போறேன்.
1: நீதான் ஒரு பண்ணையே வைக்க போறியே, அப்புறம் ஒரு மீன் எதுக்கு உனக்கு?
3: அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பணி நிறைவு செய்யறாரு, அவருக்கு கொடுக்க போறேன்.
1: நல்ல பரிசு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லிடு.

வேளாண் திட்டங்கள். பிஎம் பிரணாம் திட்டம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, டிஏபி, என்பிகே போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். பிஎம் பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில் 50% ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. பிஎம் பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்டகால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்ல வாயு உமிழ்வை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் இந்த திட்டம் மறைமுகமாக பங்களிக்கிறது.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

நேர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது பூங்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 2:31 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்குத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்குத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒழிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் முதல் திரைப்பட பாடல்கள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.
1: உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்.
2: காதலையும் கனவையும் சுமந்தவன்.
3: இப்ப எனக்கு கண்ணுக்கு தெரியாத காதலை விட கண்ணுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்.
2: நண்பர்களின் கனவுகளுக்காக வாழ்ந்தவன்.
4: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
5: நீ ஒரு கடையில போய் கணக்கு எடுத்தா மாசம் 1000-2000 தருவாடா.
2: உழைத்து அவர்களை உயர்த்தியவன்.
6: உண்மையிலேயே ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததுன்னா தனது போற பாதையை பார்க்காம சேர வேண்டிய இடத்த பாருங்க.

0: வெற்றியில் மலர்ந்த நட்பும் காதலும்.
1: காற்றிலே பாட்டு வரும்.
2: எப்படியும் இந்த ட்ரைலரை கேட்டவங்கனே நீங்கள் வந்து கணிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. இது புன்னகை தேசம் என்ற திரைப்படத்தில் இருந்து தான் பூங்கொத்து நிகழ்ச்சியோட முதல் திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்படுது. முதல் பாடலாக ஒழிக்கவரது பா விஜய் அவர்களின் பாடல் வரிகளில். கேட்டு மகிழுங்கள்.

இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அவையாவும் நட்புக்கு நிகரில்லை என்பதை மெய்ப்புக்கும் வகையில் இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். இந்த திரைப்பட பாடல்களோ உங்கள் உள்ளங்களை கவர்ந்திருக்கும். புங்குத்து நிகழ்ச்சியில் முதல் திரைப்பட பாடல்களாக ஒழிக்க இருக்கு புன்னகை தேசம் திரைப்படத்தின் பாடல்கள். முதல் பாடலே கேட்டோம், அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். கலைக்குமார் பாடல் வலிக வரிகளில் எஸ் ஏ ராஜகுமார் அவரோட இசையில் அடுத்த பாடல் ஒழிக்க வருது. இதோ அந்த பாடல்.

0: விபத்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம்
1: I love you. I have fallen in love with you.
2: This is too fast for me.
1: 2 minutes லே சொல்லியிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்கப்படுறேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன்.
0: இரண்டாயிரத்தி 2006 வெளியான வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்திலிருந்து ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது தாமரையின் பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வேட்டையாட விளையாடு என்ற திரைப்படத்தில் தாமரை பாடல் வரிகளில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் அடுத்த பாடல்

நேர்களை ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பூங்குத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கற்செவியில் கலக்கல் பாடல்கள். ஆமாங்க, கற்செவியில் கலக்கல் பாடல்கள். உங்களோட போன் எல்லாம் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னொரு முறை சொல்றேன். 0434224444 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பிவிங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். இதோ முதல் பாடலாக டக்குன்னு அனுப்பிட்டாங்க. நான் சொன்ன உடனே பாரதி சீனிவாசன் ஓமலூர் பகுதியிலிருந்து ரோஜா மலரே என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ அவருக்கான இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
5: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
6: நேரம் 3:10 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிச்சிட்டு இருக்கு. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எங்களோட நம்பரான 0434224244 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிடம் பெற்ற திரைப்படம், உங்களோட பெயர், ஊராகின டக்குன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உடனே உங்களோட பாடல் ஒழிக்க செய்கிறோம். அடுத்த பாடல் யாருங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த பாட்டை கேட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து மாணிக்கம் கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல். இதோ அவருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ அவருக்காக இந்த பாடல்.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
3: ஆனா அத எப்படி பண்ணனும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்,
3: புரிஞ்சிடுச்சு.
4: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
7: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக

0: இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
0: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
2: கானம் பாடும் எங்கள் வானம்பாடுகள் தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டரசு கொண்டிருக்கிறோம். எஸ்எம்எஸ்இல் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலை கேட்க இருக்கிறோம். கண்ணெதிரே தோன்றினால் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் யார் எங்கிருந்து கேட்கிறாங்கன்னா, தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல்.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്. കൗൺസിലിംഗ് കോൾ 2633.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: ஹலோ, யார் பேசுறது?
7: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
6: சொல்லுங்க, என்ன விஷயம்?
7: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
7: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
6: என்ன வேலை சார்?
7: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 சம்பாதிக்கலாம்.
6: ஓ, அப்படியா சார்? 50,000? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
7: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
6: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 சம்பளம் வந்துரும்ல?
7: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
6: இப்பவே அனுப்புறேன்.
8: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
9: நேரம் 3:25. கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434224440 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்பிவிங்க. கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் ஒலிக்க வருகிறது தங்கமான ராசா என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டிருக்காங்க கங்கப்பாளையம் துரை.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், உமிழி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நேரம் 1:31. இது தருமபுரி வாய்ஸ் ஒலி, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள்.

இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஒலிக்கவிருக்கிறது தனிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை கேட்டிருக்காங்க குக்கல் மலை பகுதியை சேர்ந்த ராஜேஸ்வரி ராஜேந்திரன் ஆகியோர் கேட்டிருக்கும் இந்த பாடல். இவங்கள மாதிரி நீங்களும் பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0341422444300 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இதோ தனிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த நேர்கிட்ட பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தம்பி, ஊருக்கு புதுசோ?
6: ஏன் அப்படி கேக்குறீங்க?
5: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
6: என்ன சொல்றீங்க, புரியலையே.
5: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
6: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
5: டீ எப்படி?
6: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
5: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
6: என்ன விஷயம்னா?
5: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
6: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
5: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
6: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
5: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
6: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
5: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
6: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

நேரம் 3:40. இது கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவள் வருவாளா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க இரண்டு நேயர்கள். ஈரோடு பகுதியிலிருந்து அக்பர் அவர்களும், பாலக்கோடு பகுதியிலிருந்து அன்பு அவர்களும் கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. குமாரசாமிப்பேட்டை

0: சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருது. பகல் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. மதியன் பாளையத்திலிருந்து மிஷ்ரான்.

ஒலித்தேந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் மாலை 4:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேக விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கேற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்கப்பட்டிய தொலைபேசன்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும் 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம்.
1: மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால், அதாவது வழக்கமாக வரும் நேயர்கள், 043-42 என்ற முன்னணியை போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கு பெறலாம். முதலாவதாக வருபவருக்கு 3 குறிப்புகள் வழங்கப்படும். அதை எடுத்து அவங்க வந்து அந்த விடையை சொல்ல ட்ரை பண்ணலாம்.
0: சரிங்க, எல்லாமே சொல்ல உங்க பேர் சொல்லலையே. வணக்கம் சசிகலா.
1: வணக்கம்.
0: சரிங்க,
1: சரி. நிகழ்ச்சியில வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா 7 நாட்களுக்கு ஒரு முறை தான் வந்து வரணும்.
0: கண்டிஷன், டிக்கேஷன், டெடிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க. சரிங்க, அதாவது 7 நாள், போன செவ்வாய்க்கிழமை வெற்றி பெற்ற நேயர்கள் மட்டும் இதுவரைக்கும் பங்கேற்க கூடாது. பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும்.
1: கண்டிப்பா
0: தினந்தோறும் சொல்லக்கூடிய விதிமுறைகள் நேயர்களாக பின்பற்றிட்டு வராங்க. சரிங்க, நிகழ்ச்சிக்கு போலாங்களா?
1: போலாம். முதல்ல ஒரு 3 குறிப்பு கொடுத்துடலாம்.
0: சரி, கொடுத்துருங்க.
1: கொடுத்துடலாம். இது ஒரு மலை, தமிழகத்துல இல்லாத ஒரு மலை, மிகவும் புகழ்பெற்ற ஒரு மலையா இது இருக்கு
0: அப்படின்னு கொடுத்துட்டீங்க.
1: ஆமா,
0: சரிங்க, அருமையா குறிப்பு கொடுத்தீங்க. நீங்க எல்லாம் மலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
1: நான் போயிருக்கேன். எனக்கு மலையில ட்ரெக்கிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா?
1: அதனால போயிருக்கேன்.
0: எனக்கு தெரியுது நீங்க ஒரு சாதனை பெண் பண்ணிட்டு. நேயர் ஒன்றரை பேசுறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, ஒரு மலையை பத்தி கேட்டிருந்தோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அதாவது இந்த மலையில பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. தொல்பொருள் எச்சங்கள் கொண்ட மலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மலைய ஜவ்வாது மலை என்பது தவறான பதிலுங்க. நன்றிங்க,
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
3: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, யார் எங்க பேசுறீங்க? வாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: அந்த மலையில ஒரு தெய்வ ஸ்தலம்,
0: அந்த என்ன மலைன்னு நீங்க சொல்லணும்.
3: திருப்பதி
0: என்பது தவறுங்க. நன்றி,
3: நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு
4: 1,30,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ராமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
7: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம், என்ன பண்றீங்க? யாரங்க பேசுறீங்க?
9: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
8: சந்திரசேகர், உங்களுக்கு பதில் தெரியுமா?
9: எனக்கு மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
8: எண்ணற்ற மருத்துவ தாவரங்கள் கொண்ட மலையாக இது இருக்கிறது.
9: சிறந்த மருத்துவ தாவரங்கள் கொண்ட மலை.

0: எண்ணற்ற மருத்துவ தாவரங்கள்.
1: நான் நினைக்கிறேன் கல்வராயன் மலை.
0: கல்வராயன் மலை என்பது தவறான பதில். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர், வருகை வணக்கம். வருகை வணக்கம்.
2: வணக்கம். கிராமத்திலிருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேங்க.
0: கல்யாண சுந்தரம், உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: ஐயா, ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்களா.
0: உங்களுக்கான ஒரு குறிப்பு.
3: சரிங்க.
0: சரி, இது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து ஒரு சிவன் கோயில் கூட இருக்குங்க. ஒரு சிவன் கோயில்
3: இல்லைங்கய்யா, அது ஃபர்ஸ்ட் குறிப்பாகவே கொடுத்துட்டோம். தமிழகத்தில் இல்லாத இந்த மலை.
0: சரிங்க, நன்றி. அடுத்த நேயர், வருகை வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார் எங்கிட்ட பேசுறீங்க?
4: ஈரோடு மாவட்டம் சக்தி வட்டம் படையமல்லி கிராமத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன்.
0: சரி கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: குறிப்பு சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பு. சரி, கடல் மட்டத்திலிருந்து 1501 அடி, அதாவது மீட்டர் உயரத்தில் உள்ளது. 1501 மீட்டர் உயரத்தில் உள்ளது இந்த மலை.
4: ஊட்டி மலைங்க சார்.
0: ஊட்டி மலை என்பதும் தவறுதாங்க. நன்றி. தவறு. நன்றி. அடுத்த நேயர், வருகை வணக்கம்.
3: தமிழகத்திலே அந்த மலை இல்லைன்றது குறிப்பிடத்தக்க.
0: ஆமாங்க. அடுத்த நேயர், வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா, நல்லமல்லி வட்டம் கெட்டுப்படி மாடவன் கிருஷ்ணபகவன். ஐயா
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: ஐயா, ஏழகிரி மலை. ஐயா,
0: ஏழகிரி மலையும் தவறுங்க. நன்றிங்க.
5: நன்றிங்க. நன்றிங்க ஐயா.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.

0: நேரம் மாலை 10 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 4 மணி 10 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னும் கேள்வி தான் கேட்டுருக்கோம், பதில் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கீங்க. சரி, ஒரு மலையை பற்றி கேட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாவே இருக்கிற மக்கள்னால் ஒரு சுற்றுலா இடத்த தேடி தான் போகிறாங்க, அதுவும் மலையை தேடி தான் போகிறாங்க
1: ரிலாக்ஸேஷனுக்காக.
0: ஆமாம், மேலே போய் உட்காந்துக்கிறாங்க, அப்படி வெறித்தனமாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல, அப்படி பார்க்குறதுனால மன அழுத்தம்.
1: உயர்ந்த பகுதியிலிருந்து கீழே இருக்கிற அந்த பரப்புகள்லாம் பார்க்கும்போது பசுமையாகவும், அங்கங்கே இருக்கிற வீடுகளோட தோற்றத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்.
0: என்ன நடக்குது பாருங்க, இங்கே வந்து அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு புகழ்பெற்ற இந்த மலை தாங்க, சரிங்களா. இதுல ஒரு சிவன் கோயில் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாம இன்னும் நிறைய குறிப்பெல்லாம் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1501 மீட்டர் உயரத்தில் உள்ளது இந்த மலை, சரிங்களா. தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், ஆனா இந்தியாவில தான் இருக்கு.
1: இந்தியாவில தான் இருக்கு.
0: ஆமா, அடுத்த நேர் வரவிட்ட பேசுவோம். வரக வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்க பேசுறீங்க? என்ன பேருங்கய்யா?
2: தாசம்பட்டியில இருந்து

0: சரி மாறி, இப்ப உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: ஹலோ,
0: உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: கேக்குதுங்களா?
0: ஆ சொல்லுங்க.
1: ஆ கேக்குதுங்க.
2: ம், சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா இல்ல குறிப்பு வேணுங்களா? உங்களுக்கு
1: ஒரு குறிப்பு கொடுங்க மேடம்.
2: இது வந்து பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஒரு மலைப்பகுதி.
1: காலச்சிறி மலைங்களாங்க ஐயா?
2: இல்லைங்க ஐயா, தவறான பதில். முயற்சித்தமைக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர் வருகை வணக்கம். வருகை வணக்கம்.
3: வணக்கம். ஏறுகோடு டி எம் ராஜஸ்ரீ.
0: சரி சொல்லுங்கம்மா ராஜஸ்ரீம்மா, உங்களுக்கு பதில் தெரியும்.
3: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: மேலும் ஒரு குறிப்பா? பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோயில் கூட இந்த மலையில இருக்கு.
3: அது வந்து மகேந்திரகிரி மலைங்களா?
0: மகேந்திரகிரி மலைங்களா? எங்க இருக்குது இந்த மகேந்திரகிரி மலை? என்ன பாடல் வேணும்?
2: சரிங்க, நம்ம ஒரு மலையை பத்தி கேட்டோம். ரொம்ப அருமையா பதில சொல்லிட்டு பரிசு பாடலும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏரிகோடிப்பட்டியை சேர்ந்த எம் ராஜேஸ்வரி.
0: மலையை வந்து ஏன் கேட்டோம்? மகேந்திரகிரி மலை அப்படின்னு ஏன் கேட்டு நீங்க கேக்குறீங்க கிட்ட? ஒரு போர்க்கப்பல் இந்திய நாட்டை வந்து தயாரிக்கிறாங்க, அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்துல கூட ஒரு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் நாட்டுக்கு அறிவிச்சாங்க இல்லைங்களா? ஆமா, நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த பேர் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒடிசாவில் இருக்கிற மகேந்திரகிரி மலை. சரிங்களா, அந்த மலையோட உயரமும் அதனுடைய எண்ணற்ற தொழில்பொருள் ஆராய்ச்சிகள், அதில் மலையோட விரிவாக்கம், இதெல்லாம் அதனுடைய புகழ்ந்து பாராட்டி தான் அந்த மகேந்திரகிரி அந்த மலையோட பேரை அந்த போர்க்கப்பலுக்கு வச்சுருக்காங்க. அது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது, ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. சரிங்களா, இதே மாதிரி மலை நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்குது, மகேந்திரகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு
2: மாவட்டத்தில் இருக்கு.
0: ஆமாம், ராமாயணத்தில் சம்மந்தப்பட்ட மலையாகவும் இது இருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற மலை அப்படி சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இம்மலையை பல்லுயிர் பெருக்க பகுதியாக
2: அறிவிச்சிருக்கு.
0: ஆமாம், அறிவிச்சாங்க. அப்படியெல்லாம் ஒரு புகழ்பெற்ற மலையாக ஒரு INS மகேந்திரகிரி போர்க்கப்பலுக்கு அந்த பெயர் வைக்க காரணமாக இருந்தது இந்த மலை தான். அதை தான் அதை பற்றி தான் கேட்டிருந்தேன். அருமையாக பதில் சொல்லிட்டாங்க. அவளுக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாம். அதற்கு முன்பாக
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
9: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500 84 8020.
11: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தருமபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
12: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
13: மெடிக்கல் லேபரேட்டரி technology, fire technology and safety, chemical engineering, computer engineering, mechanical engineering, electrical and electronic engineering, electronics and communication engineering, civil engineering போன்ற courses தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: The Kaveri Polytechnic College, மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
14: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
15: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
15: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
17: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
18: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
17: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
19: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
20: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
21: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
22: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
23: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500 84 8020.

0: நேரம் மாலை 4:26. இது தருமபுரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.6. இணைந்திருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் விழாக்கள். சசிகலா
1: சொல்லுங்க.
0: முதல் கேள்வியா,

0: ஒரு மலையை பற்றி கேட்டோன்னா அற்புதமாக பதில் சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட தயாராக இருக்கு,
1: கண்டிப்பாக
0: நீங்களும் தயாராக இருக்கீங்க,
1: இருக்கேன்.
0: ஓட்டப்பந்தய வீராங்கனை குறிப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் வேகமாகவும் இருக்கீங்க, சரிங்களா? நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட பேசலாங்களா?
1: பேசலாம்.
0: வருகை வணக்கம்.
2: மாலையினி வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டு கோபால். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் கோபால். வாங்க, ஏன் இந்த தாமதம்?
2: ஒரு சிம்மோட ஆக்டிவேஷன் போட்டுருந்தேன்.
0: அப்படியா, சரி சரி. உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள்
2: கொடுங்க
1: ஐயா. இது ஒரு பஞ்சாயத்து கிராமம்,

0: மாத்தி ஸ்டேட்ல அடுத்தவங்களுக்குதான் சொல்லுவீங்க. ஏன்னா மூணு குறிப்பு எனக்கு வந்துருச்சு.
1: மூணு குறிப்பு சொல்லிட்டோம். ஆமா ஆமா.
0: அத சரி, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? அடுத்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்க.
2: நன்றி
1: நன்றி.
0: ஓகே,
1: நல்ல மனசுப்பா.
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன் ஐயா.
1: சரிங்க துரைசாமி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பு
3: தருவோம். குறிப்பு கொடுங்க.
1: சரிங்கய்யா, இது பசுமையான தோற்றத்துடன் ஒரு ரெண்டு மாவட்டங்களை இணைக்கும் பாலமாக இருக்கு இந்த கிராமம். நன்றிங்க. நன்றி.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக என் பாட்டு எஸ் பாட்டு. நேரம் மாலை 4:30.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
6: பிரபார் ஐயாவுக்கும் சசிகலா மேடத்துக்கும் முன்னரை வணக்கம் சொல்லுவது கிருஷ்ணகிரி மாவட்டம் புகழையாபேட்டை ரகுபதி ஐயா.
1: சரிங்க ரகுபதி ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா? பஞ்சாயத்து கிராமம் அந்த கிராமத்தோட முக்கிய வருவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான் இருக்கு. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார் இங்க இருந்து?
7: நான் அந்தியூர் அரிசி கடைக்காரர்.
1: உங்க பேர் மட்டும் சரியா கேக்கலங்க. அந்தியூர் அப்படின்றது மட்டும் தெளிவா கேடுச்சு.
7: அந்தியூர் அரிசி கடைக்காரர் தேவராஜ்.
1: சரிங்க தேவராஜன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? விடை சொல்லாமே கணிப்பு இருக்குங்களா? சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு தமிழ்நாட்டுலதான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. ஆமா,
7: சரியான விடை தெரியவில்லை மேடம்.
1: நன்றிங்க ஐயா. நன்றி.

0: இணைப்பிலினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், இங்கிருந்து?
1: பாலக்கோட்டிலிருந்து அன்பு பேசுறேன்.
0: சரிங்க அன்பு, நீங்க குறிப்புகள்லாம் கேட்டீங்களா, அப்படியே சொல்றீங்களா, எப்படி இன்னொரு குறிப்பு தரட்டுங்களா?
1: இது தமிழ்நாட்டில் தான் இருக்குங்களா?
0: ஆமா, இது தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
1: உள்ளாடா கிராமம்.
0: உள்ளாடா கிராமம் எப்படிங்க ஐயா சொல்றீங்க?
1: ஏதோ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அதுதான்ற மாதிரி தெரிஞ்சது.
0: இல்லைங்கய்யா, முயற்சி மிக்க நன்றி, தவறான பதில்.
1: நன்றி நன்றி.
0: இனிப்பிள்ளை அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க சார், குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? சொல்லுங்க. இல்லைங்கய்யா, தவறான பதில், முயற்சித்தமைக்கு நன்றி. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்வது யார் இங்கிருந்து?
2: நேச்சேரி எல்லார் சுப்பிரமணியம்மா.
0: சரிங்க ஐயா, கேட்டீங்களா குறிப்புகள்லாம், விடை தெரியுமா?
2: கேட்டுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, விடை சொல்லாமே.

0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பேரவைகளை பத்தி சண்முக, விவசாயம் கால்நடை பத்தி ஒரு கிராமத்தை பத்தி பேசுறீங்க
2: ஐயா?
0: ஆமாங்க.
2: அந்த
1: ஒரு குறிப்பு ஐயா.
2: ஓகேங்கய்யா. அந்த கிராமத்தோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயமும் கால்நடை வளர்ப்புன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போ விவசாயம் பண்ணணும்னா தண்ணி ரொம்ப தேவைப்படும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஆறு நிறைஞ்ச கிராமம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக
1: சொல்லணும்னா
2: ஆ சொல்லுங்க.
1: பூம்பாறைன்னு வருது மேடம்.
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி மிக்க
1: நன்றி. நன்றி மேடம்.
2: இணைப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இருவருக்கும்
2: உங்க பேர் சொல்லுங்கய்யா. உங்க பேரு, உங்க ஊர். சரிங்க முத்தையா. கேட்டிங்களா குறிப்புகள்லாம், விடை சொல்லாமே? சரிங்க. உங்களுக்கான குறிப்பு, இந்த கிராமம் வந்து காவேரி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். ஆமா. நன்றிங்க. நன்றி. இணைப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. சரிங்க முனியப்பனையா, குறிப்புகள் கேட்டிங்களா, பதில் சொல்லாமே?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
2: உங்களுக்கான குறிப்பு, தமிழ்நாட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு.
3: தஞ்சாவூர்.
2: இல்லைங்கய்யா, நாங்கள் ஒரு பஞ்சாயத்து கிராமத்தை பற்றி கேட்டுட்ருக்கோம். சரிங்க, இணைப்பில் இணைந்த மிக்க நன்றி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட நான்காம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: மேடம் வணக்கம்.
2: வணக்கம். சொல்பவர் யாருங்கிறது?
1: போச்சம்பள்ளியிலிருந்து பிரகாஷ் மேடம் சார். உங்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கங்க.
2: சரிங்க. என் குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கு மேலும் குறிப்பு வேணுங்களா?
1: ஒரே ஒரு குறிப்பு மேடம்.
2: சரிங்க. உங்களுக்கான குறிப்பு, இயற்கையான காயல்கள் நிறைந்த பகுதி. தண்ணினாவே அங்கே காயல்கள் கண்டிப்பாக இருக்கும். அங்கே இயற்கையான காயல்கள் அதிகமாக இருக்கு. அங்கங்கே
1: இந்த காவேரி கரையோரம் பக்கம் வரணுங்களா மேடம்?
2: ஆ, காவேரி கரையில் தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. சொல்லுங்க
1: பாருங்க மேடம். சரியா தவிர பாருங்க மேடம். பெண்ணாங்கன் பக்கம் இருக்கிற நெருப்பு இருக்கிறா மேடம்?
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி மிக்க நன்றி.
1: வாய்ப்பு நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறீங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். வணக்கம்.
6: சரிங்க. மாஞ்சோலை கிராமம்.
2: மாஞ்சோலை கிராமம் எப்படி சொல்றீங்க?
6: அந்த நீங்க கொடுத்த பஞ்சாயத்து கிராமம் குறிப்பு கொடுத்தீங்கல்ல மேடம்?
2: ஆமா.
6: திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு.
2: இல்லைங்கம்மா, தவறான பதில். முயற்சி தப்பிங்க. நன்றி.
6: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
2: உங்களுக்கான குறிப்பு, இந்த பஞ்சாயத்துல இருக்கிற அதிகபட்ச மக்கள் தொகை 9,000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். இது ஒரு கிராம பஞ்சாயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி மிக்க நன்றி.
0: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: சரிங்க. இது ஒரு சுற்றுலா தலம், பசுமையான தோற்றத்திற்கு பெயர் பெற்ற ஒரு பஞ்சாயத்து கிராமம். ஆமா, ஆண்டு முழுவதும் அங்க பசுமையாவே காணப்படும்.
7: கோட்டையூர்.
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். முயற்சி மிக்க நன்றி.
7: நன்றி.

0: சரிங்க. ஒரு எளிமையான ஒரு கிராமம் தான்,
1: ஆமாம்
0: எல்லாரும் அறியப்படக்கூடிய ஒரு ஊர் தான்.
1: ஆமாம்,
0: ரொம்ப சிந்திக்கலாம் தேவையில்லை, மேலோட்டமாக பார்த்தவனே அந்த
1: பதில் கண்டிப்பாக வந்துடும். அதுவும் நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட ஒரு இடம்
0: தான். நீங்களும் போயிருக்கலாம், நான் கூட அந்த ஊருக்கு போயிருக்கிறேன்.
1: கண்டிப்பாக
0: நேயர் கூட போயிருக்கலாம்,
1: கண்டிப்பாக போயிருக்கலாம்,
0: அந்த இடத்துல கூட இருக்கலாம்,
1: இருக்கலாம்,
0: எல்லாமே இருக்கலாம். சரிங்களா, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: பசுமல்லிருந்து குமார் பேசுறாங்க. நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நலங்கய்யா, சொல்லுங்கய்யா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: ஐயா, ஒகேனக்கல்ங்கய்யா.
0: ஒகேனக்கல் இல்லைங்க,
1: தவறுங்க, தவறான பதில்.
0: நன்றி.
2: ஆ, நன்றி,
1: நன்றி. நான் கூட நீங்கள் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டீங்க ஆன்சரை அப்படின்னு நினச்சேன்.
0: சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கங்க, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்த சாமிங்க.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? சரிங்கய்யா, இங்க வந்து ரம்மியமான படகு சவாரிகளுக்கு பெயர் பெற்ற ஒரு கிராமம்.
3: என்ன
0: ஊரு சொல்லுங்க?
1: சரி, ஓகே,
0: என்ன ஊரு சொல்ல வந்தீங்க?
1: சொல்ல வந்தது சொல்லிருங்க. என்ன ஊரு சொல்ல வந்தீங்க, நீங்க என்ன நினைச்சீங்க அதை சொல்லுங்க.
4: குடாதப்பட்டியிலிருந்து முருகேசன் சார்.
1: சரிங்கய்யா, குறிப்புகள்லாம்
4: கேட்டீங்களா?
1: சொல்லுங்க, ஏதாவது முயற்சி பண்ணுங்க.
4: புலாம்பட்டி கிராமம் மேம்.
1: எப்படிங்கய்யா, எப்படி கண்டுபிடிச்சீங்க, எங்கிருந்து வந்தீங்க? சேலம்ல இருக்கறதுனால ஈஸியா சொல்லிட்டீங்க.
4: நீங்க சொன்ன குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சேன்
1: மேம்.
0: சரி, உங்க பேர் என்னங்கய்யா?
4: முருகேசன்.
0: முருகேசன், சேலமா?
4: கூட்டாத்தப்பட்டி சார், சேலம் மாவட்டம் கூட்டாத்தப்பட்டி.
1: ஆமா,
0: சரி, இருக்கட்டுங்க. சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கீங்க நீங்க, அத பத்தின தகவல்கள் கூட உங்களுக்கு தரலாம்.
4: இல்லங்க மேம், இது வந்து வில்லேஜ் மேம் இது.
1: நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். நாம முதன் முதலியா ஒரு கேள்வி கேட்டோம், மலைய பத்தி ஒரு கேள்வி கேட்டோம். மலையேற்றம் அப்புறம் சுற்றுலா தலம், ஆன்மீக தலமாகவும் ஆன்மீக தலங்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாகவும் இருந்துச்சு இல்லைங்களா? சரி, அதோட நிறுத்தினா எப்படி, இன்னும் ஒரு சுற்றுலா தலம் நம்ம நேயர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றுலா தலத்தை பற்றியும் சொல்லலாம் தான் இந்த பூலாம்பட்டி அப்படின்ற கிராமத்தை பற்றி எடுத்தோம். இந்த கிராமம் எதுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, பல்வேறு திரைப்படங்கள் வந்து இங்கே வந்து ஷூட்டிங் செஞ்சுருக்காங்க, திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அதை ப்ளே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ராசுக்குட்டி படத்தில் வர சீன்ஸு, பவுனு பவுனு தான் அப்படின்ற படத்தில் வர சீன்ஸு, அப்புறம் முத்துகை, சாமுண்டி, தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சில திரைப்படங்களில் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க.
0: அது மட்டும் போயிருக்கீங்களா?
1: ஆ, போயிருக்கனே.
0: சரிங்க.
1: அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. ஈரோடில் இருக்கிற நெருஞ்சிப்பேட்டையும் சேலத்தில் இருக்கிற பூலாப்பட்டின்ற கிராமத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படகு சவாரிகளுக்கு ஃபேமஸான ஒரு ஊர். இதே போன்ற ஒரு காட்சி தருமபுரிக்கும் சேலத்துக்கும் இருக்குது, எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: நாகமரை இருக்கு,
1: நாகமரை இருக்கு, அந்த மாதிரி தான் பூலாப்பட்டி. அந்த
0: பண்ணமாடி அப்படினு சொன்னா ஒரு கோட்டையூர் பரிசல் தர ஒன்னு இருக்கு.
1: ஆமா,
0: சரி, மூணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு ஏரியா தான்.
1: ஆமா, நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் அங்கே சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு வாங்க நேயர்களே. உங்களுக்காக ஒரு சுற்றுலாத்தலம் தான் இது.
0: அருமையாக சொல்லிட்டீங்க, நேயரும் அழகாக சொல்லிட்டாரு, அவர் கேட்ட பாடல் இதுவும்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்.
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: ஏக பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸில் வாசனை கரரிகள் தர்மபுரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்ச்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் Go 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர மாலை 4:51. இது தருமபுரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7. வேலை எந்திருக்கோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. சசிகலா, இதுவரை 2 கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். 2 கேள்விக்கும் நேயர்கள் அழகாக பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு கேள்வி எங்கிட்ட தயாராக இருக்கு. நீங்கள் தயாரா?
1: நானும் தயார். தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன் என்ன கேள்வி எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு.
0: இணையப்பிள்ளை இணையம் நேயர் வருக வணக்கம். சரிங்க, முதல் 3 குறிப்பு நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ஒரு உயிரினம் தான். சரிங்களா, சூரிய வெளிச்சம் இல்லாத இடங்களில் இது வந்து வாழும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா மிகவும் மெதுவாக வளரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உயிரினம், மிகவும் மெதுவாக வளரக்கூடியது, சூரிய வெளிச்சம் இல்லாத இடங்களில் இது அதிகமாக வாழும். சரிங்களா, இதுதான்
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
4: நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வருகை வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் கடத்துக்குட்டை சிவகாமி ஐயா.
4: சரி, சொல்லுங்கம்மா, என்ன உயிரினம் இது?
5: கடல்
4: பகுதியில் வாழக்கூடியது.
5: கடல் வாழ்றதா?
4: ஆமா.
5: சூரிய ஒளிச்சு ஆறனா நான் பட்டு பூச்சி சொல்லலாம்ங்கய்யா?
4: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு.
5: நன்றிங்க.
4: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
7: நான் தோகலாம்பட்டில கிருஷ்ணன் பேசுறேன், தருமபுரி மாவட்டம்.
6: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு தரலாங்களா?
7: ஆ சார், சொல்லுங்கள் சார, சொல்லுங்கள்.
6: சரிங்க, இது வந்து வட அட்லாண்டிக் பகுதிகளில் பெருங்கடல்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம்.
7: அப்படிங்களா?
6: ஆமாம்.
7: அப்படின்னா காட்டு பன்றி?
6: இல்லைங்கய்யா, கடலில் வாழக்கூடியது.
4: தவறு. நன்றி.
7: அப்படிங்களா? சரி சரி, நன்றி.
4: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: தவறான பதில், ஆனா கிட்டத்தட்ட சொல்லி நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆகணும்.
4: அதுக்கு ஒரு பேர் இருக்கு. தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம். யார், இங்க இருந்து?
7: சரி, வைத்தியநாதபுரம் பேசுறேன்.
6: ரொம்ப மெதுவா பேசுறீங்களே.
7: இல்ல, கொஞ்சம் வேகமா பேசுறீங்களா?
6: சத்தமா சத்தமா பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
7: மேச்சேரி வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன்.
6: சரிங்கய்யா. குறிப்புகள்?
7: இது எப்படி நாய் மாதிரி இருக்குமா?
4: அது மாதிரி இருக்காங்க.
6: இல்லைங்கய்யா, கடல்ல வாழக்கூடிய உயிரினம் மீன்னு சொல்லுங்க. இது ஒரு மீன் வகை.
7: நான் ஒப்போமா அப்படினு சொல்ல நினைச்சேன்.
6: இல்லைங்கய்யா, தவறான பதில். மேச்சேரிக்கு நன்றி. நன்றி.
4: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம்.
4: சொல்லுங்க.
6: சரிங்கய்யா.
8: இது கடல்ல வாழக்கூடிய ஒரு?
4: ஆமா.
8: ஆமைங்களா?
4: இல்லைங்க, ஆமை இல்ல. தவறு. நன்றி. நன்றி. சரிங்க, நெறிவு பகுதியில் நம்ம வந்துட்டோம்.
6: ஆமா.
4: சரிங்க, 1 சென்டிமீட்டர் வருடத்துக்கு 1 சென்டிமீட்டர் மட்டுமே வளரக்கூடியது, கடல் பகுதியில் வாழக்கூடியது, நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் இனப்பெருக்க முதிர்ச்சியை இது பெறுகின்றன. சரிங்களா, அட்லாண்டிக் பெருங்கடலில் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 1000 கிலோ எடையை கொண்ட உயிரினம் கடலின் ஆழமான பகுதியில் வாழ்வதால் மனிதர்களுக்கு ஏதும் இதனால் அச்சுறுத்தல் ஏற்படுவதில்லை. இது 13 அடி முதல் 16 அடி வரை வளரக்கூடியது. இது ஆண் உயிரினத்தை விட பெண் உயிரினம் பெரியது. சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்களில் காணப்படும். சரிங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மேலோட்டமாக எல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சா, உலகின் மிக நீண்ட ஆயுள் கொண்ட முதுகெலும்புள்ள உயிரினம் கிரீன்லாந்து சுறா. சரிங்களா, கிரீன்லாந்து சுறா என்பதான் சரியான பதில். ஒரு சொன்னாங்க மீன் வகையை சார்ந்ததான் அப்படின்னு சொன்னாங்க, வேற ஒருத்தர் சொன்னாங்க முதுகல் உள்ள உயிரினம் வேற பேர் சொன்னாங்க, ஆனால் கிரீன்லாந்து சொல்லாதான் இது வந்து சரியான பதில். சரிங்களா?
6: சூப்பர்.
4: சரி, கொடுத்துட்டாங்க. நிறைவு உத்தரவையில் வந்துட்டால் நேயருக்காக ஒரு பாடல்.

0: நேயர்களே, ஒளித்தேர்ந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈ ஏ பிரபாகரன் மற்றும்
1: சசிகலா கிருஷ்ணன்.

ஹலோ மக்களே, நான் உங்க பூஜா வைத்தியநாத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. எப்பவும் இணைந்து இருங்கள்.

நேயர்கள் கேட்டு ரசிக்கிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். ஆமாங்க, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பிரியம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரர்கள் தர்மபுரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமே அணுக.

0: கோம் டிஎன்சி அப்ளை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மாலை தென்றலில் அடுத்த பாடல் கல்லூரி வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி.
7: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தினந்தோறும் என்ற திரைப்படத்திலிருந்து.

உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: திருச்சி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை

0: 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தென்றலி நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் மாலை 5:30, தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் இதை கேடு. மாலை தென்றல்ல அடுத்த பாடல் என்னுயிர் நீதானே என்ற திரைப்படத்திலிருந்து.
2: ஜனவரி நிலவே நலம் தானா,

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500 8420.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
11: மாலை தென்றலில் அடுத்த பாடல் மூவேந்தர் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனை ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.

0: கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல். மற்றொரு அழகிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி கவியரசி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இன்றைய தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோவில் தரிசனத்தை கேட்கவிருக்கிறோம். இத்திருக்கோவிலானது சிவாலயமாகும். இச்சிவாலயத்தின் மூலவர் காரணீஸ்வரர், தாயார் சொர்ணாம்பிகை. சுற்று பிரகாரத்தில் சௌந்தரீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி சன்னதியும் உள்ளது. தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் ஒன்றாகவும் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் விளங்குகிறது சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். காமதேனும் எனும் தெய்வ பசுவினை தேவேந்திரனிடம் இருந்து பெற்ற வசிஷ்ட முனிவர் தான் பூஜை செய்யும் போது இடையூறு செய்ததாக கருதி அதனை காட்டு பசுவாக மாற்றிவிட்டார். இதனை அறிந்த தேவேந்திரன் இந்த பகுதியை மலையால் குளிர வைத்து சோலையாக்கி சிவனை நோக்கி லிங்க பிரதிஷ்டை செய்த காமதேனு பசுவை மீட்டார். இதனால் இப்பகுதி திருக்காரணி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இந்திரன், மால், அயன் ஆகியோருக்கு தனிச்சன்னதியும், சிவ சைதன்ய முனிவரும், ஆதண்ட சக்கரவர்த்தியும், குருலிங்க சுவாமி முதலிய சிவத்தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளதாக இத்தல வரலாறு கூறுகிறது. இச்சிவாலயம் தென் திசையில் ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது. இந்த ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் பத்திரகிரியார், பட்டினத்தார் சிலைகள் அழகாக சிதை அமைக்கப்பட்டுள்ளது. இச்சிவாலயத்தின் மூலவரான காரணீஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகிலேயே சொர்ணாம்பிகை அம்மன் தனிச்சன்னதியாக அருள் பாலிக்கின்றார். உள் சுற்று பிரகாரத்தில் 63 நாயன்மார்களும், தட்சிணாமூர்த்தியும், திருமால், சண்டிகேஸ்வரர், துர்கை, பைரவர் சன்னதிகளும் தனிச்சன்னதியாக அமைந்துள்ளது. வெளி சுற்று பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும், இடதுபுறம் வள்ளி, தேவயானை, முருகனும் இருக்கின்றனர். வேதகிரீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்க திருமேனியும், திரிபுர சுந்தரி என்ற அம்மனும் வெளிச்சுற்றில் தனிச்சன்னதிகளாக அருள் பாலிக்கின்றார்கள். சனீஸ்வரர், பழனி முருகன், ஆஞ்சநேயர், நவகிரகங்கள், வீரபத்திரன் ஆகியோர் தனிச்சன்னதியாக அருள் பாலிக்கின்றனர். வீரபத்திரன் சன்னதி கோபுரத்தில் தக்ஷன் ஆட்டு தலையுடன் காட்சி அளிக்கின்றார். இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் 8 திருநாள் ஆன திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இக்கோவிலின் திருக்குள நுழைவா

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்மாழை பொழுதின் 6:10 இசையோடு ஒரு பயணம் செய்யவிருக்கிறோம். இசை மின்னல் நிகழ்ச்சியில்

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ராம் என்ற திரைப்படத்திலிருந்து ஸ்னேகன் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். இதோ அந்த பாடல் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல் இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கவனம் தேவைங்க, கவனம் தேவை. வாழ்க்கை பயணத்தை போலவே சாலை பயணத்திலையும் கவனம் தேவை. இது எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க உதவிடும். இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தீர்கள் என்றால் தலைக்கவசம் கட்டாயம் அணிந்து போங்க. அதே மாதிரி 4 சக்கர வாகன ஓட்டிகள் இருக்கை பட்டைய அணிய மறந்துடாதீங்க என்றும் நேயர்களின் அக்கறையில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அந்திசாயும் அழகான வேளையில் நாம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இசை மின்னல்களின் ஒவ்வொரு பாடல்களாய். அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது புன்னகை பூவே என்ற திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியின் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு இனிய பாடல் கேட்டு மகிழ்வோம் நேயர்களே.

0: 2493-6156.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
4: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
4: கான்டாக்ட் 9524936156.
5: பட்டய கலப்பும் பாடல்களோட இசைமின்னல் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒழிக்கக்கூடிய பாடல் உள்ளம் கொள்ளை போகுதே என்ற திரைப்படத்திலிருந்து இசையமைச்சிருக்காரு கார்த்திக் ராஜா, மற்றும் பாடலுக்கு வரிகள் தந்திருக்காரு விஜய் அவர்கள். அவர்களுடைய பாடலை கேட்டு மகிழ்வோம் நாமும்.

நேர்களை அளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: நேர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள

0: அவர்கள் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 11 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14 முதல் 20 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது.

0: நாட்டிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் மாலை 6:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி இனி கேட்கலாம்.
2: அறிவிப்புகள்.
1: வேலை காத்திருக்கு வேலை வாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி தினைகளை அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலை வாய்ப்பு செய்தியாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பிரிவுகளில் மொத்தம் 1626 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிளஸ் டூ, ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிகாம். வயது வரம்பு 18-24 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/7/2026. மேலவர்களுக்கு iocl.com/apprenticeships என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக தூத்துக்குடியில் உள்ள வஉசி துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள பைலட் பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 50 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. முகவரி த செக்ரட்டரி, விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ், ஹார்பர் எஸ்டேட், தூத்துக்குடி, 62-80-04, தமிழ்நாடு என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/7/2026. மேலவர்களுக்கு vocport.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக இந்திய ரயில்வேயில் காலியிடலுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் மொத்தம் 119 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு. வயது 20-33 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு. மருத்துவ சோதனை, சான்றிதழ், சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணமாக ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. மேலவர்களுக்கு rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக இஸ்ரோ விண்வெளி மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னீஷியன் பிரிவில் 9 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 7 இடங்களும், சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பிரிவில் 5 இடங்களும், டிராபட்ஸ்மேன் பிரிவில் 2 இடங்களும், நூலக உதவியாளர் பணியில் 1 இடங்கள் உட்பட மொத்தம் 26 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி. வயது வரம்பு 18-35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026. மேலவர்களுக்கு isro.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக பொதுத்துறை வங்கிகளின் ப்ரொபஷனரி ஆபீசர் பணிக்கு தேர்வு அறிவிப்பை IPPS தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் பரோடா வங்கியில் 1900 இடங்களும், கனரா வங்கியில் 1500 இடங்களும், மகாராஷ்டிரா வங்கியில் 1100 இடங்களும், ஐஓபி வங்கியில் 550 இடங்களும், பிஎன்பி வங்கியில் 504 இடங்களும், பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 500 இடங்களும், சென்ட்ரல் வங்கியில் 500 இடங்களும், பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியில் 161 இடங்கள் என மொத்தம் 6715 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு. வயது வரம்பு 20-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதை தவிர ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் பணிக்கு தேர்வு அறிவிப்பை IPPS வெளியிட்டுள்ளது. ஐடியில் 301 இடங்களும், வேளாண் அதிகாரியில் 190 இடங்களும், சட்டத்தில் 105 இடங்களும், ராஜ்பாஷாவில் 89 இடங்களும், HR பணியில் 60 இடங்கள் என மொத்தம் 745 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, BL, BB, PVSC, MBA. வயது வரம்பு 20-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். மற்றவை இரண்டு தேர்வுக்கும் பொதுவாக உள்ளது.

முறை பிரிமிலரி மெயின் தேர்வு நேர்முக தேர்வு தேர்வு மையம் சென்னை கோவை மதுரை திருநெல்வேலி உட்பட 14 இடங்கள் விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் ₹850 எஸ்சிஎஸ்டி பிரிவினர் கட்டணமாக ₹175 விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/7/2026 மேலும் இவர்களுக்கு ibbs.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம் நிறைவு பெற்றது வேலை காத்திருக்க நிகழ்ச்சி

0: நேரமான 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை கேட்கலாம். வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்துக்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 41.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 18 மற்றும் 19ஆம் தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 20ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவு இது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதியில் இன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15 மற்றும் 16ஆம் தேதியில் எச்சரிக்கை ஏதுமில்லை. 17 மற்றும் 18ஆம் தேதியில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15 மற்றும் 16ஆம் தேதியில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. 16 மற்றும் 18ஆம் தேதியில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். நேரம் மாலை 6:50.
1: நேயர்கள், அடுத்ததாக கேட்கலாம் அறிவிப்புகள்.

0: முதலாவதாக தருமபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி வரும் ஜூலை 15ஆம் தேதி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தருமபுரி குடும்பநல செயலகத்தின் புள்ளியியல் உதவியாளர் திருமதி அம்பிகா அவர்கள் விடுத்துள்ள செய்தி.
1: உலக மக்கள் தொகை தினம் குறித்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 அன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. 1987 ஜூலை 11 நாள் உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது. ஐக்கிய நாடுகள் சபை அனைத்து மக்களும் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை உணரும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதியை உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளுடன் இந்த உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும் திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும் கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளியை பேணுவோம் என்பதாகும். இதன் பொருள் ஹெல்தி டைமிங் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன். அதாவது பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் போதுமான கால இடைவெளியை பேணுதல் தாய்க்கும் சேய்க்கும் நலன் என்பதாகும். இந்த வருடம் நமது தருமபுரி மாவட்ட ஆட்சியரகத்தில் ஜூலை 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் விழிப்புணர்வு பேரணி துவக்கி வைக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை அனைத்து மக்களும் உணரும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகள் ஆட்சியரகத்தில் நடைபெற உள்ளன. மேலும் ஆண் மற்றும் பெண்களுக்கான குடும்பநல அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாம்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற உள்ளன. இந்த முகாம்களை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.
0: அடுத்ததாக, அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற உள்ளதால் தகுதி வாய்ந்த 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +1 +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றோர் பெறாதோர் தொழில் பயிற்சியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வயது வரம்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பம்சங்கள் மாதம் ₹750 உதவித்தொகையும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000 இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியன வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ளோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தொலைபேசி எண்கள் தருமபுரியில் உள் ள 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூரை சேர்ந்தோர் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலத்தை சேர்ந்தோர் 70 10 86 52 77 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் நடத்தும் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி. இப்பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி துவங்கும் நாள் இம்மாதம் 16ஆம் தேதியாகும். இப்பயிற்சிக்கு விண்ணப்பிப்போரின் கவனத்திற்கு வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். வகுப்பு நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை நடைபெறும். இப்பயிற்சி காலத்தில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் காலை சிற்றுன்றி மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். நடப்பு ஆண்டில் டிப்ளமோ மற்றும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி மற்றும் அரசு சான்றிதழும் வழங்கப்படும். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல், மாற்று சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 3, பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகியன தேவைப்படும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, கிறிஸ்துவ தேவாலய பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள். 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட கிறிஸ்துவ தேவாலய பணியாளர்கள் கிறிஸ்துவ நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து அரசின் நலத்திட்ட உதவிகளான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல் ஆகிய நலத்திட்ட உதவிகளை பெற விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க www.cwb.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். மேலும் விவரம்

0: ங்களுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். கோவலன் கொல்லப்பட்டவுடன் நீதி கேட்டு மதுரை வீதிகளிலே சென்று மன்னனிடத்திலே பேசி அவன் தான் தவறளித்தோன்பதை உணர்ந்து தன் உயிரை நீக்க அவனுடைய மனைவியும் மறைந்து போக அதையெல்லாம் பார்த்த கண்ணகி தீத்தெய்வத்தை ஏவினால் எரிமுகம் திறந்தது. ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது, காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன. தீத்தெய்வத்தை நோக்கி இந்நகர் பற்றி எரியட்டும் என்று சொல்ல மதுரை அன்றைக்கு பற்றி எரிந்தது. இதில் இளங்கோடிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், அவன் நீதி தவறினான் என்பதால் செங்கோல் வளைந்தது, ஆனால் அவன் தன் உயிரை நீத்தான் என்று சொன்னபோது அந்த வளைந்த செங்கோல் கூட நிமிர்ந்து பெருமை பெற்றது என்பது போல இந்த உலகம் கருதிற்று.
5: நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள், அருகே நிமிர்த்தி விட்டீர்கள்.
4: அப்படிப்பட்ட சூழலில் ஆசான், பெருங்கனி, அரகலத்து அந்தனர், காவிதி, மந்திர கிணக்கர், தம்மொடு கோயில் மாக்கள் மகளிரும் ஓவிய சுற்றத்து உரையவிந்திருப்ப காலோர் வாதுவர் கடுந்தேர் ஊர்ணர் வாய்வாள் மரவர் மயங்கினர் மெலிந்து கோமகன் கோயில் கொற்ற வாயில் தீமுகம் கண்டு தாம் விடை கொள்ள அந்த அரண்மனையில் இருந்த அத்தனை தொழில் செய்யும் ஏவல் மாக்களும் மற்றவரும் பெண்டிரும் குதிரை ஓட்டினரும் யானைப்பாகர்களும் மற்றவர்களும் தீப்பற்றியும் நகரை பார்த்து திகைத்து நின்றனர். விரைந்து வெளியில் செல்லும் வழியை தேடினர். அதேபோல அந்நகரத்தில் இருந்த நால்வகை பூதங்கள், ஆதி பூதமும் அரச பூதமும் வணிக பூதமும் வேளாண் பூதமும் கோமுறை பிழைத்த நகரில் இந்நகர் தீமுறை உண்பது ஓர் திறன் உண்டு என்பது ஆம் முறையாக அறிந்தன மாதலின் யாம் முறை போவது இயல்பன்றோ என கொங்கை குறித்த கொற்றனங்கை முன் நாற்பால பூதமும் பார்ப்பெயர் பெயர அந்த பூதங்களெல்லாம் இனிமேல் இந்த நகரை நாம் காக்க வேண்டிய அவசியமில்லை, தீத்தெய்வம் பற்றி கொண்டது என்று சொல்லிவிட்டு அவை புறப்பட்டன. தெருக்கள் எரிந்தன, விலங்கினும் ஓடின, இளம் காதலரும் தாயும் புதல்வரும் மற்றவர்களும் மதையை விட்டு விலகிச் சென்றனர். நடனமாதர்கள் வருந்திருந்தனர், மாலைகள் ஓய்ந்து கிடந்தன. அப்படி ஒருபுறம் தீப்பற்றி எரிய உயிர் தப்ப விலங்கினங்கள், மனிதர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், காதலர்கள், திருமணமான கன்னியர் என்று அத்தனை பேரும் தீயில் மாண்டும் தெருவில் ஓடியுமாக இருந்தபோது அந்த நகரத்தை காத்து வந்த மதுராபுரி தெய்வம் கண்ணகியின் முன்னே தோன்றிற்று. காதலர் கெடுத்த நோயெடு உளங்கலன்று ஊதுலை குறிகின் உயிர்த்தனல் உயிர்த்து மறுகிடை மறுகும் கவலையிற்கவலும் இயங்கலும் இயங்கும் மயங்கலும் மயங்கும் ஆரங்கர் உற்ற வீரபத்தினி முன் கொந்தளல் வெம்மை கூர் எரி பொறால் வந்து தோன்றினல் மதுராபதி. அந்த மதுராபுரி தெய்வம் கண்ணகியினுடைய முன்னே வந்து தோன்றுகிறது. அப்படி தோன்றுகின்ற அந்த செய்தியை ஒரு வெண்பா மூலமாக இளங்கவடிகள் மிக அருமையாக சொல்கிறார். வெண்பா, மாமகளும் நாமகளும் மாமையுடன் செற்றுகுந்த கோமகளும் தாம்படைத்த கொற்றத்தால் நாம முதுரா முளைகுரைத்தால் முன்னரே வந்தால் மதுராபதி என்னும் மாது. மார்பகத்திலே ஒன்று இழந்தவளாகிய அவள் முன்னே அந்த மதுராபுரி தெய்வம் வந்து விளக்கம் கூறுவதற்காக தோன்றி நின்றது என்று இளங்கோடிகள் இந்த காதையை சொல்லும்போது எப்படி மதுரை நகர் பற்றியறிந்ததென்றும் அப்படி பற்றியறிந்தபோது அங்கிருந்த மக்களின் நிலை என்ன என்றும், இருந்தவையெல்லாம் மறைந்து போயின ஆனால் தெய்வம் மட்டும் தோன்றி கண்ணகியிடத்திலே இப்படி நிகழும் என்கின்ற செய்தியை விவரித்து

0: கூறுகின்ற காட்சியை மிக அருமையாக உருவப்படுத்தி காட்டுகின்றார் இளங்கோவடிகள். மதுரை எரிந்தது, மதுராபுரி தெய்வம் வந்தது, கண்ணகியை பார்த்து பேசிற்று. சரி, நீ அடுத்ததாக என்ன நிகழிருக்கிறது? சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தின் 23வது காதையாகிய கட்டுரை காதை மூலமாக நாம் பல செய்திகளை பார்க்கிறோம். அத்தோடு சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை காண்டம் நிறைவுகிறது. தொடர்ந்து வஞ்சிக் காண்டத்தையும் காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேரம் இரவு 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சி. இனிமையான பாடல்களை காற்றலையில் கேட்கும் நேரம் இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது ஜே ஜே என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சேலம்,
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேரம் இரவு 7:06. நகைத்தரை இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர ஒளித்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார்.
2: நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார்.
3: மதிப்பு கூடுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
2: வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
4: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியாக கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டை ஃபிக்ஸடாக போயிட்டு இருக்கு.
2: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
5: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். வந்து ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40-லேருந்து ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன்.
2: ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
6: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால் அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஃபிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போக போறோம். இவங்களுக்கு ஃபிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க.
2: சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025 ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜாஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார்.
7: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயர்

0: இந்திய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் தேர்வு குழுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர் சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம், வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார்.

0: உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட நான்கு இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 3,35,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்கற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக

0: வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வணக்கம். நேரம் 7:25. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பண்பலையில் தொடர்கிறது வயல்வெளி.
5: வயல்வெளி

0: என்னப்பா ராமசாமி, நல்லா இருக்கியா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே பாக்க முடியறதுல முன்ன மாதிரி. இப்போ
1: எங்க மாடசாமி, நீ நல்லா இருக்கியா? வேலை வேலைன்னு அப்படியே ஓடிட்டு இருக்க வேண்டியதான்.
0: என்னப்பா பண்றது, நம்மள மாதிரி விவசாயிங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்க முடியும், மத்தவங்களையும் நல்லா வச்சுக்க முடியும்.
1: சரி, என்ன எந்த பக்கம்?
0: இல்ல, நீ புதுசா ஏதோ ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து கால்நடை எல்லாம் வளர்க்கறன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் சரி, எப்படி பண்ற என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: ரைட்டுதான், நான் ஏதோ ஒரு வகையான HFO ஏதோ ஒன்று வாங்கலாம்னு நினைச்சேன். இதுல ரெண்டு, அதுல ரெண்டு, இதுல ரெண்டுன்னு சொல்லி எல்லாம் கலந்து வாங்கிட்டேன். அது எப்படி வளர்த்துறது, என்ன மாதிரி வளர்த்துறது, என்ன தீவன பில்லு போடுறது, எப்படி கொட்டை காமிக்கிறது அப்படின்றது தெரியாத அப்படி முடிச்சிருக்கிறேன். நல்ல வேலை நீ இந்த வழிய வந்த.
0: நீ கவலைப்படாத ராமசாமி, இதுக்காக தான் நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில கால்நடை வளர்ப்பு பத்தின அனுபவங்களை நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்துக்குட்பட்ட ஈச்சப்படி கிராமத்தை சேர்ந்த மோகன்குமார் அவர்கள் நிறைய தகவல்களை தர இருக்காங்க. நம்மள மாதிரி அனுபவம் வாய்ந்த விவசாயி, அதனால அவர் சொல்ற தகவல்களை தான் கேட்டினா உனக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ராமசாமி,
1: இதோ மாடசாமி, உடனே ரேடியோ பட்டி ஆன் பண்றேன்.

இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் ஈச்சப்பாடி என் மோகன்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஈ ஏ பிரபாகரன்.

0: வணக்கம் நேயர்களே. வணக்கம் மோகன்குமார்.
1: ஐயா வணக்கங்க.
0: கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. கால்நடை என்பது விவசாயிகளுக்கு உற்ற தோழன். கால்நடை நமக்கு தோழனமா, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழனாகவும் ஒரு சிறு குடும்பத்துக்கு வருவாய் வரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்குது. விவசாயத்தோடு சேர்த்து கால்நடை வளர்ப்பு தான் முக்கிய பங்காற்றுது. கால்நடை என்ன சொன்னோமே, ஆடு மாடு கோழி மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விவசாயி கை கொடுக்க விஷயமா இருக்குது. சரி, கால்நடை சொல்லும் போது எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
1: ஏன், நம்மகிட்ட ஒரு 6 மாடு இருக்குது.
0: பிரதான தொழிலே விவசாயம் தான், மாடு பார்த்துக்கிறது தான்.
1: ஆமாங்க ஐயா, விவசாயம் தான். என்னுடைய அப்பா தாத்தா விவசாய வழியாக போகிற விவசாயம் தாங்கய்யா.
0: சரி.

0: மாடுன்னு சொன்னீங்களே, அந்த மாடு என்ன ரகங்க?
1: ஐயா, ஹெச்எஃப்ல ரெண்டு மாடு, கிராஸ் ரெண்டு மாடு, நாட்டு மாடு ரெண்டு மாடு, மொத்தம் ஆறு மாடு வச்சுக்கிறேன் ஐயா.
0: ஆறு மாடு வச்சுருங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: ஏன் இப்படி வகை வகையாக மாற்றி வச்சு ஒரே மாதிரி வகையை வச்சுருக்கலாம்ல?
1: பால் ஊற்றுறதுக்கு நாலு மாடுங்க ஐயா, நம்ம வீட்டு யூஸுக்கு, ஏர் ஓட்டுறதுக்கு, உழுவுறதுக்கு, அதுக்கு இதுக்குங்க நம்மளுக்கு நாட்டு மாடு ஒரு ரெண்டு மாடுங்க ஐயா, அதனால் அப்படி மாற்றி கலந்து வச்சுக்கிறேங்க ஐயா.
0: மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. பாலுக்கும் சரி, நிலத்துக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, தனித்தனியாக மாடு வச்சுருக்கீங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. இப்போ மாடு பராமரிப்பு தான் ரொம்ப முக்கிய விஷயமா இருக்குது. நம்ம காட்டையும் பார்த்து

0: மாட்டி மாட்டி வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. பாலுக்கும் சரி, நிலத்துக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, தனித்தனியாக மாடு வச்சுருக்கீங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. இப்போ மாடு பராமரிப்பு தான் ரொம்ப முக்கிய விஷயமா இருக்குது. நம்ம காட்டையும் பார்த்துட்டு மாட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது கூடுதல் விழிப்புணர்வு இந்த மாடு மேலே தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மாட்டுக்கான கொட்டகை அமைப்புலாம் எப்படி அமைச்சிருக்கீங்க நீங்கள்?
1: ஐயா, 52 to 21 போட்டுக்கிறேங்க ஐயா. நம்மளது 6 மாடு இருக்கிறதுனால அதே நம்மளுக்கு போதுமான இதுக்கு சரியாக போயிடுது. 10 ஆடு கோழிங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அந்த பனிக்காலம் மழை காலம் இந்தமாரி பிரச்சனைலாம் வரதுனால மாட்டுக்கு நம்மளை வந்து நாம் எப்படி இருக்கிறோமோ அதேமாரி மாட்டையும் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க. அதனால போட்டு வச்சுக்கிறோம்.

0: சிலனா பார்த்தா மரத்து நிலையில் கட்டுறது, அங்கேயும் வச்சுருப்பாங்க, ஒரு முறையற்ற முறையில் இருக்காது, சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும்போது. அப்படிலாம் கொட்டை வந்து சரியாக இல்லைன்னா மாட்டுக்கு எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுங்க
1: ஐயா? நாம் அப்படியே இந்த மண்ணில் கட்டுறது, மழை காலத்தில் அப்படியே ஈரத்தில் கட்டுறது, மடி நோய், காய்ச்சல், இந்தமாரி பல வகையான நோய்கள் வந்து மாட்டுக்கு வருது. காய்ச்சல் வந்துடுது, அடமலைக்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே விட்டு காய்ச்சல் வந்துடுது. அதே இடத்துல கட்டினாலும் அந்த கோமியம் தண்ணிங்க அதெல்லாம் அப்படி கலந்து இருக்கிறதுனால மாட்டுக்கு மடி நோயும் வர ஆரம்பிச்சுக்குது. அதனால் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு ஷெட்டு போட்டு நம்மளுக்கு தார நல்லா காரைகள் போட்டு மாட்டுக்கு எந்தமாரி நல்லா நாம் எப்படி சுத்தபத்தமாக இருக்கிறோமோ அதேமாரி மாட்டும் நல்லா இருக்கணும். அதனால் அந்த வகையில் நாங்கள் வச்சு பார்த்துக்குறோங்க.
0: இப்போ மடி நோய் தான் ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது. நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் சொல்லி நம்ம உடல்நிலைக்கு தீர்வு காண்றோம். ஆனால் மாடுன்றது வாயில் ஒரு ஜீவன். இந்த மடி நோயோ எந்த நோயும் ஏற்படும்போ அதனால் வெளிப்படுத்த முடியாத சிம்டம்ஸை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது மடி நோய் ஏற்பட்டால் அது எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துங்க மாட்டுக்கு?
1: ஐயா, மாட்டுக்கு மடி நோய் வந்துட்டால் அதோடைய மடிகளெல்லாம் நல்லா காம்புகள்லாம் வீங்கிருது, மாடு வந்து நல்லா ஓரளவுக்கு சோர்ந்து போயிடுது. அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ நாம் ஒன்று டாக்டருக்கு அணுகிறோம். டாக்டர் கால்நடை பராமரிப்பு டாக்டருக்கு அணுகி அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன மருந்துகள் போடணும், எந்தமாரி எடுத்தால் அது நல்லா இருக்கும், அதை விட்டு வேறு ஏதோ பிரச்சனை வருதோ அது உடனே சீக்கிரம் ரெடியாயிருமா என்னங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்தமாரி மருந்து மெடிசன்லாம் போடுறீங்க.
0: சரிங்க, எதன் வழியாக ஏற்படுது இந்த மடி நோய் வந்து எப்படி ஏற்படுது?
1: ஐயா, சுத்த பத்தம் இல்லாத காரணம், நம்ம கட்டுற இடங்கள் நல்ல தண்ணிகள் ஈரம் அந்தமாரி இதில் கட்டுறதுனால அந்தமாரி பிரச்சனைகள் வருதுங்க ஐயா.
0: மடியின் வழியாக மடி வந்து தரையில் படும்போது தரையில் இருக்கிற கிருமி வந்து மடி வழியாக போய் அது கூட வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி மடி நோய் ஏற்படுது சில காரணம் சொல்லுவாங்க. சரி, இப்போ உணவு முறைன்னு பார்க்கும்போது மனிதருக்கே தேர்ந்தெடுத்த உணவு தான் தரோம், சரிங்களா? அப்போ வாயிலாம் சின்னும்போது அது ஒன்று பார்த்து பார்த்து தான் உணவு முறை கொடுக்கணும். சிலர்னா சாப்பாடு கொடுக்குறாங்க, சில தேவையற்ற உணவு கொடுக்குறாங்க. மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உணவு முறை எப்படிங்க? எது கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாதுங்க
1: ஐயா? மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு, தீவனம், தவிடு, மக்காசோளம் அரைச்சி இந்தமாரி வகையான வந்து தாளிக்கு போடலாங்க ஐயா. அதை விட்டுட்டு நம்ம இந்த குழம்பு, எண்ணெய் வகைகள், சாப்பாடு இந்தமாரிலாம் வந்து மாட்டுக்கு போடக்கூடாது.
0: சாப்பாடுனா கொடுக்குறாங்க, சில இதெல்லாம் ஊற்றுறாங்க, அதெல்லாம் என்ன பிரச்சனை ஏற்படும்?
1: சாப்பாடு வந்து சரியான ஜீரணம் ஆகாது. எண்ணெய் ஆயில் போட்டுங்கிற மாரி நம்ம விசேத்து செய்கிறக்கூடிய குழம்புகள் அதெல்லாம் ஊற்றுறாங்க இல்லையா, ஃபுல்லாக போய் உள்ளே பூரா ஆயிலாக பூரா எண்ணெயாக குடலில் போக ஃபார்ம் வரதுனால அதோட ஜீரண சக்தி ஆகிறதில்ல, அது மாட்டுக்கே பெரிய இழப்பாக ஏற்படுது. அதனால் அந்தமாரி இது பண்ணாமல் வெறும் சாப்பாடாக இருந்தால் தண்ணி இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு வெறும் தண்ணியை ஊற்றி கூசா, தவிடு, புண்ணாக்கு இந்த மூணும் போட்டு வச்சோம்னா ஒரு தலை தண்ணி எந்த மாடும் அதனாலும் குடிக்குங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது, மாடு ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பாடு போகிறது ரொம்ப சிரமம்.
0: ஒவ்வொரு உடல் உறுப்பையும் நாம் கண்காணிக்கிறோம், மாட்டோட மடியை கண்காணிக்கிறோம், மூக்கை கண்காணிப்போம், கண், கொம்புலேருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கும் போது இந்த கால்கள், இந்த காலுக்கெல்லாம் சில போது இதில் ஆட அடிக்கிறாங்க, அந்த மாதிரி எதுக்கு பயன்படுறாங்க? இன்றைக்கி இந்த காலெலாம் எப்படி பராமரிப்பீங்க மாட்டோட காலெலாம்?
1: மாட்டோட கால் அதிகமாக இப்போ முன்ன மாரிலாம் பிரச்சனை இல்லைங்க. நாட்டு மாட்டுக்கு வந்து காலங்கள் வந்து பாதம் வந்து அடிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. மீதி இருக்கிற மாட்டுக்கு சிந்து மாட்டுங்கெல்லாம் அந்தமாரி பராமரிப்பு இல்லை.
0: நாட்டு மாடு மட்டும்தான் லாடு அடிக்கிறது,
1: அடிக்கிறோம். மற்றதெல்லாம் வந்து நார்மலாக அதோட எந்த பாதம் வரதில்லை, அந்த சேரு இந்தமாரி அடமலைக்கு விட்டால் தான் அந்த புண்ணுங்க அந்தமாரி வரும். மற்றபடி அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் நம்ம பார்க்கறது பிடிக்கிறது கட்டங்க குச்சி முள் இந்தமாரி இல்லாத இடத்துல நல்லா நீட்டை நம்ம பார்த்து கட்டிக்கிட்டுன்னா அந்தமாரி பிரச்சனை எதுவும் வராமல் நம்ம கொஞ்சம் சுத்தமாக பராமரிப்பு பார்த்து பண்ணிக்கலாம்.
0: ஆரம்பிங்க. இப்போ சொன்னீங்க இந்த நாட்டு மாடுக்கு மட்டும் ஏன் லாடு அடிக்கிறீங்க, மற்ற மாடுகளும் அடிக்கும்போது இது மட்டும் ஏன் அடிக்கிறீங்க?
1: ஐயா, அது நிறைய உழைக்குது. நம்ம எப்படி சொல்லலாம், காரு, காடு ஓட்டுறதுக்கு, காடு உழுவுறதுக்கு இந்தமாரி இதுக்கெல்லாம் வந்து நாட்டு மாடு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்.

0: அதனால் அதுக்கு வந்து பாதங்களுக்கு வந்து அடித்து ஆகணும் அதிகமாக இது தேவைப்படுறதுனால, மற்றபடி தேவையில்லை.
1: சரி, இப்போ இதுக்கான கன்று ஈன்று முறைன்னு அது கன்றெல்லாம் போட்டிருக்கு. கன்று பண்ணும்போது இதை கண்காணிக்கும் முறை அதெல்லாம் எப்படி பராமரிப்பீங்க? கன்று காலங்களில் மாடு
0: மாடு வந்து 9 மாதம் ஒரு டைம் கன்று போடுதுங்க, 10 மாதம் வச்சுக்கலாங்க. கன்று போட்ட பின்னாடி அதுக்கு பராமரிப்புங்கிறது வந்து நல்லா நாம் எப்படி ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி, அதுக்கு ஆரோக்கியமாகங்கிறத மாரி தான் தண்ணி கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 5-20 நாள், 1 மாதத்துக்கே வந்து அதுக்கு தகுந்த மாரி தான் கொடுக்கணும். நாம் வெளியில் கிடைக்கிற தண்ணிங்க, அந்தமாரி விசேஷத்தில் கிடைக்கிற தண்ணிங்க, இந்தமாரி தண்ணிகள் நம்ம ஊற்றக்கூடாது. அது ஒரு மாதத்துக்கு வந்து அதோட ஜீரண சக்திக்கோ நல்லதுக்கோ கெட்டதோ பாலுக்கோ உண்டான பிரச்சனை ஏற்படும் காரணத்தினால அந்தமாரி பண்ணாமல் பூசா தவிடு இந்தமாரி இதுங்களை போட்டு புண்ணாக்கு இந்தமாரி போட்டு நாம் தண்ணி காட்டுவீங்க.
1: சினைக்காலங்களாம் அதை எப்படி பராமரிப்பீங்க? சினைக்காலம்னா பால் உரத்தெல்லாம் எப்படி இருக்கும்? பால்லாம் சுத்தமாக வராது, அந்த மடியெல்லாம் எப்படி கண்காணிப்பேன் சினைக்காலங்களில்? அதனோட உணவு முறையெல்லாம் எப்படி?
0: அதோடைய உணவு காலங்கள் வந்து சென்ட்ரல் காலங்களில் அதுக்கு வந்து நல்ல பச்சை தட்டு, ஒரு வேளை காஞ்ச தட்டு, சோளம், தீவனத்தட்டு, இந்தமாரி நெல்லம்பில்லு, அரித்தாள், அரிப்புல், இந்தமாரி வகையான இதெல்லாம் போடுவோங்க. சென்ட்ரலில் பால் பீசாத டைமில் பச்சை புல்லு ப்ளஸ்ஸு அரித்தாள் நெல்லம்பில்லு என்ன நம்மக்கிட்ட இருக்கோ, நம்ம காட்டில் அப்போ என்ன வெள்ளாமல் வச்சிருமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோங்க. அப்படி இல்லைனா சோளத்தட்டும் தீவனத்தட்டும் கம்பல்சரி, அது டெய்லியும்
1: காட்டில் போட்டு தீவனத்தட்டுலாம் போட்டிருக்கீங்களா?
0: ஆ, போட்டுக்கிறேங்க.
1: எவ்வளோ போட்டுருங்க தீவனத்தட்டு?
0: ஒரு ஏக்கரா போட்டிருக்கு.
1: 1 ஏக்கருக்கு தீவனத்தட்டு விட்டீங்க?
0: ஆமாங்க.
1: பெரும்பாலும் மற்ற எந்த பயிரும் போட மாட்டுக்குண்டான தீவனத்தட்டு மட்டும் போட்டு மாடு மட்டும் பார்த்துட்ருக்கீங்க?
0: ஆமாங்க.
1: தீவனத்தட்டு அதுக்கு போகிறதுல எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
0: ஏன் நம்மளுக்கு பக்கத்து காட்டில் கிடைக்கிது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நல்ல நம்ம இந்த தட்டு ஆகும் ஆகாதுங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அந்த தட்டில் பிடிச்சிக்கிற தட்டு வாங்கிட்டு வந்து வெட்டி அவங்ககிட்ட சொல்லி 1-2 செரவு 1 செரவு விட்டு வச்சுருந்து அதுக்கு நம்ம கட் பண்ணி கிளியர் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேங்க.
1: அதுக்கான நீர் அமைப்புலாம் எப்படி தட்டுக்கலாம்?
0: தட்டுக்கு நீர் அமைப்பு கிணறு இருக்குது, போர் இருக்குது, அதை வச்சு சமாளிச்சுக்கிறேங்க. நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தண்ணிக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வரத்து நல்லா இருக்குது, 60% இருக்குது, அதனால் அது சமாளிச்சிருக்கு.
1: இப்போ பால் கறக்கும் முறை அப்படின்னு சொன்னி, 6 மாடு வச்சுருக்கும்போது இப்போ நான் கையிலே கறந்துங்களா இல்லை ஏதாவது மிஷின் ஏதாவது வச்சுருக்கீங்களா?
0: ஏன் கையிலே தான் கறந்துக்கிறோம். நம்ம மற்றபடி மிஷினு இந்த மாதிரிலாம் எதுங்கிறது இல்லை. சுழற்சி முறையில் பேசுனதால நம்மளுக்கு எப்பயும் 2 மாடு பால் பீசாகும், 4 மாடு பால் பீசும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கையிலே பீசுகிறோம், நான், அம்மா, மாமா இருக்கிறாரு. அதனால் பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அது ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மிஷினு போடாமல் நாம் கையிலே கறந்துக்கிறோங்க. ஐயா
1: கையிலே கறந்துக்கிறீங்க? சரி, அது வேறு மிஷின் வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி. இப்போ பால் வந்து 4 மாடு ஒரு பால் கறந்து சொன்னீங்க, காலையில் எத்தனை லிட்டரு வருதுங்க?
0: ஒவ்வொரு மாடு காலையில் 6 லிட்ரு, 8 லிட்ரு, 7 லிட்ரு, 9 லிட்ரு இந்தமாரி.
1: இப்போ எப்படி எப்படி சொசைட்டி ஊற்றுறீங்களா இல்லை கடைக்கு ஊற்றுறீங்களா?
0: நீங்கள் நாம் ஆரோக்கியாவுக்கு ஊற்றுறோம்.
1: அங்கே ஊற்றுறீங்க. சரிங்களா, பாலோட தரத்தை பார்த்து தான் சொசைட்டிலையும் சரி எங்கேயுமே வாங்குவாங்க. அந்த தரத்தை வந்து எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க? அப்படியே எடுத்து ஊற்றுறீங்களா இதை கலக்குறீங்களா என்ன பண்ணுறீங்க? தரம் அளவுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: ஐயா அதுக்கு தான் நம்ம தீவனம் போடுறோம். தீவனம் மாட்டுக்கு உண்டான தேவையான சத்துக்கு உண்டான அது நாம் போடுறோம். அது போட்டு ஒவ்வொரு மாட்டும் நல்லா நம்மளுக்கு பாலோடைய தன்மை கெட்டிய தன்மை வருது. இது ஒரு மாட்டில் கொஞ்சம் கம்மியாகவும் வரும். நம்ம வந்து எல்லா மாடும் எல்லாம் ஒரே மாதிரியெல்லாம் வராது. ஒரு மாட்டில் நல்லா வரும் பால் கெட்டியாக, அதோடைய தரம் கொஞ்சம் சேர்ந்து வரும், ஒரு இதில் கம்மியாக வரும். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அவங்க எடுத்துக்குவாங்க.
1: இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவருக்கு மாதிரி கால்நடை மருத்துவர் அப்படின்னு இருக்காரு. சரி, இப்போ ஈச்சப்பாடின்னு சொல்கிறீங்க, பக்கத்தில் என்ன ஊர்லாம் இருப்போம் கால்நடை மருத்துவர்னு இருக்காங்க. சரி, அப்போ எந்தெந்த நேரங்களும் கால்நடை மருத்துவரோட உதவி தேவைப்படுது மாடு வளர்க்கும் போது?
0: மாடு வளர்க்குறப்ப மழை காலங்கள், திடீர்னு இந்த வெயில் காலங்கள், இந்தமாரி டைமில் திடீர்னு மாட்டுக்கு வரக்கூடிய நோவுகள் டைமில் வந்து அதுவாக வரும். நம்மளுக்கு இந்த கொரோனா காலங்கிற மாதிரி பரவுற மாதிரி அது ஒரு மாட்டுக்கு உண்டான காலங்க டைமில் அது ஒரு நோய்கள் பரவும். அதுக்கு தகுந்தமாரி நம்ம முன்னெச்சரிக்கை தடுப்பூசிகள் இதெல்லாம் போட்டு மாட்டை நம்ம அதுக்கு தகுந்தமாரி பராமரிப்பு பண்ணிக்கணும். அந்தமாரி டைமில் மாட்டை வெளியிலேயோ வேறு எங்கேயோ கொண்டு போய் பக்கத்தில் கட்டுறதோ இந்தமாரி இதெல்லாம் இல்லாமல் அந்த மாட்டை வந்து

0: நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுமாரி பார்த்துக்கிட்டா மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அதிலேருந்து தவிர்த்து நம்ம நல்லபடியாக மாட்டை பார்த்துக்கலாம்.
1: எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வெளியில் சொல்கிறோம், மாட்டுக்கு வந்து எந்த நோய் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனுடைய அறிகுறி பார்த்து தான் கண்டுபிடிப்பீங்க. எந்த மாதிரி அறிகுறியை வச்சு இந்த மாட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க?
0: மாடு நல்லா சோர்ந்துருங்க ஐயா, நல்லா சோர்ந்து போய் இருக்கும் மூஞ்ச உடைக்க. நல்லா நம்ம ஆட்டி வைக்கிற குழந்தைங்க இருக்கிற மாதிரி நல்லா மாடுங்க வந்து நல்லா வாலாட்டாது, நல்லா மேவு எடுக்காது, நல்லா தண்ணி குடிக்காது, படுத்தா எந்திரிக்காது, அந்தமாரி இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி குழந்தைங்கள பார்த்துக்கிறோமோ அதேமாரி டெய்லியும் மாட்டை காலையிலையும் சாயங்காலமும் கட்டுறப்போ அதுக்கு அது என்ன பண்ணுது, நல்லா மேயுதா, தண்ணி குடிக்குதா, என்ன அதோடைய நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மாட்டை நம்ம அப்பப்போ பராமரிப்புங்கிறத டெய்லியும் கண்ணால் ரெண்டு நேரமும் பார்க்கணுங்க.
1: மாட்டுக்கு தீவனம் கொடுத்துருங்க. சில மாடெல்லாம் அதிக அளவுக்கு அதிகமான தீவனம் கொடுக்கும், இதை சாப்பிடும். சில மாதிரிலாம் குறைவாக சாப்பிடும். இப்படி மாட்டுக்கு அதிக அளவு தீவனம் கொடுக்கறதுனால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுதா? பால் தான் நிறையா சுரக்குமா, அது எப்படிங்க? அதிக தீவனம் சாப்பிட்றதும் குறைவான தீவனம் சாப்பிட்றதும்
0: அப்படிங்களாம் இல்லைங்கய்யா. அதிக தீவனம் கொடுக்கறதுனால பால் எல்லாம் அதிகமாக வரப்போகிறதில்ல. அதாவது மாட்டோடைய தன்மை வந்து ஆடுங்க மாரி, அது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். மாடுமே வந்து எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்குமே தவிர, அது வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்ம போட்டாலுமே அதோடய பிள்ளை எடுத்துருக்காது. ஏதோ இப்போ ஆறு மாடு இருக்குன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு சாப்பிட்லாம் அதிகமாக, மீதி வந்து நார்மலாக நம்ம என்ன போடுறோமோ அவ்வளோதான் அது சாப்பிடும். அதோடய தன்மை என்னவோ பால் என்ன கொடுக்குமோ அதுதான் கொடுக்கும். நம்ம பிடிச்சி மேய்க்கிறதுனாலையோ இந்தமாரி பண்ணுறதுனால ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் சேர்ந்து கொடுக்கலாம். பொலிங்கல்ல நம்ம இயற்கையாக பிடிச்சி மேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அந்தமாரி இதில் வேணுந்தால் பால் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் சேர்ந்து வருவீங்க. மற்றபடி தட்டு நார்மல், அதுக்கு என்ன தேவையோ அதோட வயிற்றுக்கு அதை நம்ம அதுதாங்கய்யா.
1: பால் வந்து நீங்கள் கறந்துடுறீங்க, கறந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வீட்டில் வச்சுருக்கலாம், எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் அங்கே ஆரோக்கியத்தில் ஊற்றுறதோ இல்லை சொசைட்டியில் ஊற்றுறதோ எவ்வளோ நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிக்கணும் பால் கறந்து?
0: ஏன் மாட்டுக்குன்னா நம்ம டைம் வச்சுக்கிறோங்க ஐயா, அதோடைய கறக்கிற டைமில் இப்போ சில பேர்னா அஞ்சு மணிக்கு கறக்குறாங்க, சில பேர் ஆறு மணிக்கு, சில பேர் ஏழு மணிக்கு. நாம் காலையில் ஏழு மணிக்கு கறக்குறாங்க ஐயா, ஏழு மணிக்கு கறந்து ஏழே முக்காலுக்கு எடுத்துக்கிறாங்க பால்.
1: ஏழு மணிக்கு கறந்து ஏழே முக்கால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுறீங்க?
0: அது ஒரு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணுறோம். ஏன்னா அது கறக்குறோன்னா நம்ம அந்த டைமில் மாட்டுக்கு வந்து அதோடைய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். அந்த டைமில் பால் கறக்கணும், அதோடைய கண்ணுக்குட்டி மாடுங்கள் அதோடைய அறிகுறி நம்மளுக்கு காட்டிடும். அதனால் அந்த டைமிங் வச்சு நம்ம ரெகுலராக பால் கறந்துக்கிறோம்.
1: கூடுதல் நேரமாக போச்சு, ஏதாவது மழை பெஞ்சிருச்சு போக முடியல, குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும்னா அந்த பாலோட தரம் எப்படி இருக்கும், எப்போ வந்து பாதிக்கப்படுது அந்த பாலோட தரம்?
0: ஐயா அந்தமாரி ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் நாம் பால் வந்து பீச மாட்டோம். ஒரு வேளை வெளியில் போகிறோம், மழை பிடிச்சிருச்சு, இன்றைக்கி வண்டி வரல, நம்ம கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதோடைய கன்றுக்கே அவுத்து விட்டுருவோம் பால். அன்னைக்கு வந்து பால் பீசாமல் அடுத்த நாள் காலையில் நம்ம பால் பீசிக்கிறோம். அது பீசி நம்ம எடுத்து போக சூழ்நிலை வீட்டில் வைக்கிறதுனால அது யூஸ் ஆக போகிறதில்ல. அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பீசிக்கிட்டு மீதி வந்து அப்படியே விட்டுறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
1: சரி, இப்போ மாடுக்கு வந்து தினந்தோறும் நீங்கள் வந்து பால் பீசுறீங்க, சில நேரம் தவிர்க்க முடியாத நேரங்களால் வெளியில் வந்து போயிடுறீங்க, அப்படி பால் பீச முடியாத நேரத்தில் தினந்தோறும் பீசுனீங்க, சில நேரத்தில் பீச முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக அந்த பால்
0: தருமா? இல்லைங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நாம் பீச முடியாத காரணத்தினால அதோடைய கன்றுக்கு நம்ம கொடுத்துட்றோம், அது வந்து ஃபுல்லாக நல்லா பாலை பூரா கிளியராக குடிச்சிருது. அதனால் ஒரு நாளுங்கிறது வந்து அதோடய பெரிய பாதிப்பாக தெரிவிக்காது. ஒரு நாள் காலையில் இல்லை ஒரு வேளை சாயங்காலம் பீச முடியாத தவிர்த்தால் அதோடைய கன்று அவுத்து விட்டுட்டா அந்த மடி பிரச்சனை நம்மளுக்கு வராது. பாலுங்க எப்பயும் வர பாலையும் அது வரும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க.
1: ஒரு நாள் அஞ்சு லிட்டர் வரணும்னா கறக்கலாம் கூட அடுத்த நாள் அஞ்சு லிட்டர் கொடுக்கும், அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு லிட்டர் கொடுக்கும்
0: கொடுத்துரும். அதனால எந்த நம்ம பாதிப்பும் கிடையாது. அதனால நம்ம கன்றுக்கு விட்டுறோம், அது பீசாமல் அப்படியே விட்டு பால் சுரந்து அதிகமாக இருந்து அது மடி பிரச்சனை அந்த மாட்டுடைய பிரச்சனை இந்தமாரி வராதனால கன்று குட்டி நம்ம அவுத்து விட்டுறோம். அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க.

சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா. போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, சொன்னபடி.

0: இடைஞ்சல் பண்ணாதே.
1: விவசாய நிலத்திற்கு மற்ற பயிரெல்லாம் பண்ணல, இதுதான் ஒரு முக்கிய பணியாண்டு மாடு வளர்க்குறதே இப்படி பண்ணிட்டுருங்க. ஏன் மற்ற பயிரெல்லாம் நீங்கள் போடல உங்கள் நிலத்தில்?
2: முன்னெல்லாம் வந்து காட்டு விவசாயம் கல்லை கேழ்வரகு இதெல்லாம் போட்டால் சொந்தமாக தன்னுடைய மாட்டிலேருந்தே சாணத்தை எடுத்து போட்டு காட்டை ஓட்டி

0: பார் பிடிச்சி நட்டாங்க ஐயா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் ஊரியா உரம், அதை நாமளும் சாப்பிட்றதால மக்களுக்கும் அந்த மாதிரி எடுத்து போய் கொடுக்கக்கூடிய இது நம்மளுக்கு வேண்டாம். இப்பெல்லாம் வந்து மருந்து அடிச்சாதான் ஐயா வருது பயிரு, பயிருக்கு வந்து மருந்து அடிச்சாதான் வருது. இப்போ இந்த சாணத்தெல்லாம் வந்து போட்டு நம்மளுக்கு என்ன தேவை, நம்மகிட்ட ஒரு 3 ஏக்கரா இருக்குங்க காடு நிலம், 1 ஏக்கரா தீவன பயிர் வச்சிடறோம். நம்மளுக்கு அப்பப்போ சென்ட்ரலில் கிடைக்கிறப்ப வேர்க்கடலை, கேழ்வரகு, ஆரியம் இந்தமாரி பயிரெலாம் இடுறாங்க ஐயா. அதனால் நம்ம வீட்டுக்கு மட்டும் வெளியில் அதிகமாக கொடுக்குறதா, இதனுடைய மாட்டோடைய சாணம் இதெல்லாம் போட்டு பராமரிப்பு பண்ணி நாம்ளே எடுத்து நம்மளுடைய சொந்த யூஸ்க்கு மட்டுமே வச்சுக்கிறோம். அதனால் விவசாயம் பண்ணுறது இல்லைங்கய்யா, எல்லாமே மருந்து. மருந்து இல்லாமல் எந்த ஒரு செடி பயிர் கூட மேலே வரதில்லை. அந்தமாரி இது நம்ம செஞ்சு மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுனால அது மக்களுக்கு கேடாகுது. அதனால் அந்தமாரி வேலையை பண்ணுறது இல்லைங்கய்யா.
1: இப்போ கூடுதலாக சொல்கிறேங்க, சில என்ன ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயிர் பண்ணுறது நீ பட்டு இன்னும் 2 மாடு சேர்த்து மேய்ப்பா, அதுக்காவது பாலாவது கறவை, அதுலேயாவது ஒரு லாபத்தை பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, மற்ற விவசாயிகள் உங்களை மாதிரி சில விவசாயிகள்லாம் 1 மாடு வளர்க்குற இடத்துல இன்னும் 2 மாடு கூடுதலாக வாங்கி கூட விவசாயம் பண்ணுறது நிற்பாட்டி கூட மாடு கூட வளர்க்குறாங்க. அந்த முறை ஒரு சரியானதுக்குமா ஓரளவுக்கு செலவு அவங்களால ஈடுகட்ட முடியுமா
0: ஐயா? நம்மளை விவசாயிங்களோட நம்ம கொஞ்சம் வெளியிலையும் போக வரோம். விவசாயத்தை வந்து அம்மா மாமா அக்கா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அண்ணா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த விவசாயத்தை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் நாம் கொஞ்சம் டைம் வெளியிலையும் போகிறோம், விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். அது நம்மளுக்கு தேவைக்கு 6 மாடு இருக்கிறதுனால விவசாயத்தை வந்து வீட்டில் இருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பு வரதில்லை. நாம் கொஞ்சம் அப்பப்போ வெளியில் போயிட்டு வரதுனால நம்மளுடைய வருவாய்க்கு தகுந்த மாரி அது ஈடுகட்டிக்கணும். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
1: சில நேரங்களில் மாட்டுக்கு காயங்கள் ஏற்படுது, நீங்களே ஒரு மூலிகை மருத்துவம் பண்ணுறீங்களா இல்லை கால்நடை மருத்துவம் அணுகுங்களா? ஏதோ ஒரு விதத்தில் காயம் ஏற்பட்டது அப்போ என்ன பண்ணுறீங்க
0: ஐயா? அதுக்கு வந்து இப்போ காயது அதோட அடியை வச்சு நம்ம தன்மையை வச்சு ஆராயிரோம் ஐயா. காயங்கள் சிறுசாக இருந்தால் அதுக்கு நாம்ளே மருந்து போட்டு இது ரெடி ஆயிரும், இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப அதை நாம்ளே பார்த்துக்கிறோம். இல்லை அதோடைய காயங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம டாக்டரை அணுகிறோம், கால்நடை மருத்துவரை அணுகி வர சொல்லி அதுக்கு என்ன இதுங்கிறத மெடிசன் எல்லாம் போட்டு நம்ம அது கிளியர் பண்ணுறோங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம டெய்லியும் மாட்டை சுத்தமாக பார்த்துக்கிறோம். அப்பப்போ ஏதோ சின்ன ஏற்பாடுகள் நம்ம கட்டுறோம் பிடிக்கிறோம், ஒரு சின்ன ஒரு கட்டிங்க கிட்னி கிழிச்சு சின்ன சின்ன காயங்கள் ஆகும், அது வந்து சரி பண்ணிக்கலாம் நாம்ளே, மருத்துவரை அணுக வேண்டிய இது இல்லை. மற்றபடி வேறு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறப்ப இது மருத்துவரை தான் அணுகணுங்கிற வரப்ப நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோம் ஐயா.
1: 6 மாடு வளர்க்குறீங்க, கால்நடையில் வேறு என்னென்ன வளர்க்குறீங்க வீட்டில்?
0: 4 ஆடு இருக்கு, 4 ஆடு, 3 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க, 4 ஆடு, அப்புறம் கோழிங்க. இதெல்லாம் போதுமான நம்மளுக்கு 3 ஏக்கராக்கு உண்டான போதுமான இதுக்கு அது மட்டும் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பராமரிப்பு பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிறேங்க ஐயா.
1: கால்நடையும் முக்கிய பணியாக செய்கிறீங்க, மாடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, கோழி வளர்க்குறீங்க, எல்லாம் இருக்குது. சரி, தீவனம் எங்கே கொடுத்துறீங்க? இப்போ வெளியில் ஏதாவது தீவனம் ஏதாவது உணவு வாங்கினா அங்கே உள்ளூர்லேயே கிடைக்குதா உங்களுக்கு?
0: ஏன் இப்போ நம்ம பால் ஊற்றுறதுனால அவங்களே கம்பெனி மூலிமா அவங்களே நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் அவங்களே கொடுத்துட்றாங்க. பால் எடுக்கிறவங்களே நம்மளுக்கு வேணுங்கிறது சொல்லிட்டோமோ அவங்களே தீவனம் என்ன வேணுமோ
1: என்னென்ன பொருளாக தராங்க?
0: தீவனம் தராங்க ஐயா, தவிடு தராங்க, பூசா தராங்க, சோளத்தவிடு சோளம் இதெல்லாம் வந்து அவங்களே தராங்க. தரதுனால நம்ம வேணுங்கிறத சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு வீட்டாண்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம வேணுங்கிறது எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாட்டுக்கு வேணுங்கிறத போட்டு பண்ணிக்கலாங்க ஐயா.
1: அடுத்து ஆடுன்னு சொல்கிறீங்க, ஏழைகளின் மாடு ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிஎம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆடு வந்து சில ஒரு குறுகிய கால வளர்ப்பாக இருந்தாலும் கூடுதல் வந்து வருமானத்தை கொடுக்கும், ஒரு சீட்டு கட்டுறதாலும் சரி ஒரு படிப்பு செலவுனாலும் சரி இந்த ஆடு வந்து கை கொடுக்கும், வருமானம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 ஆடுன்னு வரும்போது அதுக்கான தீவனம் எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க?
0: ஏன் நம்ம காட்டிலே தலைகள் இருக்குது, செலஞ்சல் தலை வச்சுக்கிறோம்.
1: என்ன தலைங்குது?
0: செலவஞ்சி தலை. 10வதுக்கு பக்கத்தில் சோளத்தட்டு வச்சுக்கிறோம், தீவனத்தட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஆடு தீவனத்தட்டுங்கிறது ஆடும் சாப்பிடுது, சோளத்தட்டும் சாப்பிடுது, செலவு தலையும் கட்டுறோம். அது போக வெளியில் போனோம்னா கொடி வகைகள் இந்தமாரி கொஞ்சம் தாவர வகைகள்லாம் கொஞ்சம் அறுத்து கட்டினோம்னா அதெல்லாம் வந்து ஈடு கொடுத்துக்குது. நாம் மற்றபடி தீவனம் ஆட்டுங்களுக்கு இந்தமாரி மாட்டுங்களுக்கு இதெல்லாம் வைக்கிறதில்ல. நம்மளுடைய சொந்த உடைய வீட்டுடைய இதுக்கு மட்டும் நம்ம ஆடு வளர்த்திட்டு சரி நிலம் இருக்கு நம்ம ஏதோ 4 ஆடுங்கள் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கால்நடை மேலே இருக்கிற ஒரு விருப்பத்தினால பற்றுனால அதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேங்க ஐயா.
1: இந்த ஆடு வளர்க்கும் போது கோமாரி நோய் பிரச்சனை ஏற்படுங்க, அந்த மாதிரி என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கோமாரி நோயில்?
0: இல்லைங்க ஐயா.

0: மாரி நம்ம இதனால முடிக்கும் இதுங்கள நம்மளுக்கு அந்த மாரி தொந்தரவு எதுவும் இல்லாமல் நல்லபடியாகவே போயிட்டு இருக்கு.
1: பாடுபட்டு விவசாயம் பண்ணுறதுல உள்ள ஓரளவுக்கு நஷ்டம் வருது, சில ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படி. ஒரு கால்நடை வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வைத்து உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிறீங்க, உங்களே ஒரு புத்திசாலித்தனமாக முடிவாக இருக்கலாம். மற்ற விவசாயிகளும் இதே மாதிரி சில பேர் நிறைய இடத்துல பண்ணுறது உண்டு. விவசாய பயிர் பண்ணுறது கூட மாடு வாங்கி வளர்க்கலாம், ஆடு வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம காட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க. இதுவும் சில நேரம் நான் நல்ல முடிவு தந்துருங்க. சரிங்க, இப்போ கால்நடை வளர்ப்பு குறித்து ஒரு சந்தேகத்தில் உங்ககிட்ட கேட்கணும், மற்ற விவசாயிகள்லாம் கேட்குறேன் இப்படி வெற்றிகரமாக பண்ணுறீங்க, நாங்களும் அந்த மாதிரி வெற்றிகரமாக பண்ணோம், ஒரு சந்தேகம்னா உங்களுடைய அணுகக்கூடிய தொலைபேசி என்னங்க?
0: நம்மளுடைய தொலைபேசி என்ன? 96 55 37 88 18 ஐயா.
1: இந்த தொலைபேசி எனக்கு அழைச்சா உங்களை எந்த சந்தேகம் கேட்டு முடிவு பண்றீங்களா சொல்றீங்களா?
0: ஆமாங்க ஐயா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிடுறோம், நம்மளுக்கு தெரியாத எல்லாமே நாமளே தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன பிரச்சனையும் நம்ம சொல்லிடுறோம், அதுக்கு மீறி வர பிரச்சனை நம்மளால மருத்துவரை கூப்பிட்டு தான் அதை நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கணுங்க ஐயா.
1: இப்போ ஆட்டுக்கு சந்தனம் கேள்விப்பட்டு சில நேரங்களில் பண்டிகை காலங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கெல்லாம் வந்து விற்பனை ஆகும். அண்மையில் கூட நங்கோலியில் பார்த்தா கோடி அளவில் வந்து விற்பனையெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கான ஆட்டு சந்தை எங்கள் பக்கத்தில் பெண்ணாரமா இவங்க?
0: நம்மளுக்கு நம்ம ஊர்லேயே இருக்குங்க ஐயா. நம்மளுக்கு வந்து ஏரி சுஞ்சல் நத்தம் அங்கேயே சந்தை கூடுதுங்க ஐயா. நம்மளுக்கு வேணும்னா அங்கே போய்க்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு அங்கே நம்மளுக்கு இல்லைன்னா பெண்ணாரம் போகலாங்க ஐயா. பெண்ணாரில் அனைத்து வகையான இதுவுமே எல்லாமே கிடைக்குது சந்தையில்.
1: சரி, இப்போ ஆடு குட்டி அந்த இதெல்லாம் வாங்குறதுனா எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவீங்க நீங்கள்?
0: ஏ, குட்டியோட பார்த்து அதோடைய எப்படி இருக்கு, அதோடைய ஊக்கம். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வந்து கன்று ஈண்டுதுன்னா அதோடைய குட்டி எப்படி இருக்கும், இப்போ 10வது முறையை போடுறவுடைய குட்டி எப்படி இருக்கும், அந்தமாரி நம்ம குட்டியை பார்த்து அதுக்கு தகுந்தமாரி நம்ம ரேட்டு நம்ம பேசி வாங்குவோங்க ஐயா.
1: என்ன கிடைக்கும், என்ன ரேட்டில் கிடைக்கும் குட்டியெல்லாம்?
0: இப்போல்லாம் குட்டிங்க வந்து சாதாரணமாக 4000 ரூபாய்க்கு மேலே தான், ஒரு 4000 ரூபா
1: 4000 ரூபாய்க்கு மேலே வருது.
0: ஆமாம், அது கம்மி கிடைக்கிறதில்ல. இப்போ ஏன்னா விலைவாசிங்க மாரி இந்த டைமில் கம்பல்சரி நம்ம போய் ஆடு வாங்கணுன்னாவே குட்டியை வந்து ஒரு 4000 ரூபா போட்டால் மட்டும்தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது.
1: 16000 வேணும்.
0: ஆமாங்க ஐயா,
1: 16000 இருந்தால் தான் எத்தனை மாதம் சொல்லிக்க வளர்க்கலாம் விற்பனைக்கு?
0: விற்பனைக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு 9-10 மாதம் ஆயிருந்து, 1 வருஷம் ஆயிருதுங்க. நம்மளுக்கு
1: 10 மாதம் ஆனோடனே அது என்ன ரேட்டுக்கு போகும் அந்த ஆடு? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அண்ணா ஆட்டோட இறைச்சி ரொம்ப தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது, ஆட்டில் என்ன ரேட்டு போகுங்க?
0: 1 வருஷம் கணக்கு போட்டோம்னா நம்ம ஒரு 16 ரூபாய்க்கு விற்கலாங்க ஐயா. 16000 மீடியமாக அது நல்ல தீனியும் நம்ம கொடுத்தோம்னா தலையெல்லாம் கொடுத்தால் ஒரு 16000 ரூபாய்க்கு விற்கலாங்க ஐயா.
1: ஒரு கை செலவுக்கு ஏதோ ஒரு செலவு
0: 15000-16000 போகுங்க ஐயா.
1: நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஒரு சிறு செலவுக்கு கை கொடுக்குது ஆடு அப்படின்னு சொல்லி. சரிங்க மோகன்குமார், இவ்வளோ நேரம் கால்நடை வளர்ப்பு எப்படி வளர்க்குறீங்க, அதுக்கு என்ன தீவனம் தரங்க, அது நிலத்தில் எப்படி ஒட்டகம் அமைக்கிறீங்க, இதனால் என்ன பிரச்சனை ஏற்படுது, எப்படி சரி பண்ணுறீங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றிங்க ஐயா.

0: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகம் பங்கேற்றார் தருமபுரி மாவட்டம் பென்னாகர வட்டம் ஈச்சப்பாடி என் மோகன்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் ஈஏ பிரபாகரன்.
1: என்னப்பா ராமசாமி, ரேடியோல நிகழ்ச்சி எல்லாம் கேட்டியா? உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னப்பா கம்முனேக்குற?
0: அப்பப்பா என்ன ஒரு தகவல் சொன்ன, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் என்ன நினைச்சனோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாவும் அர்த்தமாவும் சொன்னாருப்பா.
1: அப்படியா? அவர் சொன்னாரு நீ என்ன தெரிஞ்சுகிட்ட புரிஞ்சுகிட்டேன்னு பாக்கலாம்.
0: அதாவது நாட்டு மாடை எப்படி வளர்க்கணும், ஜெர்சி எப்படி வளர்க்கணும், அதுக்கு எப்படி தீவன பில் போடணும், அதே போல கொட்டகை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கொட்டகை வந்து போடணும், அதே போல மடிநோய் வராம இருக்க என்ன தடுக்கணும், இந்த அத்தனை வழிமுறைகளும் நமக்கு தெளிவா சொல்லிட்டாருப்பா.
1: என்னப்பா பரவாயில்லையே, நிகழ்ச்சி கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு விஷயங்களை சொல்றியப்பா.
0: அது மட்டும் இல்ல, தீவன பிள்ளை எப்படி நம்மளே வளர்க்கறது, அது எந்த மாதிரி வளர்க்கறது, அது இயற்கை முறையில எப்படி வளர்க்கறது, எல்லாமே தகவலை விளக்கமா சொன்னாருப்பா.
1: பரவாயில்லையப்பா,

0: பேச்சு கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே நீ நல்லா இந்த கால்நடை வளர்த்துறவுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. சரி, அப்ப இனிமேல் நான் பால் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன்.
1: சரி சரி மாடசாமி, வத்துமா, வேலை நிறைய இருக்கு.
0: சரி ராமசாமி, பத்திரம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நகை இதய தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் இனி நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி. இந்நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: 8:15
1: ஆகாஷ்வாணி. நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
2: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தான் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
3: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை

0: எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைச்சாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலுத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 வயது பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்ட்ட இருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர், அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க, வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால் நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்கலை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8 அறையும் மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10 அறையும் மாளியலும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தால மைந்தனில்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கோம், சொன்னவரே எங்கு சென்றீர், சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை, 6 புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், 6 தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை, அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ, காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
1: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல, வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
3: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலைஞன், சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினையை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. நண்பர்கள், பதிப்பகத்திலேருந்து எல்லா பேருமே நாங்கள் ஒரு

0: 10லிருந்து 15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு, ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடல்லாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு என்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, என்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன். நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
2: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
4: நேரம் இரவு 8:16. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைகிறோம் இளந்தன்றல் நிகழ்ச்சியில்.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
8: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை. ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில்

0: நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி வரும் ஜூலை 15 பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தருமபுரி குடும்பநல செயலகத்தின் புள்ளியியல் உதவியாளர் திருமதி அம்பிகா அவர்கள் விடுத்துள்ள செய்தி.
2: உலக மக்கள் தொகை தினம் குறித்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 அன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. 1987 ஜூலை 11 உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது. ஐக்கிய நாடுகள் சபை அனைத்து மக்களும் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை உணரும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளுடன் இந்த உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் தாய் மற்றும் குழந்தையின் நலனுக்காகவும், திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும், கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளியை பேணுவோம் என்பதாகும். இதன் பொருள் ஹெல்தி டைமிங் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன். அதாவது பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் போதுமான கால இடைவெளியை பேணுதல் தாய்க்கும் சேய்க்கும் நலன் என்பதாகும். இந்த வருடம் நமது தருமபுரி மாவட்ட ஆட்சியரகத்தில் ஜூலை 15 மாவட்ட ஆட்சியர் அவர்களால் விழிப்புணர்வு பேரணி துவக்கி வைக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை அனைத்து மக்களும் உணரும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகள் ஆட்சியரகத்தில் நடைபெற உள்ளன. மேலும் ஆண் மற்றும் பெண்களுக்கான குடும்பநல அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாம்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற உள்ளன. இந்த முகாம்களை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
10: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
11: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
12: இது இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக என் பாட்டு எச பாட்டு. நிலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய பாடல் ஒளிபரப்பப்படும். பாடலின் முடிவில் ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்திலிருந்து தொடங்கும் பாடலை நீங்கள் பாட வேண்டும். உதாரணமாக பாடல் கா என்ற எழுத்தில் முடிந்தால் கா என்ற எழுத்தில் தொடங்கும் பாடலை நீங்கள் பாட வேண்டும். திரைப்படத்தில் வருவது போல் ராகம் பல்லவையோடு சேர்த்து பாட வேண்டும். சரியாக பாட வேண்டும். 4 வரிக்கு மேல் பாட வேண்டும். அப்படி சரியாக தொடர்ந்து 3 பாடலை நீங்கள் பாடிவிட்டால் வெற்றியாளராக கருதப்படுவீர்கள். உங்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதுபடி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய இணைகள் 0 43 42 என்ற 3 அழைப்பினோடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய இணையர்கள் வரலாம். மற்ற நிகழ்ச்சி 43 42 என்ற 3 அழைப்பினோடு, 24 40

0: 30:31 என்ற எண்ணிலும், 94:86:65:20:25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இனி நிகழ்ச்சியினையும் முதல் அன்பு நேயர் வருகை. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா
0: சார். உங்களுக்கான பாடலும் கேளுங்கய்யா.

0: புயலே அப்படின்னு வந்திருக்குது. உங்களுக்கான எழுத்து இல்லை.
1: கடந்து போகணும் செல்ல, பெட்டிய விரிச்சு செல்ல, ஒரு வானமா இல்ல பேபி பேபி ஓமை பேபி பேபி பேபி ஓமை பேபி
0: சரி அருமையா பாட்டீங்க. உங்களுக்கு நான் அடுத்த பாடத்தை கேளுங்க. சரி நெஞ்சோடு அப்படின்னு முடிஞ்சுக்குது. உங்களுக்கான எழுத்து டூ. சிரிப்பு அருமையான சிரிப்பு. எல்லா பாடம் அழகா பாருங்களா. நீங்க பயிற்சி பண்ணிட்டு வந்துடலாம்.
2: நன்றிங்க.
0: சரிங்க, நன்றி. அடுத்த முறை பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நன்றி.

தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: நேயர் ஸ்ரேனியும் அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
8: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
7: சந்திரசேகர், உங்களுக்கான பாடல் கேளுங்கய்யா.
8: கொடுங்கய்யா.

0: உண்டா அப்படின்னு முடிஞ்சுக்குது. உங்களுக்கான எழுத்து ட,
1: எனக்கான எழுத்து
0: ட. ஆமாம்.

0: தான என்னையா இருக்கு, ஐயோ இருக்கா என்ன?
1: நீங்கள் கூட ஒரு முறை பாருங்க.
0: உன்னை கண்டாலே ஆனந்தமே. அந்த பாட்டையா
1: இன்னும் பாடுங்களே?
0: இன்னும் பாடணுமா? அவ்வளவுதான் எனக்கு வரி தெரியும்.
1: உன் பேரை சொன்னாலே உன் பேச்சை எடுத்தாலே அப்படின்னு பாடுவோம்ல. சரி, அழகா பாடுங்க, முயற்சி பண்ணீங்க, நன்றிங்க.
0: நன்றி அவனே.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிகழ்ச்சி நடத்தாக ஒரு இனிய பாடல்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: நேரம் இரவு 8:38. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராக நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள், அதாவது சேலம் ஏற்காடு சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நேயர்களும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ நேயர்களே, இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இது என் பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நீயும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம்.
5: யாரெங்கிருந்து பேசுறீங்க?
6: எம்எல் முருகேசன், காமராஜர் மருதேவி.
5: சரி, உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: ரோ
1: சரி ஏற்பா ரோ அப்படின்னு ரோவில் முடிஞ்சது. நீங்கள் வந்து ரா ராவில் தொடங்கும் பாடல நீங்கள் பாடலாம். உங்களுக்கான எழுத்து ரா ரா ரா ரவைக்கு வரதுல அந்த ராவில் நீங்கள் பாடுங்க. மாட்டீங்களா பரவாயில்ல, ஓரளவுக்கு பாடுறீங்க. உங்களுக்கு அந்த அடுத்த பாட்டு வருது, கேளுங்க, நல்லா பாடுங்க சரிங்களா.
2: சரிங்க.

0: சம்மதம் தரும் மே அப்படின்னு முடிஞ்சுக்குது. உங்களுக்கான எழுத்து மே, மே மாசம் வருதுல அந்த மேல தொடங்கும் பாடல நீங்க பாடுங்க.
1: நேரம் தருக்கிது மழை வர பாக்கிறது வீசி அடிக்கிறது காத்து மழை காத்து.
0: நன்றிங்க. சரிங்க, நன்றிங்க.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு என்ற தலைப்பில் அகில இந்திய வானொலி நேயர்களுக்காக உரையாற்றிய தருமபுரி மாவட்ட ஆட்சியர். மாணவர்கள் விளையாட்டு, கலை, வாசிப்பு என்று பயனுள்ள வழிகளில் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
2: நான் உங்க மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேசுறேன். தருமபுரி மாவட்ட பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பேச போகும் தலைப்பு நம்ம ஒவ்வொருவரோட எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்டது. அதுதான் போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு. இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதை பொருள் தான். ஒரு தனி மனிதனை, அவன் குடும்பத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை வேரோடு அழிக்கிற சக்தி இந்த போதைக்கு உண்டு. குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்கிறது உங்க கனவுகளுக்கு ரெக்க முளைக்கிற காலம். ஆனா இன்னைக்கு பல மாணவர்கள் சும்மா ஒரு தரம் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆர்வத்திலேயோ இல்ல நண்பர்களோட கட்டாயத்தினாலேயோ இந்த இருண்ட உலகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஆரம்பத்துல வேடிக்கையா விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறிபோயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளோட நடத்தையில ஏதேனும் மாற்றம் தெரியுதுன்னா அதை கவனிங்க, நல்லா ஊர்ந்து கவனிங்க, அவங்க கிட்ட ஒரு நண்பனா பேசுங்க. மாணவர்களே, தவறான பாதையை நோக்கி உங்களை அழைக்கிற நண்பர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தீர்க்கமா இல்ல நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. அதுதான் உண்மையான வீரம். உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகள்ல திருப்புங்க. ஒருவேளை யாராவது இதுக்கு அடிமையாக இருந்தா அவங்கள குற்றவாளியா பார்க்காம ஒரு நோயாளியா கருதி மறுவாழ்வு மையங்களுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்துல 466 புகார்கள் வரப்பட்டு அதுல 104 புகார்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. பயப்படாதீங்க, தகவல் கொடுப்பவர்களோட பெயர் மற்றும் விவரங்கள் முற்றிலும் ரகசியம் காக்கப்படும். விற்கிற கடைகளையும் நாங்க சீல் வச்சுட்டு 2-3 வாரத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணியும் வைக்கிறோம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தருமபுரியை நம்மளால உருவாக்க முடியும். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை இன்னைக்கே ஏற்போம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 8:45 நிகழ இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக என் பாட்டு எச பாட்டு. நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: அவர்களுக்கு இர வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரசம்பட்டி பக்கம் காவாகட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரி, உங்களுக்கான பாடல் கேளுங்க.
1: சொல்லுங்க சார்.

0: அப்படின்னு முடிஞ்சுக்குதுங்களா.
1: சார்
0: உங்களுக்கான எழுத்து டா தான், டா.
1: டாவா சார்?
0: ஆமாம், டாட்டா கட்டுறாங்கள அந்த டாவில் நீங்கள் பாடுங்க.
1: டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ அது பாடலாம்ல சார்? டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ
0: அப்புறம்
1: டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஏ உன்னை விட்டு போகாதே. அடுத்து பாடு சார்.
0: நீங்க தான் அடுத்தது பாடணும். சரிங்க, பரவாயில்லைங்க, முயற்சி பண்ணீங்க, நன்றிங்க. பாடம் நல்லது, நன்றி. அடுத்து நேயர் வருக, வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பையூர்லேருந்து மாதன் பேசுகிறேன் சார்.
0: பையூர்லேருந்து மாதையன்.
2: ஓகே
0: சார், உங்களுக்கான பாடல் கேளுங்கய்யா.

0: சரி உப்பா சர்க்கரையா அப்படின்னு யாவில் முடிஞ்சுக்குது. உங்களுக்கான எழுத்து யா, யார் நீ யார் அப்படின்னு சொல்றாங்க.
1: யார் வீட்டின் ரோஜா பூ பூத்ததோ காலால பாற்றேன் வந்ததோ மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னலா மின்னல் எந்த மேகம் வந்து கண்ணில் நின்னதாகம் புது ராகம் அது சோகம் தானே யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ காலம் தொலகாற்றோ.
0: சரி பரவாயில்லைங்க, பாடிட்டீங்க, ஓரளவுக்கு முயற்சி பண்ணீங்க. சிறு பிள்ளைகள் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அவங்களுக்கான அடுத்த பாடல் வருது கேளுங்க ஐயா.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.

0: சரி, கண்களால் கொல்லும் வில்லி அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. உங்களுக்கான எழுத்து இல்லி.
1: லியா?
0: ஆமா, லி. அந்த மாதிரி வாளியில வர அந்த லி தான்.
1: சார், சாரி சார்.
0: சரி, பரவாயில்ல, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி.

0: திருப்பதி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமே, சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மேலே இன்றைய இரவு 10 மணிக்கு சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சி இன்றைய

0: நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் பங்கு பெறலாம். சேலம் ஏற்காடு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ முடியர்களே. இந்த நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? நான் இப்ப கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறது ரவி சார்.
0: உங்க பேர் என்னங்க?
1: ரவி சார்.
0: சார், உங்களுக்கான பாடல் கேளுங்க.
1: போடுங்க சார்.
2: பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க,
0: பூத்து இருக்க அப்படின்னு முடிஞ்சது. உங்களுக்கான எழுத்து காதான். கா
1: காங்களா?
0: ஆமா, காவல பாடுங்க.
1: காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு திட்டாது அவ குழந்தைக்கு தான் மூத்தம். கட்டி போட்ட இடத்தினிலே தொட்டில் போட வைத்தாளோ, கடமையிலே காதல் பேச்சை கட்டி போட்டு வளர்த்தாள். ஒருவருக்கும் இருவருக்கும் பிள்ளை வந்து படுப்பான.
0: பாடிட்டீங்க, பாட்டு அடுத்த பாடல் வருது கேளுங்க. சரியா
1: போன சார்.

0: சரி, மெல்ல மெல்ல அப்படின்னு முடிஞ்சுக்கிட்டா
1: பாட்டுங்களா?
0: உங்களுக்கான எழுத்து லா.
1: லாங்களா?
0: ஆமா, லட்டுன்னு நம்ம சொல்றோம்ல அந்த லாவில தொடங்கும் பாடல நீங்க பாடுங்க.
1: லட்டு
0: லா
1: லான கூட ஏதோ பாடல பாடல சார்.
0: லாவில வரலீங்களா?
1: இல்ல சார், ஒரு சின்ன கொஸ்டின் சார்.
0: என்னங்க?
1: ஹலோ சார்.
0: சரி பரவாயில்ல, நன்றிங்க, பாட்டு பண்ணுங்க. நன்றி.
1: ஓகே சார்.
0: அடுத்து நேயர் வருகை வணக்கம்.
2: இரவு வணக்கம் ஐயா. பிரபல இரவு வணக்கம். பாப்பாரபுரியில பழைய பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலங்க. சரிங்க, நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ஆ, சாப்பிட்டேன்
0: சார். உங்களுக்கான பாடல் கேளுங்க, கேட்டு நல்லா பாட்டு படுங்க.
2: ஆ, சொல்லுங்க ஐயா.

0: பாட்டி வாசி.
1: சரி, வாசி அப்படின்னு முடிஞ்சது. முழுக்கான எழுத்து சி தான். சி சிலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சீல தொடங்கும் பாடல நீங்க பாடுங்க.
2: நன்றிங்க,
1: உனைப்பு கூட சரியா இல்ல. நன்றிங்க.

ஆக இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள், சேலம் ஏற்காடு சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளர்ந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.

0: நேரம் இரவு 9:30 நிமிடம். இதே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல்ல நம்ம போக்ஸ்.

0: சிக்கன் வர்ச்சர்ஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை. ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை

0: மெட்டல் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: நேர்கை நிகழ்ச்சி நீ கேட்கலாம் இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைகிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள், அதுவும் ஏற்காடு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழும் நேர்கள். அப்படி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய இணையக 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய இணையவெல்லாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கும் முதல் அன்பு நேயர் வருகை, வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் அமரகோந்தியிலிருந்து செல்வராஜ் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: ஐயா? எங்க தங்க படத்துல இருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லலாம், அந்த பாடல் அனைவருக்காக கொடுத்துருங்க ஐயா.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்சன் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் இரவு 10:08. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்க நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள், ஏற்காடு சுற்றுவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ச்சியாலே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர், வருக, வணக்கம்
4: சார். வணக்கம் சார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் ராமரெட்டிப்பட்டியிலிருந்து ரஜினின்னு சொல்லி பேசுறேங்க.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: இரு துருவத்துல இருந்து தேர் பார்க்க வந்த சித்திரை பெண்ணு.
3: சரிங்க, குத்துல நன்றி
4: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: நேரம் இரவு 10:16 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம் சுகபாடராகுங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேர்கள், ஏற்காடு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விலாக கேட்டு மகிழலாம். நேர்களை, இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல்
3: வேணும்?
2: நன்றி.

0: நேரம் இரவு 10:21. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள், ஏற்காடு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று தங்களுக்கான பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ நேர்கள். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும்பாடு அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் மலைக்குட்டியிலிருந்து அழகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், ரோஜா பூ ரவுக்கு கறி படத்துல இருந்து உச்சி வாகன் எடுத்தேன், அந்த பாடல் வேணுங்க சார்.
0: சரி, கொடுத்துடலாமா? நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:26. இது தருவரி பெம்பளை 102.5, ஏற்காடு பெம்பளை 103.6. வேலை இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகுங்க நிகழ்ச்சியில். என்ற இணையின் சேலம் மாவட்ட நேயர்கள், ஏற்காடு சுற்று வட்டாரத்தைச் சார்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம் நேர்களே. இந்நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒரு அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: சொல்லுங்க,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இருமலர்கள்.
0: கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: ஏதோ ஒண்ணு.
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:30. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேற காலம் கடந்த காவிய காலங்களோடு இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மற்றும் ஏற்காடு சுற்றுவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேர்களை நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் சின்னப்பமுட்டையிலிருந்து வீராயி.
0: சொல்லுங்கம்மா, வீராயம்மா என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வர்த்த மாளிகையிலிருந்து தலைமகள்
0: பாட்டு கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: நேரம் இரவு 10:35 நிமிடம். இது தருமபுரி பம்பளை 107.5, ஏற்காடு பம்பளை 103.6. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: சொல்லுங்க.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்கள்
0: பேர் என்னங்க?
1: குமாருங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்களுக்கு வந்து படகோடி படத்தில் வந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்ததாங்க.
0: சரி, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: ஆ சரி.

0: நேரம் இரவு 10:40. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்று வட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழும் நேர்களை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிற மாதிரி அன்பு நேயர் வருகை வணக்கம். வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: வேட்டூர் வட்டம் ஐம்பதூர் கலை செல்விங்க.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அன்னக்கிளி படத்துல இருந்து அன்னக்கிளி ஒன்னை தேடுது. அனைவருக்காகவும்
0: கொடுத்துருங்க. சரிங்க, கொடுத்துலாங்கம்மா. நன்றிம்மா.
1: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:46 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாம் இணைந்திருக்கிறோம் சுகபாடராகங்கள். நீங்கள் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஐயா என்ன பாடம்?
0: சரி, கொடுத்துறாங்க. நன்றி.

0: நேரம் இரவு 10:50 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வேலை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சின்னு பாடலை கேட்கிற மாதிரி அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலத்திலிருந்து கந்தராஜ பேசுறோம்
0: சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: புதிய பறவையிலிருந்து தொட்டால் போகும்மா.
0: சரி, தொட்டால் பூ மலருமா இல்ல புதிய பறவை வேற பறவை?
1: படகு கூட்டிங்க சார். அது புதிய பறவையிலிருந்து சாஞ்சி கொடுங்க.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றி.
1: ஆ சரிங்க.

0: நேரம் இரவு 10:54. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம். நான் சேலம் மாவட்டம் இருந்து சங்ககிரி மணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் ரத்தத்துலகம், பசுமை நிறைந்த நினைவுகளை.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:58 நேரம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: சார். வருக வணக்கம் சார்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வந்து சேலம் செந்தில்குமார் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க ஐயா. செந்தில்குமார் ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? தர்மம் தலைக்காக்கும் என்ற படத்துல வந்து தொட்டு வீட தொட்டு வீட தொடரும்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார். நன்றி.

0: நேரம் இரவு 11:02 நேர சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார். நான்
0: சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில இருந்து அரங்கம் நடராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நேற்று இன்று நாளையில இருந்து தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று இந்த பாட்டு வேணும் சார்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி சார். வணக்கம் சார்.

நேரம் இரவு 11:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலையினி பண்பலையில் நாளை வளபுரம் நிகழ்ச்சி பற்றிய முன்னோர்த்தனை கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சிலிசின் மரளைமுனை மரளையாக நம்மோர் இணைகிறார் ஏ தர்சன். காலை 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள்பல, தருமபுரி அரசு பட்டக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லெசர்கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நடத்தும் மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷாரல், 8:00 தருமபுரி ஹெல்த்கர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நண்டு, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சந்தனைசர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது, 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, தருமபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10:00 தருமபுரி நேதாஜி பைபஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை திறனைக்கலை உலகம் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 காலம் போற்றும் கர்ம வீரர் மேலாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள்.

பதினோரு மணிக்கு தருமபுரி இனி சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கணும் நிகழ்ச்சி. பதினொன்று ஐந்துக்கு தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குவார் ஜே இமல்டா அவர்கள்.

பன்னிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் கம். நாளை களத்தில் சந்திப்போம். ஹேண்ட்பால் விளையாட்டு வீரர் எஸ் வினேசன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:00 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நெய்யர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுதும், 1:45 மாநில செய்திகள், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சி, அங்கங்க வேளாண்மை முக்கியத்துவம் வாய்ப்புகளும், திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் தகவல்கள், 2:00 பூங்கத்து, 3:00 கட்சவின் கலக்கல் பாடல்கள், 4:00 விளைநிலை வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சயின்கர குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் 4:00, 5:00 மாலை தண்டல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழி நம்பிக்கை வாதிகள், 7:00 தரையிசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி, சின்ன வெங்காயம் சாமந்தை சாகுபடி, ரேகடாடி பி சின்னசாமியாருடன் நேர்முகம், 8:00 இளந்தண்டல் விளையாட்டு வினாடி வினா, 8:00 எடப்பட்டி சரி சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 செய்திச் சூழல், 9:30 இடைவிடாதிசிமலை, 10:00 சுகமான்றார்கள், நாளைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயனின் விருப்பப்பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள். நேயர்கள் இதுவரை நாளை வளமரம் மீழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியின் அடுத்ததாக உறங்கும் முன் ஒரு சிந்தனை. ஒருவனின் தூக்கமும் துக்கமும் எப்போது குறையுமோ அப்போதே அவன் மேதையாகிறான். ஒருவனின் தூக்கமும் துக்கமும் எப்போது குறையுமோ அப்போதே அவன் மேதையாகிறான். நேயர்கள் இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 எந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவுறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.